சகோதரி சாரா நவரோஜி அவர்களின் குரலில் உள்ள பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 6:25:30. அருளிசை பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே, உங்கள் ஊட்டி FM 101.8.

0: உன்னிகிருஷ்ணன் அவர்களின் குரலில் ஒழுத்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய அருளிசை பக்தி பாடல்கள் நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
4: காலநிலை மாற்றம் இன்று உலகையே அச்சுறுத்தும் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. அதிக வெப்பம், பனி உறைதல், இயற்கை பேரழிவுகள் போன்றவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. மனிதர் ஏற்படுத்தும் காரணங்களால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. மரங்கள் நட்டு பசுமையை பாதுகாப்பதன் மூலம் நாம் இதற்கெல்லாம் தீர்வு காணலாம். கழிவுகளை குறைத்தல், மீள் பயன்பாடு, பசுமையான ஆற்றல்களை பயன்படுத்துதல் போன்றவை நம் பங்களிப்பாக இருக்க வேண்டும். இப்போதே நாம் இயற்கையை காப்பாற்ற முடியவில்லை என்றால் நாளை நம்மை யாராலும் காப்பாற்ற முடியாது. சுற்றுச்சூழல் நமது பொது சொத்து. வருங்கால சந்ததியினருக்காக அதை நாம் பாதுகாக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். தூய்மையான காற்றை சுவாசித்திடுவோம்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வானிலை எச்சரிக்கைகளின் விவசாயம் மீது சாத்தியமான விளைவுகள் மற்றும் தொடர்புடைய அக்ரமேட் ஆலோசனைகள். வயலுக்கு போதிய வடிகால் வசதி வழங்க வேண்டும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேங்கோசெஃப் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் இலை வழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராசி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் இலை வழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். தேயிலை பயிரில் சிவப்பு சிலந்தி பூச்சி, இளஞ்சிவப்பு சிலந்தி பூச்சி, கருஞ்சிவப்பு சிலந்தி பூச்சி ஆகியவற்றை கட்டுப்படுத்த ஃபினாசக்யூன் 10 EC 2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது புரோஃபார்கைட்டு 57% EC 2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் ஆகியவற்றை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. வாழைப்பயிரில் 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்க வேண்டும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெறக்கேட்டீர்கள்.

0: இன்றைய நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் பால் மற்றும் இறைச்சி மூலமாக மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் குறித்த உரையில் நிறைய விஷயங்களை நமக்காக வழங்க இருக்கிறார் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பொது சுகாதாரம் மற்றும் நோய் நிகழ் வாழ்வியல் துறை உதவி பேராசிரியர் மருத்துவர் மா தரணி அவர்கள்.
1: அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஒய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதனையடுத்து ஆளுநர் திரு அர்லேக்கர் திரு விஜயை முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் LED திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள்விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஒய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஒய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். கடற்கரையை தூய்மைப்படுத்தும் இயக்கம் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தூய்மையான கடற்கரை பாதுகாப்பான கடற்கரை என்ற பிரச்சார இயக்கம் செப்டம்பர் 12 முதல் ஒரு வார காலத்திற்கு நடைபெறும் என்று கூறினார்.

0: பிருத்வி திட்டத்தின் கீழ் மக்கள் பங்கேற்புடன் கடல் நீர் தர மதிப்பீடு, குப்பைகளை அகற்றுவது மற்றும் கடற்கரை அரிப்பு தடுப்பு போன்ற மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் உதவியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முன்மாதிரியாக இந்தியாவில் கடலோர பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஆண்டுதோறும் கோடை சீசனையொட்டி நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த ஆண்டு சிறப்பம்சமாக உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமன், பால்சம் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஆசியாட்டிக் லில்லி, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி, பெட்டோனியா, சன்ஃப்ளவர், ஜெர்பரா, கிரைசாந்தியம் போன்ற செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்டது. இந்த மலர் செடிகளில் தற்பொழுது பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்கின்றன. அடுத்த வாரத்தில் மலர் கண்காட்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் மலர் தொட்டிகளை மாடங்களில் அடுக்கி வைக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாளுக்கு நாள் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் மலர் கண்காட்சி நடக்கும் நாட்களில் கடந்த ஆண்டை விட அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் HMS டிராகன் போர்க்கப்பலை அப்பகுதிக்கு அனுப்ப உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில்

0: பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்கு கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ராய்ப்பூரில் இரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாநில அளவிலான ஆடவர் ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கின. இம்மாதம் 13 வரை நடைபெறும் இப்போட்டியில் 32 மாவட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழகம் சார்பில் விளையாட தேர்ந்தெடுக்கப்படுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நிலையத்தில் நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி. நீலகிரி பழங்குடியினர் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: தொடரின மக்கள் இவங்களுடைய வாழ்விடமெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குடியிருப்புகளை வந்துட்டு மந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு வீடுகளை வந்துட்டு ஒரு அரை உருளை வடிவமா வந்துட்டு அதை கட்டி அமைச்சு புற்களால் கட்டி அமைச்சு அதுல வந்துட்டு வசிப்பிடமாக கொண்டு வாழ்ந்து வந்தாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கோத்தர்கள். இவர்கள் வந்துட்டு நீலகிரியிலோட கைவிரிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க. இவங்களோட தொழில் என்னன்னு அப்படின்னா மண்பாண்டங்கள் செய்தல், இரும்பு வேலை செய்தல், மரவேலை செய்தல், அதுல எல்லாம் வந்துட்டு ரொம்ப திறமையானவர்கள் இவங்க. இப்ப இவங்களோட கலாச்சாரம் இசை மற்றும் நடனம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்னா இருக்கு. இவங்க இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா கோக்கால் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்துட்டு இவங்க அதிகப்படியாக வாழ்ந்து வருவாங்க. அடுத்தது குறும்பர்கள். குறும்பர்கள் இவங்க வந்துட்டு காடுகளின் ஆழமான பகுதிகளில் வசிப்பவர்கள், அதாவது ரொம்ப இன்டீரியர் ஃபாரஸ்ட்ல வந்து வாழக்கூடியவங்க. இவங்களுடைய திறமை என்ன அப்படின்னா செங்குத்தான பாறைகளில் ஏறி அங்க இருக்கக்கூடிய தேன் கூடுகளிலிருந்து தேன் சேகரிப்பது வந்துட்டு இவங்களுடைய வேலைகளா பார்க்கப்படுது. இவங்களும் வந்துட்டு பாறை ஓவியங்கள் ரொம்ப அழகா வரைவாங்க. இவங்க ரொம்ப அதுல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு இருளர்கள். இருளர்கள் வந்துட்டு பாம்பு பிடிப்பதிலையும் அதோட விஷத்தை எடுப்பதிலையும் உலக புகழ் பெற்றவங்கன்னு சொல்லிட்டு இவங்க பார்க்கப்படுறாங்க. இதுக்காகவே இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கூட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுடைய பங்களிப்பு எதுல இருக்கு அப்படின்னா மருத்துவ

0: துறையில, அதாவது பாம்பு கடிக்கும் மருந்துகளை தயாரிப்பதில் இவங்களோட பங்கு மிக பெருசா இருக்கு. அதாவது ஆன்டிவீனம், மேலும் காடுகளை கிடைக்கக்கூடிய சிறு தானியங்களில் வரப்பது இவங்க ரொம்ப வல்லுநர்களா பார்க்கப்படுறாங்க. அடுத்தது பனியர்கள். பனியர்கள் இவங்களுடைய வரலாறுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க நீலகிரி தெற்கு பகுதியில குறிப்பா கூடலூர் மற்றும் கேரள எல்லை பகுதிகளில் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாரம்பரியமாகவே இவங்க வந்துட்டு வேளாண் தொழில் செய்யறாங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு பனியன் அப்படின்னா வேலையாள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அர்த்தம், அதனாலதான் இவங்க பனியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா காட்டு நாயக்கர்கள். இப்ப இவங்களுக்கு காட்டு நாயக்கர்கள் அப்படின்னா அந்த பேர்லயே தெரியும் இல்லையா, காட்டுகளின் ராஜா அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. இவர்கள் முழுமையாக காட்டை சார்ந்தே வாழ்பவர்கள், அதாவது காடுகளில் மட்டுமே, அது காடுகளும் காடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் மீது மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய ஒரு இனம் தான் இவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேன் சேகரிப்புறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள். இவங்களை வச்சு வந்துட்டு சமீபத்துல ஒரு டாக்குமெண்ட் பிலிம் ஒன்னு வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு, அது வந்துட்டு த எலிபென்ட் விஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த ஆவணப்படத்துக்கு பொம்மன் மற்றும் பொன்னி நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்துட்டு காட்டை அழிப்பவர்களாக அல்லாமல் காட்டுகளுடைய காவலர்களாக வந்துட்டு பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீலகிரி உயிர் சூழ் மண்டலம் அப்படிங்கிறது வெறும் சுற்றுலா தலம் மட்டும் அல்ல, இது ஒரு மிகப்பெரிய உயிர் காக்கும் அரண். ஆக்கிரமிப்புகள், நெகிழி பயன்பாடு மற்றும் காலநிலை மாற்றம் போன்றவற்றால் மண்டலம் வந்துட்டு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கு. தோலை காடுகள் அழிந்தால் ஆறுகள் அழியும், ஆறுகள் அழிந்தால் நம் வாழ்வாதாரமும் அழியும். அதனாலதான் இந்த யுனெஸ்கோ வந்துட்டு இந்த உலக புகழ் பெற்ற சொத்தை நம்ம பாதுகாக்கணும், பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டே வராங்க. நன்றி.
1: நீலகிரி பழங்குடியினர் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: ஆண்டுகால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நீரழிவு நோய் பற்றிய முக்கியமான தகவல்கள் அளிக்கிறார் பொதுநல மருத்துவர் முகமது ஈசா அவர்கள்.
3: ஜென்ரலாக வந்து உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாஸ்டிங் சுகர் அண்ட் போஸ்ட் பேனல் சுகர் எடுத்து பார்த்தா போதும். ஒருவேளை இந்த அளவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா 3 மந்த்ஸ்க்கான HbA1c லெவல் எடுத்து பார்க்கணும். அது பார்த்துட்டு நமக்கு வந்து மாத்திரை வேணுமா இல்லையானது அதை வச்சு அசஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குன்றது ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கிட்னிக்கான பரிசோதனை மட்டும் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அப்புறம் வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு டைமாவது கண் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். ரெட்டினோபதி ஏதாவது இருக்கா, இல்லை வந்து நரம்பு பிரச்சனைகள் ஏதாவது கைக்கெல்லாம் மறுத்து போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கான பரிசோதனைகள் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அப்புறம் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா வந்து அப்பா அம்மாக்கு டயபெட்டிஸ் இருக்குனா குழந்தைங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக டயபெட்டிஸ் இருக்குன்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் ஆக்சுவலி வந்து அதுக்கான அறிவியல் பூர்வ ரொம்பவே கம்மி தான். ஏன்னா வந்து முன்னாடிலாம் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா வந்து பேரண்ட்ஸ் டயபெட்டிஸ் இருந்தால் ஜெனடிக் ரீசனாக குழந்தைங்க வரும்ட்டு. பட் அது ஜெனடிக் ரீசனாக டயபெட்டிஸ் வரது ரொம்ப ரொம்ப ரேர். ஒரு லெஸ் தான் ஒரு 2% தான் டயபெட்டிஸ் ஜெனடிக் ரீசன்ஸாக வரும். நிறைய டைம் வந்து எதனால வரும், அப்பா அம்மாக்கு இருந்தாலும் குழந்தைங்களுக்கும் ஏன் ஏற்படும் அப்படின்னா ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கும் ரெண்டு பேருக்குமே. அப்பா அம்மா என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் எடுத்துருப்பாங்களோ அதே தான் குழந்தைங்க அதிகமாக எடுத்துருப்பாங்க. இப்போ அப்பா அம்மாக்கு வந்து லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாக இல்லை, அவ்வளோ வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இல்லை, எங்கே போனாலுமே பைக்கில் போகிறாங்க, எங்கே போனாலுமே காரில் போகிறாங்க, அதிகமாக வந்து வெளியில் விளையாடுறது பழக்கங்கள் அப்பா அம்மாக்கு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களுக்கும் அதே பழக்கம் தான் வரும். அதே மாதிரி வந்து ப்ராசஸ் ஃபுட்ஸ் வீட்டில் எப்போ வந்து டெய்லி ஜாம் போட்டு சாப்பிட்றது, டெய்லி வந்து டீ காஃபி வந்து ஒரு 3-4 டைம் குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பழக்கங்கள் அப்பா அம்மாக்கு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களுக்கும் அந்த பழக்கம் வரும். அதனால தான் வந்து அந்த நோய் வந்து அப்பாக்கு இருந்துச்சுன்னா குழந்தைக்கு வரதே ஒழிய ஜெனட்டிக் ரீசன்ஸாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ அது ஒரு முக்கியமான ரீசனாக சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான கன்ஃபியூஷன் என்ன ஏற்படும் அப்படின்னா Type 1 Diabetes அண்ட் Type 2 Diabetes ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து இது கன்ஃபியூஷன் இருக்கும். Type 1 Diabetesனா வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இன்சுலின் உற்பத்தியில் குறைபாடு ஏற்படும், கணையில் வந்து சரியாக இன்சுலின் சுரக்காது. இன்னொரு முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் என்ன எழுவும் அப்படின்னா டைப் ஒன் டயபெட்டிஸ்

0: டைப் டூ டயபெட்டிஸ்லாம் சொல்லுவாங்க. இதுக்கான வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைப் ஒன் டயபெட்டிஸ்ல உடம்புல இயற்கையாகவே இன்சுலின் சுரக்கிறது கம்மியா இருக்கும். கணையம்ன்ற ஒரு உறுப்புல வந்து இன்சுலின் சுரக்கணும், அதோட சுரப்பு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா வெளியில இருந்து நம்ம செயற்கையா ஒரு ஊசி மூலமா இன்சுலின் கொடுப்போம். இன்னைக்கு வந்து இது எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இன்ஹலேஷன் இன்சுலின் கூட வந்திருக்கு. அதாவது குழந்தைங்க நிறைய பேர் வந்து ஊசியை பார்த்தாலே பயப்படுவாங்க, பட் இன்சுலின் ஊசி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், வழியெல்லாம் இருக்காது, ஆனாலுமே அது ஊசிக்கு ஒரு பயம் இருக்கிறதுனால அதை டெய்லி போடுறதுக்கும் சிரமமா இருக்குன்றதுனால இன்னைக்கு வந்து இன்ஹேலர் மாதிரி வந்து இன்சுலின் கூட இன்னைக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு. நம்ம ஊர்லயே இது அவைலபிளா இருக்கு, பட் அது எல்லாரும் எடுத்துக்க முடியாது, அது எடுத்துக்கிறதுக்கும் சொல்லி சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கவங்க அந்த இன்சுலின் இன்ஹலேஷன் ஃபார்ம்ல கூட எடுத்துக்கலாம். பட் இன்ஜெக்டபிள் இன்சுலின் வந்து இந்த மாதிரி டைப் ஒன் டயபெட்டிஸ் ஆட்களுக்கு தேவைப்படும், அவங்களுக்கு நம்ம டேப்லெட்ஸ் கொடுத்தா கேட்காது, பிரயோஜனமா இருக்காது. இதுவே டைப் டூ டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு இன்சுலின் உடம்புல வந்து உற்பத்தி நல்லாவே இருக்கும், இன்ஃபேக்ட் நார்மல் மக்களை விட அவங்களுக்கு அதிகமாக உற்பத்தி இருக்கும். ஏன்னா வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறையவே உடம்பு உற்பத்தி ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் நம்ம வந்து அவங்களுக்கு டேப்லெட்ஸ் தேவைப்படும், நம்ம வந்து அவங்களுக்கு திருப்பி திருப்பி இன்சுலின் கொடுத்துருந்தா பிரயோஜனமா இருக்காது. ஸோ அந்த ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து நிறைய எவால் ஆயிருக்கு மெடிக்கல் ப்ராக்டிஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சி பெப்டைட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கறது மூலமா வந்து நம்ம டைப் ஒன் டயபெட்டிஸா டைப் டூ டயபெட்டிஸான்றது தெரிஞ்சிக்கலாம். சி பெப்டைட் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல ரத்தத்தில் வந்து இன்சுலினோட அளவுகள் எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சிக்கிறது. ஸோ ஒருவேளை வந்து இந்த சி பெப்டைட் லெவல்ஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இன்சுலினோட உற்பத்தி கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவங்க டைப் ஒன் டயபெட்டிஸ்ன்றது நம்ம புரிஞ்சிக்கலாம். இதே வந்து இல்லை இன்சுலினோட அளவுகள் அதிகமாக இருக்கு, சி பெப்டைட் லெவல்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா நம்ம டைப் டூ டயபெட்டிஸ்ன்றது தெரிஞ்சிக்கலாம். இது ஏன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து ஒரு 30 வயசு 40 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா வந்து 4-5 மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க டயபெட்டிஸ்க்கு, ஆனாலுமே சுகர் கண்ட்ரோலுக்கே வராது, பார்த்தா 300-350 அப்படின்னு இருக்கும். இதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து இன்சுலின் டெஃபிஷியன்சி அந்த இடத்துல இருக்கும், அது நம்ம தெரிஞ்சு அவங்க இன்சுலினும் சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அது தெரியாமல் நம்ம வெறும் பேஷன்ஸே கூட சொல்லுவாங்க எங்க இன்சுலின் வேணாம் அப்படின்வாங்க, பட் அந்த டைம்ல வந்து நம்ம அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம அந்த இன்சுலின் ஊசி போட வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்க இன்னும் 4 மாத்திரை போட்டால் கூட அவங்களுக்கு வேலை செய்யாது, ஆல்ரெடி இந்த இன்சுலின் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால அதுக்கான ஊசி.
1: நலமுடன் வாழ.
2: இதுவரை நீரழிவு நோய் பற்றிய முக்கியமான தகவல்கள் வழங்கினார் பொதுநல மருத்துவர் முகமது ஈசா அவர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: உன்னிகிருஷ்ணன், ஹரிணி ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். உல்லாசம் திரைப்படத்திலிருந்து. நிலையத்தில் நேரம் 7:10. ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் அடமான பாதுகாப்பு சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள்.
3: இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது என் தாத்தா வந்து ஒருத்தர்கிட்ட அவரோட நிலத்தை வச்சு அடமான கடன் வாங்கியிருப்பார். அதாவது நிலத்தை வந்து அவருக்கு வந்து அதன் மேலே வந்து கடன் வாங்கியிருப்பார். அந்த கடனை வந்து தாத்தாக்கு அப்புறம் அப்பா வந்திருப்பாரு. அப்பாவுக்கு அப்புறம் இப்போது நம்ம இப்போ யார் எந்த ஜென்ரேஷன் இருக்காங்களோ அவங்க வந்து அந்த கடனை வந்து ரொம்ப இப்போது வந்து கொடுக்கக்கூடிய சின்ன கடனாக தான் இருந்திருக்கும். இப்போ அந்த கடனை நான் செலுத்திட்டேன், ஏன்னா எங்கள் தாத்தாவோட சொத்தை வந்து நான் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒருவேளை அவங்க நீதிமன்றத்தில் வந்து மார்கேஜ் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து, அதாவது நிலத்தை வந்து அட்டாச் பண்ணி நீதிமன்றம் மூலமா அவங்க உத்தரவு வாங்கியிருந்தாலும், ஒருவேளை நம்ம இப்போது ரீசண்டாக வந்து அந்த நிலத்துக்கான என்ன உரிய பணம் இருக்கோ அதை நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து செலுத்திட்டு நம்ம அந்த மார்கேஜை வந்து திரும்ப நம்ம நிலத்தை வந்து நாமளே பெற்றுக்கொள்ளணும், நம்ம தாத்தா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொத்துக்கள் எதுவும் அடமானத்துலையோ இல்லை அட்டாச்மெண்ட் ஆகிருக்கோ அப்படி இருந்தால் இப்போ நம்ம அதை திருப்பி பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சில பேருக்கு கேள்விகள் இருக்கும். நிச்சயமாக முடியும். எப்படின்னா, நீதிமன்றத்தின் மூலமா இந்த வழக்கில் வந்து

0: ப்ராப்பர்ட்டி எங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ணி இந்த தேதியில் வந்து நீங்கள் உத்தரவு போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது யார்கிட்ட வந்து அந்த குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி வந்து யார்கிட்ட வந்து அடமானம் வைக்கப்பட்டிருந்ததோ, இப்போ அவங்களோட வாரிசுதாரர்கள் அவங்க எல்லாரையுமே வந்து அந்த வழக்கில் வந்து பார்ட்டியாக இணைச்சிட்டு அவங்க மேலே எல்லாமே வந்து இந்த வழக்கை தொடர்ந்து விசாரணைக்கு எடுத்து அவங்க வந்து இந்த அமௌண்ட் வந்து எனக்கு எங்களுக்கு வந்து செட்டில் ஆயிடுச்சு, எங்களுக்கு வந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற பட்சத்தில் நம்மளோட நிலத்தை வந்து நம்ம தாத்தாவோட நிலமோ அப்பாவோட நிலமோ இல்லை நம்ம நிலமோ இத்தனை வருஷமாக வந்து 40 வருஷம் 50 வருஷம் 30 வருஷம் வந்து வச்சிருந்த நிலத்தை வந்து நம்ம நீதிமன்ற மூலமா நம்ம மீட்டுக்கொள்ள முடியும். சிவில் வழக்கு தாக்கல் செஞ்சு முறையாக அதுக்கு வந்து எந்த நீதிமன்றமும் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்து நம்ம அங்கே அந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம நிலத்தை வந்து மீட்டுக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து ஆன்லைன் ஃப்ராடு பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க பேரில், அதாவது இப்போ கணவன் இருக்காருன்னா கணவர் வந்து ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவரோட மனைவி பேரில் வந்து தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் வந்து மாற்றி கொடுத்துருவார். அப்போ நீங்கள் அவர்கிட்ட இருந்து எப்படி நீங்கள் வந்து என்னோட பணத்தையோ இல்லை சொத்தையோ எப்படி மீட்டுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், அவங்க குடும்ப சொத்து பற்றி என்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வந்து நம்ம சிவில் வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த சொத்தை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி கோர்ட்டு மூலமா நம்மளுக்கு வர வேண்டிய தொகையை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பாக இது வந்து இதன் மூலமா வந்து வேல்யூ இருக்கா, இது உண்மையிலேயே நடக்குமா அப்படின்னு கேட்டால் 100% நம்ம வந்து தாராளமாக நம்ம இழந்த நம்ம பணத்தையோ நம்மளை ஏமாத்தினகிட்ட இருந்தோ கண்டிப்பாக நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நிலத்துக்கான என்ன உரிய பணம் இருக்கோ அதை நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து செலுத்திட்டு நம்ம அந்த மார்க்கேஜை வந்து திரும்ப நம்ம நிலத்தை வந்து நாமளே பெற்றுக்கொள்ளணும். ஸோ இதன் மூலமா வந்து நமக்கு வர வேண்டிய நிலுவையில் உள்ள பணத்தையும் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம்.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை அடமான பாதுகாப்பு சட்டம் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள்.
3: அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் இந்திய உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார்

பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். இத்திட்டங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் பதிவு மற்றும் உரிமை கோரல் நடவடிக்கைகளை எளிதில் மேற்கொள்ள உதவிடும் என்று திரு பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ் நாதன் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதையடுத்து ஆளுநர் திரு விஜய் முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள்விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலை கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு வி டி சதீசன் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநில புதிய முதலமைச்சரின் பெயரை அக்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல்காந்தி ஆகியோர் இறுதி செய்து விரைவில் அறிவிப்பார்கள் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சோபன்தேவ் சட்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களாக திருமதி அசீமா பத்ரா மற்றும் திரு நயினா பண்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவாக திரு ஃபிராத் ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார். அம்மாநில மக்களின் நலன் கருதி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவார்கள் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சிக்கிம், ஒடிசாவின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத், மேற்கு ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரானின் எண்ணெய் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் கடற்படைக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற மோதலை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யுக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நேற்று நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்கும்

0: போதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்னனில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜாம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்புப் பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8, நேரம் 7:25.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்களை கேட்கலாம் நேர்களே இந்த நிகழ்ச்சியில். இணைந்திருங்கள் நேர்களே, இது உங்கள் ஊட்டி FM 101.8.

0: கூலி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்டீர்கள். அனிருத் ரவிச்சந்திரன், டி ராஜேந்திரன் அறிவு ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கிட்டு ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீல்கிரீஸ்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நேயர்களே, இன்று அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. தாய்மையின் தியாகத்தை போற்றும் வகையில் அமெரிக்காவை சார்ந்த அன்னா ஜாவிஸ் மேற்கொண்ட முயற்சியால் 1914 முதல் மே மாதத்தின் 2 ஞாயிற்றுக்கிழமை இத்தினம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் அஸ்திவாரமாக விளங்கும் அன்னையரின் நிபந்தனையற்ற அன்பையும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிப்பதே இந்நாளின் மிக முக்கிய நோக்கம். உலகிலேயே ஈடு இணையற்ற ஒரே உறவு தாய்மை என்பதால் சமுதாயத்தை உருவாக்குவதில் பெண்களின் பங்களிப்பை இந்நாள் உலகிற்கு உரக்கச் சொல்கிறது. இல்லத்தின் விளக்காகவும் குழந்தைகளின் முதல் குருவாகவும் இருந்து நற்பண்புகளை வளர்க்கும் தாய்மார்களுக்கு நமது நன்றியறிதலை தெரிவிக்கும் நல்வாய்ப்பாக இந்நாள் அமைகிறது. பொருள் சார்ந்த பரிசுகளை விட ஒரு தாய்க்கு அவர் காட்டும் பாசத்திற்கு நாம் கொடுக்கும் மதிப்பும் நேரமும் தான் மிகச்சிறந்த கௌரவம். இந்த நன்னாளில் உலகெங்கிலும் உள்ள அனைத்து தாய்மார்களின் தன்னலமற்ற உழைப்பை போற்றி அவர்களுக்கு அன்பையும் மரியாதையையும் சமர்ப்பிப்போம்.

0: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெல்லிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெல்லிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிக்கிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ.

வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்னோடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தானே கேட்டிருக்கோம். ஸ்கூல்ல நம்ம நிறைய விஷயங்களுக்கு கத்துக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலா நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜா இருக்கட்டும், மற்ற எந்த துறையா இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமா வந்து கத்துக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாத்திட்டு ரொம்ப அப்டேட்டடா ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுல இருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோ எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசுல ஒரு பயத்துல நம்ம அது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்கள் இரண்டால் பாட்டு, சுப்பிரமணியபுரம் படம்.

இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆன இடம் வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும். இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் கொண்டே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.

0: திபுனினான் தாமஸ் மியூசிக்கில் சிலம்பரசன், ஸ்வேதா மோகன் ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீங்க. டீசல் திரைப்படத்திலிருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. குட் மார்னிங் நீல்கிரீஸ்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 இது
2: குட் மார்னிங் நீல்கிரீஸ்.
3: என்னமா கேள சத்தம்
4: பேசிட்டீங்க மாமா?
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
0: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளியே வந்த ஜெயிலர் திரைப்படம், அது உங்களுக்கு தெரியும், பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ எல்லாருமே வந்து குடும்பத்தோடு போய் சூப்பராக அந்த படலை பார்த்து என்ஜாய் பண்ணோம் இல்லையா. ஸோ ஜெயிலர் திரைப்படத்தினுடைய டூ, அதாவது ஜெயிலர் டூ படம், அந்த படம் வந்து வெளியாகிற நெல்சனுடைய இயக்கத்தில் வெளிவரப்போகுது. ஆனால் அதனுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் ஜூன் மாதத்தில் வந்து வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நியூ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த விஷயத்தில் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ ஜூன் மாதம் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் வரும் ஜெயிலர் டூ திரைப்படத்தோடது. நிலையத்தில் நேரம் 7:40.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 திரைப்பார்வை.

0: தரமான உலக திரைப்படங்கள் வரிசையில இன்னைக்கு திரைப்பார்வை நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற திரைப்படம் 2010 கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான நோ மெர்சி அப்படின்ற திரைப்படம் தான்.
1: சரமே வை அக்கசின் ஆசையோ இருள் கேசு
2: சொல்றேன்டையோ
1: தானிமி அது இப்புகே சல்ஜாரத்தன்டையோ
2: ஒன்னா
1: 저를 이 안에서 3일 안에 빼줘요.
2: 진검을만 찾으면 넌 끝이야.
1: 대한민국 최고의 부검인 딸을 토막 살인해서 그
2: 내 딸한테 무슨 일이 생기면 가만두지 않을 거야.
1: 상관없어요.
0: ஒரு கொலை நடக்குது, கொலையாளி இவர்தான் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்படி ஒருத்தரை கொலையாளி இல்லை அப்படின்னு சொல்லி காப்பாத்த வேண்டிய நிர்பந்தத்துல நம்ம டாக்டரான படத்துடைய கதாநாயகன் மாட்டிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அடுத்து என்ன
3: பண்ணினாரு?

0: ஏதோ வெகுறணும் கோ வந்துச்சே.
1: இப்போ படத்தோடைய கதைய டீடைலா பாப்போம். படத்துல நம்ம ஹீரோவுடைய பேர் காங் மின் ஹூ. இவர் பேசிக்கா ஒரு டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் இவரோட ஒரே வேலை. இப்ப படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஆற்றனுடைய ஓரத்துல ஒரு பெண்ணுடைய இறந்த சடலம் கிடக்குது. போலீஸ் அந்த இடத்த சரவுண்ட் பண்றாங்க. அந்த பாடியை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக. இதுல என்ன விஷயம்னா, அந்த பெண்ணுடைய உடல் மர்மமான முறையில கிடைக்குது. நம்ம ஹீரோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சுட்டு போலீஸ்க்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு ஷார்ப்பான ஒரு ஆயுதத்தை வச்சு தலையில ஓங்கி அடிச்சுதான் இந்த பெண் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து இந்த பெண்ணுடைய உடல் பாகங்கள் எல்லாத்துலயுமே கிரானைட் துகள்கள் இருக்கும். அதனால ஏதாவது சிமெண்ட் ஃபேக்டரியில வச்சு கொலை செய்யப்பட வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வந்த பாடியில அந்த இறந்த சடலத்துல அந்த பெண்ணுடைய ஒரு கை மாத்திரம் கிடைக்காம போயிடும், மீதி எல்லாமே இருக்கு. இப்ப போலீஸ் கதாநாயகன் கொடுத்த க்ளூவை வச்சு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த லோக்கல் ஏரியால இருக்கிற சிமெண்ட் ஃபேக்டரியில அத்தனையுமே செக் பண்றாங்க. ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியில மிஸ் ஆன கைய கண்டுபிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பெண் ஆற்றுடைய ஓரமாக சடலமாக கிடந்தாங்க இல்லையா, அந்த ஃபுட்பிரிண்ட வச்சு இந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறாங்க. அவன்தான் கொலை செய்தவன், அவன்தான் படத்துடைய வில்லன். அவனை கைதும் பண்ணி அவங்கிட்ட வாக்குமூலம் வாங்கிடுறாங்க. படத்தோட வில்லனும் தான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்றதையும் ஒத்துக்கிறான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கும். அவங்க ஃபாரின்ல இருந்து இப்ப தன்னுடைய அப்பாவை பாக்குறதுக்கு தங்களுடைய வீட்டுக்கு வராங்க. இப்ப தன்னுடைய பொண்ண கூப்பிட்டு வர்றதுக்காக இவரு ஏர்போர்ட்டுக்கு போறாரு. இவரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணத்துல இவருடைய பொண்ணு அங்க வரல. அதற்கு பதிலாக ஒரு நபர் ஒரு கவரை இவர்கிட்ட தராரு. இந்த கவரை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க சொன்னதே இந்த படத்துடைய வில்லன் தான். நம்ம ஹீரோ இந்த கவரை ஓபன் பண்ணி பார்த்தா இவருடைய பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணி வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்படின்னு கொடுமைப்படுத்துற அந்த போட்டோ ப்ரூஃப்ஸ் எல்லாம் அந்த கவர்ல இருக்கும். தன்னிடம் கவரை கொடுத்த நபரை தேடி போய் பாக்குற நம்ம ஹீரோ, அவரை எங்கேயுமே காணும். இப்ப கோவத்தினுடைய உச்சிக்கு போற ஹீரோ போலீஸுடைய கஸ்டடியில இருக்கிற வில்லனை போட்டு அடிச்சு உதைக்கிறாரு. எதுக்காக என்னுடைய பொண்ணை கடத்தின அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த வில்லன் சொல்லுவாரு, நான் உனக்கு ஒரே ஒரு டாஸ்க் கொடுக்கறேன், உனக்கு நான் 3 நாள் டைம் தரேன், அந்த 3 நாளுக்குள்ள இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணணும். அப்படி பண்ணி என்ன போலீஸ் ரிலீஸ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டா மட்டும்தான் உன்னுடைய பொண்ணு உனக்கு உயிரோட கிடைப்பா அப்படின்னு அந்த வில்லன் சொல்றாரு. கதாநாயகன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணினாரு, நம்ம வில்லனை தப்பிக்க விட்டாரா? அந்த வில்லன் மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஹீரோவுடைய பொண்ணை ஏன் கடத்தணும், இதற்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? இதுதான் படத்துடைய மிச்ச சுவாரஸ்யமான பல திருப்பங்கள் நிறைந்த இந்த திரைப்படம்.
2: 시간이 참 흘러가네.
3: 왜 애를 그냥 지금 죽여버릴 수 있겠냐, 사람을?

0: 이제 생각났어, 네가 누군지.
1: இந்த படத்தை பொறுத்த அளவுல எங்களை கவர்ந்த விஷயமே ஹீரோ அண்ட் வில்லன் இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய அபாரமான திறமையை வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். குறிப்பா இந்த படத்துடைய கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு செமையான ஒரு ட்விஸ்டா இருக்கும்.
0: சரமே வை அக்கிசின்ஜர் ஆசையோ இருள் கேஸு சொல்றந்தோ உரி ஹேவன் யோதிசோ தானிமி아주 이쁘게 잘 자랐던데요. 원하는 게 뭐야?
2: 저를 이 안에서 3일 안에 빼줘요.
0: 진공물만 찾으면 넌 끝이야.
2: 대한민국 최고의 부검인 딸을 토막 살인해서
0: 내 딸한테 무슨 일 생기면 가만두지 않을 거야.
2: 상관없어요.
3: 그 단서를 조작하신 거예요? 공무집행 방해 및 범행 공무죄를 체포합니다.
2: 내가 왜 그러는 것 같으세요?
4: 뭐 묻었어요?
2: 시간이 참 흘러가네.
5: 왜 애를 그냥 지금 죽여버릴 수 있겠냐, 사람?

0: 이제 생각났어, 네가 누군지.
1: இந்த திரைப்படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் மெச்சூர்டான ஆடியன்ஸ்க்கான ஒரு திரைப்படம் அப்படின்னு நிச்சயமாக நம்ம சொல்லலாம்.

காரணம் படத்துல ஒரு இறந்த சடலத்துக்கு எப்படி எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க, ரொம்ப தத்ரூபமா துல்லியமா காட்டியிருப்பாங்க. இந்த திரைப்படத்துல மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, படம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல கம்மியான செலவுல எடுக்கப்பட்டிருக்கும். $7.58 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பட்ஜெட்ல தான் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு.

0: 이제 생각났어, 네가 누군지.
1: நேர்ல இந்த வாரம் திரைப்பார்வை நிகழ்ச்சியில நோ மெர்சி அப்படின்ற ஒரு பயங்கரமான நிறைய திருப்பங்கள் நிறைஞ்ச நோ மெர்சி அப்படிங்கிற த்ரில்லர் படத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரம் திரைப்பார்வை நிகழ்ச்சியில மற்றொரு அற்புதமான திரைப்படத்தோட உங்களை சந்திக்கிறோம்.

லியோன் ஜேம்ஸ் மியூசிக்கில் டிராகன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்க கேட்டிங்க. சூப்பரான பாடல். அந்த தொடர்ந்து குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியை கேட்டுக்கிறீர்களே. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:52.

மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது. நாம் அனைவரும் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்கும் பழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். சமூக ஊடகங்களில் பகிரும் தகவல்களில் கவனம் தேவை. தவறான இணைய பயன்பாடு கடுமையான விளைவுகளுக்கு காரணமாகும். கடவுச்சொற்கள் வலுவாக இருக்க வேண்டும். அனுமதி இல்லாத இணையதளங்களை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு இணையத்தில் பாதுகாப்பான நடத்தை பற்றி விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும். அறிவுடன் இணையம் உபயோகிப்போம். சைபர் பாதுகாப்பே தொழில்நுட்ப வளர்ச்சியின் முதல் படி.

குட் மார்னிங் நிலகிரிஷ் நிகழ்ச்சியாக கேட்டுருக்கீங்க. நேரில் ஊட்டி எஃப்எம் 101.8 19 தகவல்களோட புத்துணர்ச்சியான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சில சினி அப்டேட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதாவது நடிகர் சசிகுமார் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், சுப்பிரமணியபுரம் படத்தில் நடிச்சிருக்காரு, நாடோடிகள் போன்ற ஹிட் படத்தில் குடிச்சு, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் கூட நடித்து பேர் வாங்கின ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, கடவுள் எனக்கு ஒரு கொடுப்பினை கொடுத்துட்டு தான் நான் நினச்சிருக்கேன், அதாவது ஒருத்தருடைய திறமையை வளர்த்து விடுவதில் உறுதுணையாக இருப்பது பெருமையாக இருக்குது, யாருக்கும் கிடைக்காத ஒரு வருஷம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டிருக்காரு. ஸோ சசிகுமார் அவருடைய நல்ல மனசுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதோ.

0: ஜி வி பிரகாஷ்குமார் மியூசிக்கில் ஸ்மித் அஷர் நிக்சன் பண்ண பாடல் குட் பேட் அக்லி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீங்க.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
4: நேர்களே, கோடை காலத்துல இருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணும். கடைகள்ல கிடைக்கிற கலர் கலரான குளிர்பானங்களை விட நம்ம ஊர் மண்ணில விளைஞ்ச இயற்கையான பானங்கள்ல இருக்கிற ருசியும் குளிர்ச்சியும் வேற எதுலயும் கிடைக்காது. இளநீர், மோர், நன்னாரி சர்பத், நுங்கு இதெல்லாம் இந்த சீசனுக்கு தேவாமிர்தம் மாதிரி. இதை குடிச்சா உடம்புக்கு உடனடி புத்துணர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தெருவோர வியாபாரிகளுக்கும் இது ஒரு பெரிய லாபமா அமையும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கலர் கலரான செயற்கை குளிர்பானங்களை தவிர்த்து இயற்கை பானங்களை குடிச்சு நம்ம உடம்புக்கு தேவையான நல்லதை நம்மளே செஞ்சிடலாம்.
0: நிலையத்தில் நேரம் 8:00.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8. நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரிஸ்ல ஊரை சுற்றும் காற்று. ஒவ்வொரு வாரமும் ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில ஒவ்வொரு பிளேஸ பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் நேர்களே. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
6: வசீகரிக்கும் பசுமைக்கு மத்தியில அமைந்துள்ள ஒரு கண்கவர் நீர்வீழ்ச்சி.
5: அகஸ்தியர் அறிவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வேலி மாவட்டம் பாபநாசத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில அமைந்துள்ள அகஸ்தியர் அருவி பொதிகை மலையின் இயற்கை அழகோடு ஆண்டு முழுவதும் தண்ணீர் கொட்டும் ஒரு அழகான ஆன்மீக வாசஸ்தலங்க.
6: யாத்ரிகர்கள் அடிக்கடி வந்து செல்லும் இடமாகவும் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகவும் உயிரோட்டமாக இருக்குங்க இன்னைக்குமே. இந்த நீர்வீழ்ச்சி பாபநாச நகரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலையும் திருநெல்வேலியிலிருந்து 51 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு.
5: திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பா சமுத்திரம் வட்டத்தில் காரையார் மற்றும் சேர்வலாறு நீர்த்தேக்கங்களுக்கு இடையில பாபநாசநாதர் கோயிலுக்கு அருகில அமைஞ்சிருக்குங்க.
6: இது சுமார் 125 அடி உயரத்திலிருந்து விழும் ஒரு இயற்கையான அருவிங்க.
5: பொதிகை மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கிறதுனால ஆண்டு முழுவதும் குறிப்பாக கோடை காலங்களில் கூட தண்ணி நல்லாவே இருக்குங்க. இங்க இது ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலம் மட்டும் இல்ல, ஒரு ஆன்மீக தலமாகவும் நம்பப்படுதுங்க. குடும்பத்துடன் குளிச்சு மகிழவும் இயற்கை காட்சிகளை ரசிக்கவும் ஒரு உகந்த இடம் அப்படின்னே சொல்லலாம். அகஸ்தியர் அருவி அப்படின்னு சொன்னாலே இயற்கை பிளஸ் ஆன்மீகம் ரெண்டுமே நினைவுக்கு வருங்க. இது ஒரு சாதாரண இடம் இல்ல, முனிவர்கள் தவம் செஞ்சாங்க அப்படின்னு நம்பப்படுது. இந்த நீர் பாவங்களை போக்கும் அப்படின்ற நம்பிக்கை கூட இருக்குங்க. அதனால தான் பாபநாசம் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. பாபநாசம் அப்படின்ற பெயர் உருவானதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாபம் பிளஸ் நாசம், இந்த நீரில் குளித்தா பாவங்கள் நீங்கும் அப்படின்ற நம்பிக்கை இன்னைக்குமே இருக்குங்க. இந்த இடம் ஒரு அருவி மட்டும் இல்லங்க, அது ஒரு ஏன்ஷியன்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஸ்பிரிச்சுவல் சக்தி உள்ள ஒரு இடம்ங்க. இந்த அருவி மிக பழமையான மேற்கு தொடர்ச்சி மலையில அமைஞ்சிருக்கனால ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அடர்ந்த காடுகள், இயற்கை நீரூற்றுகள், வனவிலங்குகள், இயற்கை நிலை கிட்டத்தட்ட மாறாமல் அப்படியே இருக்குங்க. இந்த இடத்துக்கு நீங்க போனா பச்சை பசேல்னு மரங்கள், குளிர்ந்த காற்று, அருவியோட சத்தம், இது ஒரு நேச்சரோட மியூசிக் போல இருக்கும். நீங்க அங்க போய் அந்த தண்ணில நின்ன உடனேயே ஒரு சில் ஃபீலிங் வருங்க. உடம்பு முழுக்க ரெஃப்ரெஷ் ஆயிரும். சம்மர்ல போனா ஒரு நேச்சுரல் ஏசி மாதிரி இருக்கும். நீங்க அங்க இருக்க பாறை மேல உட்கார்ந்து அந்த அருவியோட சத்தம் கேட்கும் போது, குளிர்ந்த காற்று முகத்துல அடிக்கும் போது, அந்த நிமிஷம் உலகமே நின்ன மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபீலிங்கா இருக்கும். அகஸ்திய முனிவர் சிவன் மற்றும் பார்வதியோட திருமண காட்சியை பார்த்ததாக கூறப்படும் புராண கதையை அடிப்படையாக கொண்டு

0: பாவங்களை போக்கும் புனித அருவியாக இது போற்றப்படுதுங்க. பாபநாசத்தோட புனிதமிக்க இந்த அருவி இயற்கையும் சரி ஆன்மீகமும் சரி ரெண்டுமே கலந்த ஒரு சிறந்த சுற்றுலா தலமுங்க. இந்த அகஸ்தியர் அருவியோட பிரம்மாண்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 100 அடி உயரத்திலிருந்து விழும் இந்த அருவி காண்பதற்கு ரம்மியமா இருக்குங்க. பொதிகை மலையில் உள்ள ஏராளமான மூலிகை செடிகள் வழியா இந்த தண்ணீர் வர்றதுனால இதில் குளிப்பது உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி புத்துணர்வு அளிக்கும் ஒரு நேச்சுரல் ஸ்பா அப்படின்னே சொல்லலாம். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் ஒரு பகுதியாக இருப்பதனால அருவியை சுற்றியுள்ள அடர்ந்த காடுகளும் மேற்கு தொடர்ச்சி மலையின் பசுமையும் கண்களுக்கு விருந்து அமையுதுங்க. இந்த அருவியிலிருந்து விழும் நீர் தாமிரபரணி ஆறாக ஓடும் காட்சி மிகவும் அழகானதுன்னே சொல்லலாம். அகஸ்தியர் அருவி அப்படின்னாலே குளிர்ந்த நீர் பசுமையான காடு. ஆனா நீர்களே, இதை சுற்றி பல அழகான இடங்கள் இருக்கு. முதல் இடம், இது ஒரு பழமையான கோயில்.
1: பாபநாசநாதர் கோயிலும் அகஸ்தியர் கோயிலும் அமைஞ்சிருக்குங்க. இந்த பாபநாசநாதர் கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த கோயில் 274 சிவாலயங்களில் ஒன்றாகவும் நவக்கடைசி தலமாகவும் போற்றப்படுதுங்க. மக்கள் தங்களோட பாவங்களை போக்கிக் கொள்ள இங்கு வந்து தாமிரபரணியில குளிக்கிறதுனால இதுக்கு பாபநாசம் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. அகஸ்தியர் அருவிக்கு செல்லும் என்ட்ரன்ஸ்க்கு மிக அருகிலேயே அமைஞ்சிருக்கு. அடுத்ததா அகஸ்தியர் கோயில் அப்படின்னு பார்க்கும்போது, அருவிக்கு செல்லும் வழியில மலை உச்சியில அகஸ்தியருக்காக தனித்தனி சந்ததிகள் இருக்குங்க. கலை மற்றும் சிற்ப நயங்கள் கொண்ட சிலைகள் அங்க இருக்கு. இந்த கோயில் காலை 6 மணிலிருந்து மதியம் 1 மணி வரையிலும் மாலை 4:30 மணிலிருந்து 8 மணி வரையிலும் திறந்திருக்கும்.
0: அதுக்கு அடுத்ததாக பெரிய அணை இருக்குங்க, டேம் இருக்கு. மலைகள் நீர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு அழகான காட்சி தரும். இங்க நின்னா மனசு காமாயிருன்னே சொல்லலாம்.
1: இதை தவிர களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம், பசுமை காடாய் விரியும் தேயிலை செடிகள், மாஞ்சுளை தோட்டம்னு மக்கள் மிக விரும்பி பார்க்கும் முக்கிய இடங்கள் நிறையவே இருக்குங்க. காரையார் அணை, பானதீர்த்தம் அருவி, தாமிரபரணி ஆறு என இன்னும் பல வகை சுற்றுலா தலங்கள் அங்க சுற்றி இருக்கு. தமிழின் தந்தையாக கருதப்படும் அகத்தியர்கள் வாழ்ந்த பொதிகை மலையின் அடிவாரத்துல இந்த ஃபால்ஸ் இருக்கிறனால தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் திகழ்ந்துங்க.
0: இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு பெரிய அருவி, அடர்ந்த காடு, நேச்சரோட ஃபுல் பவர் ஃபீலிங் கிடைக்குங்க. இந்த அகஸ்தியர் அருவிக்கு செல்ல பெஸ்ட் சீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் போலாங்க. கிளைமேட் கூலா இருக்கும், பிளசன்டாவும் இருக்கும். வாட்டர் ஃப்ளோ நல்லாவே இருக்குங்க. வெயில் காலம்னாலுமே வாட்டர் ஃப்ளோ இங்க சூப்பரா இருக்கும். சுற்றிலும் பசுமை அதிகமா இருக்கும். நம்ம சுற்றி பார்ப்பதற்கும் சரி, நம்ம அந்த அருவியில குளிக்கிறதுக்கும் சரி ஒரு பெர்ஃபெக்டான டைமுங்க. குறிப்பா இந்த மே மாதத்துல போனீங்கன்னா வெளியே வெயில் இருக்கும், ஆனா அருவிக்கு அருகில ஒரு கூல் ஃபீலிங் இருக்கும். சம்மர் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். பெஸ்ட் டைம் அப்படின்னு பார்க்கும்போது, காலை 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் போனீங்கன்னா இயற்கையான காற்றை சுவாசிக்கலாம். அங்க க்ரௌடும் கம்மியா இருக்கும், அமைதியான சூழல் நிலவுங்க. மாலை 4 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் போனீங்கன்னா சிலு சிலு காத்த நீங்க என்ஜாய் பண்ணலாம், ரிலாக்ஸ் ஆன ஃபீல் கிடைக்கும். மதியம் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த நேரத்துல வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கும், என்ஜாய்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாவே இருக்குங்க. ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சரியான சீசன் சரியான நேரத்துல போனீங்கன்னா அகஸ்தியர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றது மறக்க முடியாத அனுபவமாக மாறுங்க. இந்த அகஸ்தியர் அருவிக்கு என்ட்ரி ஃபீ எதுவுமே இல்லைங்க. வெறும் நமக்கு பார்க்கிங் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்கு. இருசக்கர வாகனத்திற்கு 10 லிருந்து 20 ரூபாயும் காருக்கு 30 லிருந்து 50 ரூபாயும் வசூலிக்கிறாங்க. அகஸ்தியர் வாட்டர் ஃபால்ஸ்ன்றது அதிக செலவு இல்லாமல் நல்ல அனுபவம் கிடைக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளேஸுங்க.
1: சுருக்கமா சொன்னா அகஸ்தியர் அருவி அப்படின்றது வெறும் சுற்றுலா தலம் மட்டும் இல்ல, அது இயற்கை ஆன்மீகம் மற்றும் தமிழ் வரலாறு சங்கமிக்கும் ஒரு புனித இடம். மேற்கு தொடர்ச்சி மலையின் பசுமை, மூலிகை கலந்த தூய நீர், இதமான சூழல் உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி அளிக்குது. நீங்கள் அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் அல்லது இயற்கையோடு இணைந்த ஒரு பொழுதையும் தேடுறீங்க அப்படின்னா பாபநாசம் அகத்தியர் அருவி அப்படின்றது ஒரு சிறந்த இடமாகும். என்ன நேர்களே, இன்னைக்கு அகஸ்தியர் அருவி அப்படின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்த பத்தி பார்த்தோம். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில வேற ஒரு பிளேஸ பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
0: இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே எல்சியா பிராங்க்லின். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி எல்சியா பிராங்க்லின்.

0: ஏய், என்னடா கண்ணு கலங்குது, ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்ல சாயபயங்கர் பண்ண பாடல் மதராசி திரைப்படத்திலிருந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய பாடல் ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 திரைகானம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் சங்கர் மகாதேவன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் கண்டநாள் முதல் திரைப்படத்திலிருந்து ஒழிக்க கேட்டீங்க. திரைகானம் ஒழிச்சுக்கிட்டு இருக்க நேர்களை உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

யுவன் சங்கர் ராஜா இசையிலும் குரலிலும் முடித்த பாடல் புன்னகை பூவே திரைப்படத்திலிருந்து கேட்டீங்க. கேட்ட அந்த பாடலோட திரைகானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ் வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு நிகழ்ச்சி.
2: ஒளி என்ற ஒரு அதிசயம் கண்களுக்கு தெரியாமல் நெஞ்சங்களை தொட்டு காலங்களை தாண்டி தலைமுறைகளை இணைத்து வந்த ஒரு மந்திரம். 80 ஆண்டுகளை தாண்டி 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த அற்புதமான பயணத்தில் நாம் கேள்விப்பட்ட ஒவ்வொரு குரலும் நம் வாழ்க்கையின் ஓர் அத்தியாயமாகவே மாறியிருக்கிறது. காலை விழிக்கும் தருணத்தில் ஒலித்த பாடல் முதல் இரவு நெஞ்சை வருடிய இனிய பாடல்கள் வரை செய்திகளும் நாடகங்களும் விவசாய வழிகாட்டுதல்களும் நம் வாழ்வை வடிவமைத்த அந்த ஒளி துணைகளின் நினைவுகள் என்றால் அது மிகையல்ல. நினைவுகள் பேசும் நேரம் வானொலிக்கு 90 என்ற இந்நிகழ்ச்சியில் நீண்ட நாளாக கேட்டு ரசித்த நேயர்கள் தங்களின் இனிய அனுபவங்களையும் மறக்க முடியாத தருணங்களையும் சுவை மிகுந்த உரையாடலாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த நினைவுகளின் பாதையில் நாம் ஒன்றாக நடப்போம். ஒளியில் நனைந்த அந்த நாட்களை மீண்டும் ரசிப்போம். நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி ஒளியை நாவில் கொண்டு இந்த இனிய பயணத்தை தொடங்கலாம். எழுத்தின் உலகிலும் மொழிபெயர்ப்பின் நுணுக்கங்களிலும் தன்னை கரைத்துக் கொண்டிருந்தாலும் மனதின் ஒரு மூலையில் என்றும் ஒலித்துக் கொண்டிருப்பது வானொலியின் இனிய நினைவுகளே என்கிறார். எழுத்தாளர் என்ற ஆழமும் மொழிபெயர்ப்பாளர் என்ற பார்வையும் கொண்ட இவர் வானொலியை வெறும் ஊடகமாக அல்ல, உணர்வுகளின் உறவாக நேசித்து சிறுவயது முதலே காலையின் பக்தி பாடல்களிலிருந்து இரவின் இலக்கிய நிகழ்ச்சிகள் வரை வாழ்க்கையின் பல தருணங்களோடு கலந்து கிடக்கும் வானொலியின் அனுபவங்களை நமக்காக பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் நிர்மலா குமார் அவர்கள்.
3: எனக்கும் வானொலிக்கும் ஒரு 55 வருஷ இணைப்பு இருக்குங்க. முதல் 5 வருஷங்கள் மழலையின் லயிப்பில் வானொலி அவ்வளவு புரியல, அதனால் 55 வருடங்கள். எனக்கு வானொலியை அறிமுகப்படுத்தி அதில் ஈடுபட வைத்ததே என்னோட அம்மா. அம்மாவுக்கு வானொலி கேட்பதுதான் ஒரே பொழுதுபோக்கு. அப்பொழுதெல்லாம் இலங்கை வானொலி தான் வீட்டில் அதிகமாக ஒலிக்கும். அப்பா வந்தவுடன் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வீட்டு பட்டாசாலையின் பிரதான உறுப்பினராக செய்தியிலும் வேளாண்மை விடயங்களிலும் ஆரோக்கிய வழியிலும் தனி மனிதனாக கலக்கிக்

0: கொண்டிருக்கும். அதனை தொடர்ந்து வரும் பாடல்கள் மனதிற்கு இதமாக இருக்கும். பக்தி பாடல்கள்ல எனக்கு வந்து ஈடுபாடு வந்ததுக்கு காரணமே காலையில இந்த 6 மணிக்கு எல்லா மத பாடல்களும் போடுவாங்க பாருங்க, அதை கேட்டு நான் அவ்வளவு அனுபவித்திருக்கிறேன். அப்போலாம் வானொலி அப்படின்னு ஒரு புத்தகம் விற்கப்படும், அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு நினைக்கிறேன், அதை தவறாம வாங்கிடுவேன். ஏன்னா எந்தெந்த நாள்ல எந்தெந்த நேரங்கள்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் அப்படிங்கறது சரியா அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னும் நுணுக்கமா சொல்லணும்னா என்ன திரைப்படத்தில் என்ன பாடல்கள் வரும் அப்படிங்கறது கூட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை வச்சு எந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், எப்பொழுது பார்க்கலாம், நேரம் நமக்கு எப்போ கிடைக்கிறது அப்படின்னு வச்சு நான் நிறைய நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த வானொலி புத்தகம் மாதம் 2 அப்படின்னு நினைக்கிறேன், அதை வாங்கி நான் வைக்காத மாதங்களே இல்ல. பள்ளி நாட்கள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொது அரங்கத்துல மதிய வேளையில ஒரு 1:30 நினைக்கிறேன், ஒரு 3-4 வகுப்புகள், ஒவ்வொரு வகுப்புலயும் ஒரு 5-6 செக்ஷன்ஸ் இருக்கும். இவ்வளவு பேரையும் ஒரு அரங்கத்துல உட்கார வச்சு பெரிய வானொலி பெட்டியை போட்டு அங்க வந்து கல்வி பற்றி நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சி நாங்கெல்லாம் ஒரு 1 மணி நேரம் கேட்கணும். அது ஒரு வித்தியாசமான ஒரு பயனுள்ள அனுபவமா இப்போ எனக்கு உணர முடியுது. வானொலி இன்னைக்கு வரைக்கும் என்னோட எங்க போனாலும் உடன் வர்ற எனது 3வது கையாக இருக்கிறது இந்த வானொலி பெட்டி தான். என்னோட வீட்டுல ஒவ்வொரு அறையிலும் ஒரு வானொலி இருக்கும். இப்போ ஊர் விட்டு ஊர் போகும்போது எனது அலைபேசியில் தரங்கிறக்கம் செய்யப்பட்ட அந்த ஏர் ரேடியோ, இந்த செயலி மூலம் நமது நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்பது அமெரிக்காவில இருந்தாலும் சரி, ஐரோப்பாவில இருந்தாலும் சரி, எனக்கு இந்திய நாட்டுல இருக்கிற ஒரு உணர்வை கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் இல்லாம இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னோட மனசுல அன்னைக்கு இருக்கிற நிகழ்வு எனக்கு தெரிய வந்திருக்கிறதுனால நான் எப்பொழுதும் வானொலியோட ஒரு தொடர்புடனேயே இருந்துகிட்டு இருக்கிறேன். நமது மாநிலத்துல உள்ள எல்லா அலைவரிசையும் நான் கேட்பேன். எனது பொழுதுபோக்கு அப்படிங்கறதையும் தாண்டி அதுல நான் அறிஞ்சு தெரிஞ்சு கொள்ளுகிற செய்திகள் எனது பல படைப்புகளுக்கு உதவுது அப்படின்னு நான் சொன்னா அது மிகைப்படுத்தப்பட்டதான் நினைக்க வேண்டாம், அது மிகைப்படுத்தப்படாத உண்மையாகும். நிகழ்ச்சிகளை கேட்பதோடு இல்லாமல் பல வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து நான் பங்கு கொண்டிருக்கேன். அது வந்து பெருமையா நான் நினைக்கிறது. ஒரு பக்கம் இருக்க எனக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை அது கத்துக் கொடுத்திருக்குதுன்னு நான் சொல்வேன். ஒரு நிகழ்ச்சியை எவ்வாறு நேர்த்தியாக கவனத்தோடு இருந்து அத்தியாவசியமற்ற கருத்துக்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும், நேர மேலாண்மை போன்றவற்றை வந்து கத்துக் கொடுத்தது வந்து இத்தகைய நிகழ்ச்சிகள்ல நான் பங்கெடுத்துக்கிட்டதுதான். இதற்கிடையில என்னன்னா சில இந்தி பாடல்களும் இடையிடையே நம்ம நேரத்தை கொள்ளை கொள்ளும் அப்படிங்கறது உண்மைதான். இரவு நேரங்களில் நிசப்தத்தை இசையாக்கும் அதிசயம் தான் இந்த வானொலி. காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி அப்படிங்கிறாங்க. சிறு வயதில் கேட்ட வானொலி அறிவிப்பாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், அவர்களோட குரல்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னோட செவிகள்ல ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நான் தொலைக்காட்சி பார்ப்பது ரொம்ப குறைவு. புத்தகம் வாசிக்கும் போதும், எழுதும் போதும், நடைபயிற்சி மேற்கொள்ளும் போதும், சமைக்கும் போதும், உறங்க போகும் போதும் வானொலி ஒரு நெருங்கிய நண்பனாகவே இருந்து வருகிறது, இனியும் இருக்கும். காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி தாங்க. இந்த வானொலி தான் சொல்ல போனா என்னைய பல நேரங்கள்ல சந்தோஷத்துல மிகவும் திளைக்க வைத்திருக்கிறது. ஒரு கவலையா இந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்களே, இப்ப எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்றாங்க, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்லயும் என்னை சாந்தப்படுத்துறதும் இந்த வானொலி தான். நான் திரைப்பட பாடல்கள் மட்டும் சொல்லல, குறிப்பா சொல்ல போனா அதுவா இதுவா அப்படின்னு இருக்கு. இந்த கோடை எஃப்எம்ல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம், அதுலயும் இருக்கு சில அறிவு சார்ந்த விஷயங்கள். வளர்ந்த பிறகும் சில விஷயங்கள் தெரியாம இருக்க விஷயங்கள் நமக்கு வந்து பல வகையில உறுதுணையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலருடைய கருத்துக்களை நம்ம கேட்கும் போது தீட்டப்படாத வைரமா இருக்க நம்முடைய கருத்துக்கள் தீட்டப்பட்ட வைரமாகிறப்போ போன்ற ஒரு உணர்வு ஏற்படுது. வானொலி ஒரு சிறந்த நண்பன் தான், என்னைக்குமே என்னை கைவிடாத நண்பன் வானொலி தாங்க. 90ஆம் ஆண்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாஷவாணி, இந்த தருணத்தில் இந்த வானொலியை கேட்டு பலரும் பல வகையில மென்மேலும் உயர வேண்டும். பயக்காட்டுல சரி, ஏன் நிலவுக்கு போனா கூட இந்த செயலியை நம்ம பதிவிறக்கம் செஞ்சு அங்க போய் கூட கேட்கலாங்க. அவ்வளவு அற்புதமான சக்திய உடைய நம்முடைய நேரத்தை மிகவும் சிறப்பாக, என்னோட நேரத்தை மிகவும் சிறப்பா எடுத்துட்டு போறது அப்படின்னா இந்த வானொலி தான். எல்லா நேரத்திலையும் எல்லா காரியத்திலும் என்னுடன் இருக்கும் இந்த வானொலி நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி என்று நான் வந்து ஒரு தூரத்துல மாட்டேன். என்னோடு வாழ்ந்து வரும் என்னுடைய நிழல் போன்றது வானொலி.
1: மயக்கவியல் நிபுணராக எண்ணற்ற அறுவை சிகிச்சை அறைகளில் பணியாற்றி இருந்தாலும் வானொலி கேட்பதை மட்டும் நான் ஒருபோதும் நிறுத்த

0: நாடகம், ஒளிச்சித்திரம் என்று பல நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது நானும் சிறுவனாக விளையாடிக் கொண்டே கேட்டிருக்கிறேன். கடந்த சில வருடங்களாக காலையில் மருத்துவமனைக்கு புறப்பட்டு காரில் செல்லும் பொழுது இன்று ஒரு தகவல், வசந்த அழைப்பு போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வருகின்றேன். எனது காரில் இந்த வானொலியோடு நான் பயணிக்கும் போது 30 முதல் 40 நிமிடங்கள் மிகவும் இனிமையானது. நேயர்களின் எண்ணங்களை பாடலாக, கருத்தாக காற்றலையில் கரைத்து விடுகிறது இந்த வானொலி. நேயர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கான தங்கள் கருத்துக்களை மிகவும் அருமையாக பதிவு செய்வது பாராட்டுக்குரியது. இந்த வானொலி நீடூழி பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் நேர்த்தியாகவும் அழகு தமிழில் ஒளிபரப்பும் அறிவிப்பாளர்களுக்கு எனது நன்றியை கூறி மேலும் பல நல்ல நிகழ்ச்சிகளை நேயர்களுக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
1: பள்ளி மணி ஒலிக்கும் முன் கேட்ட காலை பாடல்கள், பாடம் முடிந்த பின் ரசித்த இலக்கிய நிகழ்ச்சிகள், செய்தி ஒலிபரப்புகளின் தெளிவு, நாடகங்களின் உணர்வு, இவை அனைத்தும் இவரின் வாழ்விலும் கற்பித்தலிலும் அழியாத தடம் பதித்திருக்கின்றன. மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருந்தாலும் வானொலி அவருக்கே ஒரு வாழ்வு பாடசாலையாக இருந்தது என்பதை இவர் பகிரும் அனுபவங்கள் உணர்த்தவிருக்கின்றன. தனது வானொலி அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழாசிரியர் இரா திருமாறன் அவர்கள்.
2: 40 ஆண்டுகால நண்பனாக விளங்குவது வானொலி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள், அது வானொலிக்கு பொருந்தாது. இப்பொழுது அலைபேசி இல்லாமல் எப்படி வாழ முடியாதோ அதுபோல வானொலியில் நாடகங்கள் கேட்காமல், பாடல்கள் கேட்காமல் எங்களால் இருக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் காலை முதல் இரவு வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. குறிப்பாக கல்வி, உடல் நலம், மனநலம், மருத்துவம், சட்டம் என மக்களுக்கு தேவையான வாழ்வியல் சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் மன்றமாக வானொலி திகழ்கிறது. எனக்கு பிடித்த நிகழ்ச்சி காலை மலர். தொடங்கும் போதே ஏதாவது ஒரு சிந்தனையை சொல்வாங்க, இது சாதாரண நாள் அல்ல, சாதனை புரிய வேண்டிய நாள் என்று. இப்படிப்பட்ட ஆர்வம் ஊட்டுகின்ற, ஊக்கமூட்டுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நமக்கும் அன்றைய நாள் நல்லா செய்யலாம், நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினை ஏற்படுத்தும். வரலாற்றில் இன்று என்று எடுத்துக்கொண்டால், மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு அகலாத மாமனிதர்களுடைய வாழ்வியலில் தங்களுடைய வாழ்நாளில் என்ன சாதனைகளை புரிந்தார்கள் என்பதை எடுத்துச் சொல்லி, அவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாளில் அவர்களை ஞாபகப்படுத்தி அவர்களை எப்படி புகழ் பெற்றார்களோ அதனை போல நாமும் புகழ் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் விதைப்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு தூண்டுகோளாக அமைந்திருக்கின்றது. அன்றாடம் நடைபெறுகின்ற செய்திகள், காய்கறி நிலவரங்கள், வானிலை நிலவரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி நேரடியாக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக காற்றலையில் தவழ்ந்து வருகின்ற வானொலிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனினும் இனியன செந்தமிழ் மொழியாய், செவையினில் விழுந்து மனதில் நுழைந்து உயிரினில் கலந்த உறவாக விளங்குவது வானொலி. காற்றினில் தவழ்ந்து எங்கள் காதுகளை குளிர வைக்கும் கீதமாய், தென்றலைப் போல தேனிசையை திசையெங்கும் தன் கிளைகளை பரப்பி வரும் வானொலி நிழலில் நாங்களும் இளைப்பாறி இருக்கின்றோம். அகவை 90 ஆன போதிலும் நரைவிழாத நங்கையாய், குரல் நெடுங்காத குமரியாய் வளம் வந்து, என்றும் இளமையாய் உலா வந்து, இனிமை புதுமையாய் நிகழ்ச்சிகளை நேர்த்தியாய் வழங்குகின்ற வானொலிக்கு என் வாழ்த்துக்கள்.
3: பயணங்கள் மனிதர்களுக்கு புதிய இடங்களை அறிமுகப்படுத்தினாலும் சில குரல்கள் மட்டும் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணம் செய்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இனிய துணையாக வானொலியை நேசித்து வானொலியோடு கொண்ட நெஞ்சார்ந்த பந்தத்தோடும் நம்முடன் இதோ நந்தகுமார் அவர்கள்.
4: பொதுவாக எங்களுடைய வாழ்க்கை வானொலியுடன் தொடர்பு கொண்டதுதான், வாழ்க்கையுடன் பின்னிட்டுதான். வயது ஒளி உறப்பாகும் பக்தி பாடல்கள் எங்களை அதிகாலையில் எங்களுக்கு துக்கத்திலிருந்து எழுப்பி பள்ளிக்கு செல்வது, கல்லூரிக்கு செல்வது என்ற விஷயங்களை செய்தது. ஞாயிறு ஒளிபரப்பாகும் திரைப்படம் சார்ந்த ஒளிச்சித்திரம் எங்களுக்கு பிடிக்கும், நேயர்களுக்கும் பிடிக்கும். ஐயா தென்கொச்சி சுவாமியரனின் இன்று ஒரு தகவல் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இப்படி இந்தியாவில் இந்த நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் கலந்திருந்தாலும் அங்கேயும் எங்களுக்கு வானொலிக்கு மிகவும் உதவிகரமாக இருந்து வருகிறது. திருச்சி வானொலியத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவர்கள் செய்த நிகழ்ச்சிகள் மிகவும் உயிரோட்டமானவை, சாதனை

0: சேர்த்து உரையாடும் வசந்த அழைப்புகள் எங்களுக்கு மிக மிக பிடிக்கும். அதைத் தொடர்ந்து பல்வேறு எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, பல்வேறு மாவட்ட எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, அவர்களுடைய சாதனைகளை உலகத்துக்கு காட்டுவது, குழந்தைகள் சாதனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவது போன்ற விஷயங்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். குறிப்பாக மேலும் மேலும் திருச்சி வானொலி நிலையம் பல்வேறு விஷயங்களை செய்து மேலும் வெற்றிகரமாக செயல் மனமாற வாழ்த்துகிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் ஒலி அலைகளில் ஒரு பயணம். தொகுப்பு அமைப்பு பிரிசி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
1: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. எங்கு தனிமை முடிகிறதோ அங்கு சந்தை ஆரம்பிக்கிறது. எங்கு சந்தை துவங்குகிறதோ அங்கு போலிகளின் பேரோசையும் எதிர்மறை எண்ணங்களும் வாழத் தொடங்கும். இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டிஎஃப்எம் 101.8. நேரம் 9 மணி.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
5: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
4: எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
6: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
4: இன்னொன்னு
6: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
4: பெருசா வந்துட்டோம்.
6: நீ இப்ப கிளம்பு.
7: ஆர்பிஐ சொல்கிறது,
8: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.

ஓடிஎஃப்எம் 101.8 நேர்களை நீ கேட்கலாம். ரெட்ரோ ராகங்கள், 80s 90s 2000 வந்த இனிமையான பாடல்கள் நேர்கள் கேட்டு மகிழறதுக்காக ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்க போகிறோம். இணைந்திருங்கள் நேர்களே ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

இளையராஜாவின் இசையமைப்பில் மனோ சித்ரா குழுவினர் பாடிய பாடல் எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒழிக்க கேட்டீங்க. ரெட்ரோ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நேரில் உங்க ஊட்டி FM 90.8.

0: பி சுஷலாவின் குரலில் எங்க ஊரு காவக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒழித்து தந்த பாடல். நிலையத்தில் நேரம் 9:11. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
4: நம்மளை மாதிரி ஒரு ஆசாமி அவன் நம்மளை மாதிரியே கற்பனை பண்ணான். அதாவது நாம் தான் இந்த உலகத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுறோம், மற்றவங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானான், சுவாமி இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம், ஒத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியுது, அதனால் நீங்கள் எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சால் போதும். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருக்கிட்டையாவது கொடுத்துருங்க, அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாற்றி கொடுத்துருங்க, ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர், அவ்வளவுதான், அப்படி பண்ணிவிட்டால் போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானான். அன்றைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான். வானத்திலேருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏ ஜனங்களே, எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில் போட்டு எடுத்துக்குங்க, அப்படி எடுத்துக்கிட்டு நேராக இந்த ஊர் எல்லையில் இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இவன். உடனே என்ன பண்ணா, தன்கிட்ட

0: இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில் போட்டு எடுத்துக்கிட்டான். வீட்டை விட்டு வெளியில் வந்தான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பையை தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் மூட்டையாக கட்டி தலையில் சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தான், இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பை இவன் பையை விட பெருசாக இருந்தது. இவன் பை தான் இருக்கிறதுலேயே கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சுது. இப்போ அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான். கடவுளே, இப்போ உள்ள சூழ்நிலையை கவனித்தா என்கிட்ட இருக்கிற பையே பரவாயில்லன்னு தோணுது. அதனால் வேற பையை எதையும் மாற்ற வேணாம், இதுவே பரவாயில்ல, இந்த பையோடு திரும்பி வீட்டுக்கு போனால் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லோரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோயிலில் அந்த குரல் மறுபடியும் கேட்டுது. எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சுகத்தில் தொங்க விடுங்க, திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம். அந்த சமயத்தில் இருட்டில் உங்களுக்கு வேண்டிய பையை நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமாக பார்த்து நீங்கள் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லித்தான் அந்த குரல். அப்படி சொன்னதுக்கப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சிது, மணி அடிச்சுது. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்போ பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையையே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இவனும் அப்படியே நிற்கிறான். இவன் மெதுவாக பக்கத்தில் நிற்கிறவங்ககிட்ட கேட்டானான், ஏன் நீங்கள் பையை கையிலேயே வச்சுருக்கிறீங்க, செவுத்தில் மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லைப்பா, நீ ஏன் கையிலேயே வச்சுருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சுருக்குறோம். நம்ம கவலைகளை பற்றி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும், ஆனால் மற்றவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது. அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம், தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் பழைய நண்பர்களோடு வாழறது தான் மேல் அப்படின்னு ஆனான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட பையே போதும்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானான். இது ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிற கதை. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம். ஒரு ஊரில் ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்திலேருந்து கடவுள் குரல் கேட்குது, இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி. அதாவது இங்கே இருக்கிற ஜனங்கள்லேயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும். அதனால் எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை ஒரு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னார் கடவுள். உடனே வரிசையாக எல்லாரும் வர ஆரம்பித்தாங்க. எல்லார் கையிலையும் பை இருந்தது, சின்னதும் பெருசுமா. கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில் எதுவும் இல்லாமல் வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். கடவுள் அவங்ககிட்ட போனார். ஏன்ப்பா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னு நான். அவன் எங்கே அதெல்லாம்னு கேட்டிருக்கார் கடவுள். பின்னாடி லாரியில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நானா. அவன்
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.

மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் ஒழிக்க கேட்டீங்க. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள். நேர்லே உதகை உழவர் சந்தை காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை நிலவரங்களை கேட்டறிவோம். விலை நிலவரங்கள் கிலோ ஒன்றிற்கு ரூபாயில். கத்தரிக்காய் 42, வெண்டை 50, தக்காளி நாட்டு ரகம் 40, ஆப்பிள் ரகம் 45, அவரை 60, புடலங்காய் 50, பீர்க்கங்காய் 55, சுரைக்காய் 28, பாகற்காய் 52, கொத்தவரை 35, பூசணிக்காய் 18, அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 48 மற்றும் 45, சின்ன வெங்காயம் 58, பெரிய வெங்காயம் 27, பொரியல் தட்டை 30, முருங்கைக்காய் 34, தேங்காய் 55, மாங்காய் 25, வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 35, சக்கரவள்ளிக்கிழங்கு 35, உருளைக்கிழங்கு 45 மற்றும் 40, மேரக்காய் 20, முள்ளங்கி 30, கேரட் 40, பீட்ரூட் 50 மற்றும் 40, நூல்கோல் 30, டர்னிப் 29, முட்டைகோஸ் 20, காலிஃப்ளவர் 35 மற்றும் 40, பட்டாணி 140 மற்றும் 130, வெள்ளைப்பூண்டு 160 மற்றும்

170, இஞ்சி 130, புஷ்பீன்ஸ் 100, டபுள் பீன்ஸ் 90, ஊட்டி அவரை 120 முதல் 140, கலர்கோஸ் 20, குடைமிளகாய் 50, பஜ்ஜி மிளகாய் 50, புரக்கோலி 80, கருவேப்பிலை 60, கொத்தமல்லி 70, புதினா 50, கீரை வகைகள் 60, வாழைத்தண்டு 10, வாழை இலை 60, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 90, வெள்ளரிக்காய் 45 மற்றும் 40, மக்காச்சோள கதிர் 25.

இனி பழங்களின் விலை நிலவரங்களை கேட்போம். நேர்களை, எலுமிச்சம்பழம் 210, கொய்யா 80, பப்பாளி 45, மாதுளம்பழம் 220, திராட்சை 100 மற்றும் 200, மாம்பழம் 100, வாழைப்பழம் வகைகள் பூவன் பழம் 50, ரஸ்தாலி 60, மோரிஸ் 35, நேந்திரன் 40, செவ்வாழைப்பழம் 80, கற்பூரவள்ளி 50, ஆப்பிள் 250, ஆரஞ்சு 150, சாத்துக்குடி 70, அன்னாசி பழம் 90, முலாம்பழம் 50. நேயர்கள், இதுவரை உதகை உழவர் சந்தை காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை நிலவரங்களை கேட்டறிந்தீர்கள். நேயர்களே, நிலையத்தில் நேரம் 9:25. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் மல்லுவேட்டி மைனர் திரைப்படத்திலிருந்து அருண்மொழி எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க நேர்களே. 80s, 90s and 2000s வந்த பாடல்களின் தொகுப்பு. நிலையத்தில் நேரம் 9:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: சாதனை சிற்பிகள் பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன், பாதையை உருவாக்குபவன் சாதனை மனிதன். இன்றைய சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில்
2: கா அப்பா துரையார் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பன்மொழி புலவர் என்று அனைவராலும் போற்றப்படுபவர் இவர். 1907 முதல் 1989 வரை வாழ்ந்தவர். தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், வடமொழி ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய மொழியியல் வல்லுநராவார். இவர் இந்தி மொழி ஆசிரியராக பணிபுரிந்தாலும் 1938 முதல் 1939 வரை தமிழுக்காக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று சிறை தண்டனையை அனுபவித்தவர். தாய்மொழி காக்கும் பணியில் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர். குமரி மாவட்டத்தின் ஆரல்வாய் மொழியில் பிறந்த அப்பாதுரையார் திராவிட இயக்க கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டு தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்க ஆதரவாளராக திகழ்ந்தார். இந்தி மொழி கட்டாய பாடமாக திணிக்கப்பட்ட போது இந்தி ஆசிரியராக இருந்த போதும் அதை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டவர். தமிழாட்சி மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் திகழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர். பாரதியார் இவரை எப்பா துறைக்கும் இவன் ஒரு பழம் புலவன், அப்பா துறையறிஞன் ஆழ்ந்தகன்ற முப்பாள்பா, நூலறிவு 100 புலவர்கள் சேரினியன், காலறிவு காணார் கணிந்து என்று போற்றியுள்ளார். ஆய்வறிஞர் அப்பாதுரையார் எடுக்க எடுக்க குறையாத ஒரு அறிவு சுரங்கம். பன்மொழி புலவர், தென்மொழி தேர்ந்தவர். யாரும் செய்ய முடியாத சாதனையாக பல துறைகள் பற்றிய நூற்றுக்கணக்கான நூல்களை தமிழுக்கு தந்தவர். அகராதியை தொகுத்தவர், அக்கலையில் ஆழம் கால் கொண்டவர். சிறந்த சிந்தனையாளர், பகைவர் அச்சுறுத்தும்படி சொல்லம்புகளை வீசும் சொற்பொழிவாளர். மொழிபெயர்ப்பாளர், கனிந்து முதிர்ந்து பழுத்த பேரறிவாளர் என்று பலர் இவரை புகழ்ந்து பாராட்டியுள்ளனர். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய் மொழி என்னும் சிற்றூரில் சாசிநாத பிள்ளை முத்துலட்சுமி அம்மாள் வாழ்வினையினருக்கு மகனாக பிறந்தார். 24/6/1907 அன்று பிறந்தார். பெற்றோர் சூட்டிய பெயர் நல்ல சிவம் என்பதாகும். தொடக்க கல்வியை ஆரல்வாய் மொழியிலும், பள்ளிக்கல்வியை நாகர்கோவிலிலும், கல்லூரி கல்வியை திருவனந்தபுரத்திலும் பயின்றவர். ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். இந்தி மொழியில் விசாரத் தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்தவர். திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் தனி வழியில் பயின்று தமிழில் முதுகலை பட்டதாரியானார். சைதாப்பேட்டை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் சேர்ந்து எல்டி பட்டம் பெற்றார். திருநெல்வேலி மதுரை திரவியம் தாயமானவர் இந்து கல்லூரியில் இந்தி ஆசிரியராக பணிபுரிந்தார். மேலும் குருகுல பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய போது மாணவராயிருந்த கவிஞர் கண்ணதாசன் இவரிடம் பயின்றவர். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் சில காலம் ஆசிரியராக பணிபுரிந்தார். நடுவண் அரசின் செய்தி தொடர்பு துறையில் 1947 முதல் 1949 வரை பணியாற்றினார். ஆங்கில தமிழ் அகராதி தயாரிப்பில் 1959 முதல் 1965 முடிய அதன் ஆசிரியராக பணி செய்தார். தமிழக வரலாற்று குழு உறுப்பினராக 1975 முதல் 1979 வரை இருந்துள்ளார். குமரிக்கண்டம், கடல் கொண்ட தென்னாடு, தென்னாட்டு போர்க்களங்கள், சரித்திரம் பேசுகிறது, சென்னை நகர வரலாறு, ஐநா வரலாறு, கொங்கு தமிழக வரலாறு முதலிய வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார். இவரது தென்னாட்டு போர்க்களங்கள் என்ற நூல் குறித்து அறிஞர் அண்ணா அவர்கள், இந்நூல் என்னை மிகவும் கவர்ந்த நூலாகும், அந்த நூலின் ஒரே ஓர் ஏட்டை எழுத அவர் எத்தனை ஆயிரம் ஏடுகளை தேடி பார்த்திருக்க வேண்டும், எத்தனை ஆயிரம் கவிதைகள், இலக்கியங்கள் திரட்டி பார்த்திருக்க வேண்டும் என்பதை எண்ணி வியந்தேன் என்று புகழ்ந்து பாராட்டியுள்ளார். தமிழரினம் உலகின் நாகரிக தொட்டில்களுள் மூத்த முதன்மையுடையது. தமிழர் பண்பாட்டு கூறுகள் உலகின் பல பண்பாட்டு கூறுகளோடு கலந்து கரைந்துள்ளன. தமிழ் தேசிய வரலாறு, இந்திய தேசிய வரலாறு, உலக தேசிய வரலாறு ஆகிய மூன்றும் ஒன்றுக்கொன்று நீங்கா பிணைப்புடையவை என்பது அப்பாதுரையாரின் ஆய்வுகளின் வெளிப்பாடாகும். வரலாறுகள், வாழ்க்கைகள், மொழிபெயர்ப்புகள் என பல்வேறு துறைகளிலும் தன்னை ஈடுபடுத்தி குறைய 120 அரிய நூல்களை படைத்த ஆழ்ந்தகன்ற அறிஞர்தான் பன்மொழி புலவர் அப்பாதுரையார். இவர் 26/5/1989 அன்று இந்த அவணியை விட்டு மறைந்தார். அவர் மறைந்தாலும் அவர் படைப்புகளும் அவர் சிந்தனையின் ஆழங்களும் என்றும் மறையாமல் நிலைத்து நிற்கின்றன. இவ்வாறு ஒரு சாதனையாளராக தமிழுக்கென்று அர்ப்பணித்தவர்தான் அப்பாதுரையார்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சாதனை சிற்பிகள்.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் தேவாவின் இசையமைப்பில் சந்திக்கு வந்த கிளி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள்.
1: இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

தேவாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் பாடிய பாடல் பாஷா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள். 80s, 90s அண்ட் 2000 வந்த சூப்பரான பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் நேர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: எஸ்ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் ஜெயச்சந்திரன், சுஜாதா ஆகியோர் பாடிய பாடல் பூவாய் உனக்காக திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 9:52.
1: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.
2: ஊட்டி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
3: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

சூரியன் திரைப்படத்துல இருந்து எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல தேவா இசையமைப்புல இந்த பாடலை கேட்டோம். நேர்களே, ரெட்ரோ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக.

0: நேர்களை டூயட் படத்தில இருந்து ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்புல எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். இந்த பாடலுக்கு வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டில் ரொம்ப மெலடியா நம்ம கேட்குற மாதிரி இருந்தாலும் இந்த பாடல்கள்லாம் அவங்க பாடுறப்போ வர நோட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை நோட்ஸ். அதை எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களும் சித்ரா அவர்களும் அவ்வளோ அழகாக கவர் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பாடலோட வரிகள் பார்த்தீங்கன்னா அஞ்சலி அப்படின்றத அந்த பொண்ணை மட்டும் குறிப்பிடாம அந்த பொண்ணை இயற்கையோட உவமைப்படுத்தி ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க. நம்ம ரெட்ரோ சாங்ஸ்ல அடுத்த பாடல் உங்களுக்காக.
1: April 9, 1855, October 28, 1886, the statue of
2: May 29, 1917,
3: January 31st, 1919,
4: September 19.

0: ஒரு நாள் அவன் புத்தகம் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றது தெரியும்தான் சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்க, என்னோட தெரியாதுன்னு சொல்றாங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்தது?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தர்களை கொடுத்தான், நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தர்களை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தர்களை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே அவர்கள் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தர்கள் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

வாலி திரைப்படத்திலிருந்து தேவா அவர்களோட இசையமைப்பில் ஹரிஹரன் குரலில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நம்ம ரெட்ரோ சாங்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நல்ல நல்ல பாடல்கள் எல்லாமே கேட்டுட்ருக்கோம். இந்த பாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம கேட்டோம் இல்லைங்களா, அந்த பாடல் இந்த ஓப்பனிங் டியூன் சுசானா அப்படின்ற ஒரு ஆல்பம், அதாவது தி ஆர்ட் கம்பெனி அப்படின்ற ஒரு பேண்டோட ஆல்பம், இதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது அதை தழுவி அந்த ஓப்பனிங் டியூன் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டி வில்லியம்ஸ் அவர்களோட லவ் ஸ்டோரி அப்படின்ற ஆல்பமை தழுவி இந்த பாடல்கள் கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலில் ஹரிஹரன் அவர்கள் நிறைய வேரியேஷன் காட்டியிருப்பார். அதனாலேயோ என்னவோ தெரியல, இன்றைக்கும் நிறைய பேருக்கு இந்த பாடல் தான் ஃபேவரட் சாங். Shakalaka baby, shakalaka baby.

0: அடியோஸ் அமிகோ.
1: நேர்களே, முதல்வன் திரைப்படத்தில் இருந்த ஏ ரஹ்மான் அவர்களோட இசையமைப்பில் வசுந்தரா தாஸ் பிரவீன் மணி குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். இந்த பாடலுக்கும் யார் வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைரமுத்து அவர்கள் தான். இந்த பாடலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு

0: காலகட்டத்தில் பெண்கள் பின்னாடி போய் நிறைய ஆண்கள் வந்து அவங்களோட படிப்பையும் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இந்த பாடலில் இருக்கிற வரிகள் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, லவ்ல லைச்சா வாழ்க்கை ஓடிவிடும், ஆனால் லைஃப்ல ஜெயிச்சா பொண்ணுங்க தேடி வரும் அப்படின்ற ஒரு வரிகள் இருக்கும். அந்த வரிகள் மட்டும் இல்லாமல் இந்த பாடல் முழுவதிலுமே ஒரு ஆண் வந்து அவனோட படிப்புலையும் அவனோட வாழ்க்கையிலையும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இதை பார்த்து நிறைய ஆண்கள் மாறி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரெட்ரோ சாங்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக.
1: நேயர்களே, இன்று அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. தாய்மையின் தியாகத்தை போற்றும் வகையில் அமெரிக்காவை சார்ந்த அன்னா ஜாவிஸ் மேற்கொண்ட முயற்சியால் 1914 முதல் மே மாதத்தின் 2 ஞாயிற்றுக்கிழமை இத்தினம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் அஸ்திவாரமாக விளங்கும் அன்னையரின் நிபந்தனையற்ற அன்பையும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிப்பதே இந்நாளின் மிக முக்கிய நோக்கம். உலகிலேயே ஈடு இணையற்ற ஒரே உறவு தாய்மை என்பதால் சமுதாயத்தை உருவாக்குவதில் பெண்களின் பங்களிப்பை இந்நாள் உலகிற்கு உரக்கச் சொல்கிறது. இல்லத்தின் விளக்காகவும் குழந்தைகளின் முதல் குருவாகவும் இருந்து நற்பண்புகளை வளர்க்கும் தாய்மார்களுக்கு நமது நன்றியறிதலை தெரிவிக்கும் நல்வாய்ப்பாக இந்நாள் அமைகிறது. பொருள் சார்ந்த பரிசுகளை விட ஒரு தாய்க்கு அவர் காட்டும் பாசத்திற்கு நாம் கொடுக்கும் மதிப்பும் நேரமும் தான் மிகச்சிறந்த கௌரவம். இந்த நன்னாளில் உலகெங்கிலும் உள்ள அனைத்து தாய்மார்களின் தன்னலமற்ற உழைப்பை போற்றி அவர்களுக்கு அன்பையும் மரியாதையையும் சமர்ப்பிப்போம்.

லவ் டுடே திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. சிவா அவர்கள் இசையமைத்து முகமது அஸ்லாம் அவர்கள் பாடின பாடல். இந்த பாடலை தான் நான் நினைக்கிறேன் முன்னாடி போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் முக்கியமாக ஒரு இளைஞர் ஒரு பெண் பின்னாடி போய் அவரோட வாழ்க்கையை தொலைச்சு அவரோட அப்பாவை இழந்து நிறைய கஷ்டப்படுற மாதிரி இந்த பாடலை காட்டியிருப்பாங்க. சக்கலக்க பேபி பாட்டை பின்னாடி போட்டுட்டு இதை முன்னாடி போட்டிருந்தோன்னா நிறைய இளைஞர்கள் ஓ நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இந்த பாடலில் அவர் அவ்வளோ அழகாக அவரோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியிருப்பார். அவ்வளோ கஷ்டப்படுவார், இருந்தாலும் அந்த பெண் மேலே இருக்கிற அன்பு அவருக்கு எப்போவுமே போகாததாக இருக்கும். இந்த மாதிரி பாடல்கள் ரொம்ப ரேரான இசையமைப்பாளர்கள். அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சிவா அவர்கள் இசையமைச்ச பாட்டு அப்படின்னு. இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் இசையமைச்ச ரேரான சாங்ஸில் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.

0: ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஜாஸ்ஸி கிஃப்ட் அவர்கள் இசையமைத்து பாடி இந்த பாடலை கேட்டும் நேயர்களே, முதல்ல இந்த திரைப்படம் ஃபோர்த் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் வெளியாச்சு. அப்போது இந்த பாடல் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்க இப்போ நம்ம ரீல்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய வேர்ஷன் வந்து அவங்க கிரியேட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன சின்ன கேசட்லலாம். அப்போ நிறைய பேரோட ரிங் டோனே இந்த பாடல் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸில் கல்ச்சுரல்ஸுக்கெலாம் இந்த பாடல் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு இது ஹிட் ஆனது. அதுக்கப்புறமா இந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுறப்போ இந்த வேர்ஷனை அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட் வரிகளை மட்டும் மாற்றிருந்தாங்க. நம்ம ரெட்ரோ சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கிறதுனால இந்த பாடலில் வர வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சின்ன வயசு காலம் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட குழந்தை காலத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். நேர்களே, ரெட்ரோ சாங்ஸ் நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.
0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 10:30.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. பூங்காவனம். சிறுவர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக எ கிரீட்டிங் பெட்டல்ஸ் டு மாம்ஸ் குழந்தைகள் வழங்கும் உரை ஓவியம் இடம்பெற கேட்கலாம்.

0: இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீங்க. நேரில் இன்னைக்கு தாய்மை பேசுங்கள் அந்த தலைப்பில் நம்ம இன்னைக்கு பேசணும். அன்னையர் தின ஸ்பெஷல்னால் நிறைய நேயர்கள் பேசினாங்க, வாட்ஸ்அப் மூலமாக நிறைய நேயர்கள் வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாங்க. தாய் அப்படிங்கிறது வந்து ஒரு உன்னதமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எந்த உயிரினத்திலும் வந்து ஒரு பெத்த குழந்தைகளை வந்து விட்டு கொடுக்காத ஒரு உன்னதமான உயிரினம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அம்மாவுக்கு ஈடு இணை இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், எல்லாரும் அவங்கவுங்க அன்னை அவங்கள வந்து கைவிடாமல் நல்லபடியாக பத்திரமாக பார்த்துக்கணும். அவங்க எப்படி நம்மளை வந்து கடைசி வரைக்கும் பெற்று வளர்த்து நல்லபடியாக காப்பாற்றுறாங்களோ அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க நம்ம பாதுகாப்பாக அவங்களுக்கு வேண்டியதை பண்ணி கொடுத்து வளர்த்தணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இன்றைக்கி நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 90.8.
1: நேயர்களே, வெயில் காலத்துல சாப்பாடு சீக்கிரமா கெட்டு போயிடும், அதனால ஃபுட் பாய்சன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கணும் தெரியுமா? வீட்டுல செஞ்ச சுட சுட சாப்பாட்டை சாப்பிடுங்க. தயிர் சாதம், மோர், இதெல்லாம் வெயிலுக்கு நம்ம உடம்புக்கு கிடைக்கிற பெரிய வரம். காரமான உணவுகளை கொஞ்ச நாள் தள்ளி வைங்க. உடம்புக்கு எது நல்லதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டிய கோடை காலத்துல உடம்பு சரியில்லாம படுத்துறாதீங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
2: கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
3: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 12 மணி.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: இனி எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 12:10 சிநேகிதியே, நல வாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பதினைந்திற்கு நீலமலை வாழ்வியல், 2:30 மேட்னி டைம், ஒரு பட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி. மாலை 4:00 சுற்றமும் நட்பும் நாடகம், எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். 5:00 செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல். 5:02 பொன் மாலை பொழுது, வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டது கமலு, படுகு மொழி பாடல்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை, 344 பகுதி. 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளின் அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், பால் மற்றும் இறைச்சி மூலம் மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் குறித்த உரை. வழங்குபவர் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பொது சுகாதார மற்றும் நோய் நிகழ்வாழ்வியல் துறை உதவி பேராசிரியர் மா தாரணி அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 திரைகானம். 9:30 திரைகானம். 10:00 ரவி வாஷ்ரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, வித்வான் டி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் வீணை இசை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 12:10.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நேர்களே, இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்போ நம்ம ஏன் இவ்வளோ மாறிட்டோம் அப்படின்னு நிறைய தாய்மார்கள் யோசிக்கிறாங்க. இன்றைக்கி குறிப்பாக நம்ம வந்து இன்றைக்கி மதர்ஸ் டே கொண்டாடிட்டுருக்கோம். அன்னையர் தினம் அன்னைக்கு நிறைய பேர் அந்த ஜேர்னி ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு தாய்மாரும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா, மேபி அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப செல்லப்பிள்ளையாக வீட்டில் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு குழந்தைக்கு தாயானதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்போ இது நம்மளா அப்படின்ற அளவுக்கு நிறையவே யோசிப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட உடல் மற்றும் மனத்தில் ஏற்படுற நிறைய மாற்றங்கள். ஏன்னா நிறைய நேரம் நமக்கு தூக்கம் இருக்காது, குழந்தைய பார்த்துக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், நமக்கான நேரம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கிடைக்கிறது ரொம்பவே கம்மி. ஆனால் அப்படி யோசிக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும், முக்கியமாக ஒவ்வொரு தாய்க்குள்ளும் ஒரு அழகான தேவதை ஒளிஞ்சிட்ருக்கான். வீட்டு வேலை, ஆஃபீஸ் டென்ஷன், குழந்தை வளர்ப்பு, இந்த மாதிரி உலகத்துக்காகவே ஓடிட்டுருக்க உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் வேணுமா வேண்டாமா? அந்த பிரேக் தான் நம்ம ஸ்நேகிதியே. இது நல வாழ்வின் நம்பிக்கை குரல். இது வெறும் ரேடியோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, உங்களுக்கான ஒரு தளம். இங்கே நம்ம அழகை பற்றி பேசலாம், நம்மளோட ஆரோக்கியம் பற்றி பேசலாம், இல்லை நீங்கள் கடந்து வந்த பாதையில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் பற்றி பேசலாம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, கேட்குற எனக்கும் நிறைய நேயர்களுக்கும் கண்டிப்பாக உதவியாக இருக்க போகுது. அதனால் இன்றைக்கி நம்ம ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பெண்கள் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அழகு குறிப்புகளோ இல்லை ஆரோக்கிய குறிப்புகளோ உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணுமோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9344-901-0018, அப்படி இல்லைனா 9342-901-0018. உங்களுக்கு ஒரு வேளை லைன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் எங்களுக்கு உங்களுடைய டிப்ஸ் அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 8300-1901-0018. டக்குன்னு ரெடியாங்க பெண்கள் எல்லாரும் நிறைய டிப்ஸோட அதுக்குள்ள ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

1, 2, 3 திரைப்படத்துல இருந்து தேவா அவர்களோட இசையமைப்புல அனுராதா ஸ்ரீராம் குரல்ல அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நிறைய பெண்கள் மனசு விட்டு பேசுறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக நான் இங்க இருக்கேன், நீங்க பயப்படவே வேண்டாம். கால் பண்ணுங்க, மற்ற பெண்களுக்கான அழகழகான குறிப்புகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இப்ப வரைக்கும் யாரும் எனக்கு காலும் பண்ணல, வாட்ஸ்அப்பும் பண்ணல, அதனால நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ண போறேன். நிறைய பெண்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதிகரிக்கும். அந்த காலகட்டத்தில் நமக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வழிவகுக்கும். ஸோ இந்த உடல் எடை கூடுவதற்கான என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்பை நம்ம கவனிச்சிக்காமல் இருக்கிறது. ரெண்டாவது, குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் மாறும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு முக்கியமாக அந்த தூக்கமின்மை இருக்கு இல்லைங்களா, அதனால உடம்பு எடை கூடும். இன்னொன்று, பாலூட்டும் தாய்மார்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அடிக்கடி பசிக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தில் அப்படின்ற அளவுக்கு பசிக்கும். அந்த டைமில் நமக்கு சுகர் நிறைய தேவைப்படும். சுகர்ன்ற பட்சத்தில் வெறும் சுகர் கிடையாது, நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது நிறைய நம்ம எடுத்துக்கிறப்போ என்ன ஆகும்னா நம்மளோட உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக கூடிரும். அப்படி கூடின உடல் எடையை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, நிறைய தண்ணி குடிங்க. இது தண்ணி நீங்கள் குடிக்கிறப்போ உடல் எடை மட்டும் குறையாது, உங்களோட சருமமும் பளபளப்பாகும். நிறைய பேர் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க, பண்ணலாம், அது சிலருக்கு ஒத்துக்கும் சிலருக்கு ஒத்துக்காது. ஆனால் தண்ணினால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ஒரு கால்குலேஷன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 20 கிலோக்கும் நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணி, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அப்போ 3 லிட்டர் தண்ணி நீங்கள் வந்து டெய்லி குடிக்கணும். அந்த 3ன்றத ஒரு 3.5 கொண்டு போகிறப்போ உங்களோட வெயிட் வந்து அழகாக கம்மியாகும், உங்களோட ஸ்கின்னும் பளபளப்பாக இருக்கும். ஒரு பாடலை கேட்டு அடுத்த டிப்ஸ் கவனிக்கலாம் நேர்களே உங்களுக்காக.

நேர்களே, ரிதம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட இசையமைப்பில் சாதனா சர்க்கம் குரல் அந்த பாடலை கேட்டோம். நம்ம ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நிறைய டிப்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வெயிட் லாஸுக்கு நம்ம ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன், ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் எந்த மெசேஜும் வரல. ஏன் எந்த டிப்ஸும் எனக்கு சொல்ல மாட்டேன்றீங்க? எனக்கு உங்களோட டிப்ஸ் கண்டிப்பாக தேவை. சரி, உங்களுக்கு தேவைன்றதுனால நான் இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சருமம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் டல்லாகிடும். ஒரு 16 வயசுலேருந்து ஒரு 23-24 வயசு வரைக்கும் நமக்கு நம்மளோட ஸ்கின்னை பார்த்துக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும். மஞ்சள் போடுறது, எலுமிச்சம்பழம் போடுறது, நிறைய விஷயம் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகிடும், குழந்தைன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த விஷயமே பண்ண மாட்டோம். கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறப்போ நம்ம பிஃபோர் ஆஃப்டர் அந்த ட்ரெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதில் நமக்கு டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியும். அந்த மாதிரி உங்களோட சருமம் பளபளப்பாகிறதுக்கு மறுபடியும் ஒரு இயற்கை டிப்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய பழங்கள் சாப்பிடுங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சுகரு, ஆயில் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் பசிக்குதோ அப்போ வந்து இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா அந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ்ன்னு போகாமல் முடிஞ்ச அளவுக்கு பழத்தில் நீங்கள் வந்து உங்களோட பசியை கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்றப்போ உங்களோட உடலும் நல்லாயிருக்கும், நம்ம சருமம் பளபளப்பாக இருக்குன்ற நம்பிக்கையில் உங்கள் மனமும் நல்லாயிருக்கும். இன்னொரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம் நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில். அதுக்குள்ளே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் நல்ல டிப்ஸ் அனுப்புங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 8300019118. வாட்ஸ்அப் இல்லையா, கால் பண்ணுங்க. நம்பர் 9344-9010018. அப்படி இல்லைன்னா 9342-9010018. சீக்கிரமாக கால் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோ உங்களுக்கான பாடல்.

டும் டும் டும் திரைப்படத்திலேருந்து கார்த்திக் ராஜா அவர்களோட இசையமைப்பில் ஹரிணி குரலில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ஒரு வழியாக எனக்கு ஒரு டிப்ஸ் வந்திருக்கு. யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகன்யா ஊட்டியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் நமக்கு இந்த டேன் வரும் இல்லைங்களா, ரொம்ப வெயில் காலத்தில் நம்ம வெயிலில் நிற்கிறப்போ அந்த டேன் வரும், நம்ம உடம்பு ஒரு மாதிரி கருமை நிறமாக மாறும். அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் காப்பித்தூள், அதுக்கப்புறமா உங்களோடது தேன், கொஞ்சம் எலுமிச்சம்பழம், அதாவது காஃபி பவுடர், தேன், எலுமிச்சம்பழம், இது கூட வந்து கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து நம்மளுக்கு எந்த இடத்துல கருமை ஆயிருக்கோ அந்த இடத்துல தடவி ஒரு 20-30 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட டேன் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சுகன்யா, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆனால் நேயர்களே, இங்கே சொல்கிறோம் அப்படின்றதுக்காக நீங்கள் அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் வந்து என்ன மாதிரியான ஸ்கின்னு தெரிஞ்சுக்கோங்க. சிலருக்கு சருமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும், சிலருக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கோங்க, இது வந்து நம்ம சருமத்துக்கு ஏற்றுறதா அப்படின்னு பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றதை அடுத்த டைம் நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி சுகன்யா, உங்களுக்கான ஒரு பாடல்.

கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. சாதனா சர்க்கம் குரலில் இன்றைக்கி நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கொஞ்சம் ஹெல்த் டிப்ஸ் கேட்டோம், அதுவும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னுக்கான சில டிப்ஸும் கேட்டோம். இறுதியாக இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டதுனால ஒரே ஒரு விஷயம் எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தாய், நம்ம வந்து ஒரு மனைவி, நம்ம ஒரு மகள் அப்படின்றத தாண்டி நம்ம வந்து ஒரு தனி ஆள். அதனால் நீங்கள் 24 மணி நேரமும் உங்களுக்கு அம்மாவாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. 24 மணி நேரமும் நீங்கள் ஒருத்தரோட மனைவியாவோ இல்லை உங்களோட குடும்பத்துக்கு தேவையான ஒரு அரணாகவே இருக்கணும்னு இல்லை. உங்களுக்கான டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள், நிறைய பாடல் கேளுங்க, உங்களுக்கு படிக்க பிடிக்குன்னா படிங்க. அதுவும் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து நம்மளோட மைண்டை ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கும். செடிகள் வளர்க்குறது, இல்லை நமக்கு சில நேரத்தில் இந்த கைவினை பொருட்கள் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்க உதவும். அதனால் குடும்பம் குடும்பம்னு ஓடுறது தப்புன்னு நான் சொல்ல, ஆனால் அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அதை தாண்டி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் லைஃப்பில் பார்க்க வேண்டியது இருக்குது. நல்லா தூங்குங்க, டைம் கிடைக்கிறப்போ ரெஸ்ட் எடுங்க. உங்களோட உடம்பை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமுமே நல்லதாக மாறும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார்.
1: நான் ஜோசப் விஜய் எனும் நான்

0: தாவேகா அமைச்சரவையில் பங்கேற்கும் 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். புதிய அமைச்சரவையில் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கடரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்றுக் கொண்ட பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்குவதற்கான கோப்பிலும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். பின்னர் உரையாற்றிய திரு ஜோசப் விஜய், மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தமது தலைமையிலான அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று தெரிவித்தார்.
1: இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதை பொருள் கலாச்சாரம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம அரசுல நல்லா இருப்போம்.
0: தமது கட்சி ஆட்சியமைக்க உதவிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதிய அரசு பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் பேரவைக் கூட்டத்தில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கருப்பையா சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்புக்கு பின் தாவேகா தலைமையிலான புதிய அரசிற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. வரும் 13-ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அரசு மேற்கொள்ளும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்களின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், புதிதாக மாநிலங்களில் பொறுப்பேற்றுள்ள பிஜேபி தலைமையிலான அரசுகள் சிறப்பான அரசு நிர்வாகத்தையும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணவும் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்குவங்கத்தில் பிஜேபி 10 இடங்களை மட்டுமே பெற்றதாகவும், தற்போது கட்சியின் மீது நம்பிக்கை அதிகரித்ததால் மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் 3வது முறையாக பிஜேபிக்கு மக்கள் வாய்ப்பு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் கடந்த தேர்தலை விட 3 இடங்கள் கூடுதலாக பெற்றுள்ளது மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க ஈரான் போர் சூழல் காரணமாக உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு நாட்டு

மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாழும் கலை பயிற்சி மையத்தின் 45வது ஆண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சர்வதேச பயிற்சி மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழ் மொழியுடன் இதர மாநில மொழிகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைக்கால பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் இந்த முகாம்களில் வேற்று மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளவும் சொற்களை அமைக்கவும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இந்திய சைகை மொழியையும் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை தொடங்கி வைத்தார். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்பு பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் பூர்வ மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக யூனியன் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 646 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 123 போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. அரசு துறைகள், சமுதாய அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நாகாலாந்தில் மத ரீதியான மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் தொடர்பான விளம்பரங்களை பொதுவெளியில் வைப்பதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களில் இதுபோன்ற விளம்பரங்கள் இடம்பெறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் விளம்பரங்களை அகற்றாத தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாகாலாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரும் தனது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்கம், கேரளா, அஸ்ஸாம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்கள் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக திருப்பதி சென்றுள்ள திரு ஞானேஷ்குமார் இன்று காலை திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் வழிபாடு செய்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பமான சூழல் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, காரைக்கால், மாஹே உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி மொஹமதன் அணியையும், 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக் கொள்வதற்கு கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனா்.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது.

0: இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 12:50.
2: நேயர்களே, இன்று அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. தாய்மையின் தியாகத்தை போற்றும் வகையில் அமெரிக்காவை சார்ந்த அன்னா ஜாவிஸ் மேற்கொண்ட முயற்சியால் 1914 முதல் மே மாதத்தின் 2 ஞாயிற்றுக்கிழமை இத்தினம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் அஸ்திவாரமாக விளங்கும் அன்னையரின் நிபந்தனையற்ற அன்பையும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிப்பதே இந்நாளின் மிக முக்கிய நோக்கம். உலகிலேயே ஈடு இணையற்ற ஒரே உறவு தாய்மை என்பதால் சமுதாயத்தை உருவாக்குவதில் பெண்களின் பங்களிப்பை இந்நாள் உலகிற்கு உரக்கச் சொல்கிறது. இல்லத்தின் விளக்காகவும் குழந்தைகளின் முதல் குருவாகவும் இருந்து நற்பண்புகளை வளர்க்கும் தாய்மார்களுக்கு நமது நன்றியறிதலை தெரிவிக்கும் நல்வாய்ப்பாக இந்நாள் அமைகிறது. பொருள் சார்ந்த பரிசுகளை விட ஒரு தாய்க்கு அவர் காட்டும் பாசத்திற்கு நாம் கொடுக்கும் மதிப்பும் நேரமும் தான் மிகச்சிறந்த கௌரவம். இந்த நன்னாளில் உலகெங்கிலும் உள்ள அனைத்து தாய்மார்களின் தன்னலமற்ற உழைப்பை போற்றி அவர்களுக்கு அன்பையும் மரியாதையையும் சமர்ப்பிப்போம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

ஒரு நாடு வல்லரசாக மாற வேண்டுமானால் அதற்கு இராணுவம் மற்றும் பொருளாதாரம் மட்டும் போதாது, அந்த நாட்டின் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கம் மிக முக்கியம். இதை உணர்ந்த இந்திய அரசு 2023 தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை சட்டத்தை கொண்டு வந்தது. இது இந்தியாவின் பழைய ஆராய்ச்சி அமைப்பான சர்வை தன்னுள் இணைத்துக் கொண்டு ஒரு புதிய பாய்ச்சலுக்கு தயாராகியுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் அடுத்த 5 சுமார் 50,000 நிதியை ஆராய்ச்சித்துறைக்காக ஒதுக்க இந்த அமைப்பு திட்டமிட்டுள்ளது. இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், 70% நிதி தனியார் துறையிடமிருந்து திரட்டப்படும். இதுவரை இந்தியாவின் உயர்மட்ட கல்வி நிறுவனங்களான IIT அல்லது IISc போன்றவை மட்டுமே அதிக நிதி பெற்று வந்தன. ஆனால் ANRF மூலம் கிராமப்புற மற்றும் சிறு நகரங்களிலும் உள்ள மாநில பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் ஆராய்ச்சி செய்ய நிதி பெறும். இது ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆரம்ப கல்வியிலிருந்தே ஆராய்ச்சி மனப்பான்மை வளர்ப்பது இதன் இலக்கு. இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் இந்த அறக்கட்டளை வெறும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. இதன் செயல்பாடுகள் பரந்து விரிந்தவை. இயற்கை அறிவியல் மட்டுமின்றி சமூக அறிவியல், கலை, மொழிகள் மற்றும் பாரம்பரிய இந்திய முறைகளிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். மின்சார வாகனங்களுக்கான ஆராய்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கான சிறப்பு மானியங்கள், முனைவர் பட்டத்திற்கு பிந்தைய ஆய்வாளர்களுக்கான உதவித்தொகை, கல்லூரிகளில் செய்யப்படும் ஆய்வுகள் வெறும் ஏட்டோடு நின்றுவிடாமல் அவை சந்தைக்கு தேவையான தயாரிப்புகளாக மாற தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படும். 2047 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற நமது இலக்கு, அதற்கு ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான் என்ற கோஷத்துடன் நமது பாரத பிரதமர் ஜெய் அனுசந்தன் என்பதையும் இணைத்துள்ளார். மாணவர்களாகிய நீங்களும் ஆய்வாளர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மொழி ஒரு தடையல்ல என்பதை உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டம் தொடர்பான தகவல்கள் தமிழ் உள்ளிட்ட பல மாநில மொழிகளிலும் வெளியிடப்பட்டுள்ளன. ஆராய்ச்சி என்பது ஏதோ ஒரு ஆய்வகத்தில் நடக்கும் விஷயம் மட்டுமல்ல, அது நமது சமூக பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பது. அந்த தீர்வுகளை நோக்கி இந்தியாவை அழைத்துச் செல்லும் ஒரு கலங்கரை விளக்கமாக இந்த தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை இருக்கும் என்பதில் ஐயமில்லை.

0: நேர்களை கேட்ட அந்த அழகான பாடலோட நம்ம வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் அதே பாடலை தொடரலாம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
3: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
4: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்பை போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
5: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.
0: நேர்களே, பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஊட்டிஎஃப்எம் 101.8 நிறைய புது புது நிகழ்ச்சிகள் நாங்கள் உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்களா, ரெட்ரோ ராகங்கள், ஸ்நேகிதியே, நீங்கள் கேட்டவை, உழைப்பவர் அரங்கம், எதிரும் புதிரும், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நேயர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சியில் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டோ உங்களோட அழகான தகவல்களையும் நீங்கள் பகிரலாம். தொடர்ந்து பேசலாம் நேயர்களே ஒரு பாடலுக்கு பிறகு.

குச்சு குச்சு ஹோதா ஹை திரைப்படத்துல இருந்து உதித் நாராயணன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேர்களே. வண்ண வண்ண மொழி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கான அடுத்த பாடல் உங்களுக்காக.

0: நேர்களே, வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில ஒரு அழகான கன்னட மொழி பாடலை கேட்டோம். தொடர்ந்து பேசலாம். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: தொண்ணூறு ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி.
2: திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெல்லிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
3: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெல்லிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிக்கிட்டே வராங்க.

இந்தியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தான் கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்கள் இரண்டால் பாட்டு, சுப்பிரமணியபுரம் படம்.

இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆன இடம் வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும், இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் ஒன்றியே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.

0: நேயர்களை கேட்ட பாடலுடன் வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.
0: தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறினார்.

தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தாவேகாவின் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் திரு விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். திரு விஜயுடன் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து விழா மேடையில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படுவதற்கான ஆணையில் அவர் கையெழுத்திட்டார். தொடர்ந்து மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை அமைப்பதற்கும் போதைப்பொருள் தடுப்பு படை அலகுகள் உருவாக்குவதற்கான ஆணைகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றார். தமிழ்நாட்டில் மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய அவர் தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றார். அரசு அமைப்பதற்கு ஆதரவளித்த காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர்களுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்தி, திரு செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர்கள், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து தலைமை செயலகம் சென்று தமது பணியை தொடங்கிய திரு விஜய்க்கு பல்வேறு துறைகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு கருப்பையா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்பு நாளை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறுகிறது. திரு ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அரசு சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை வரும் புதன்கிழமைக்குள் நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே முதலமைச்சரின் தனி செயலர்களாக திரு செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்ற திரு விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழக மக்களின் நலனிற்காக மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து செயலாற்றும் என்று கூறியுள்ளார். புதிய முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணம் தொடர வாழ்த்துவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் முதல் 3 அறிவிப்புகளை வரவேற்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணமில்லை என்று கூறாமல் ஆட்சித்திறனுடன் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குட்பட்டே தமிழகத்தின் கடன் அளவு இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகளாக கோவிட் பெருந்தொற்று சூழல், மழை வெள்ள பாதிப்புகள், நிதி பற்றாக்குறையின் மத்தியிலும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமது அரசு நிறைவேற்றியதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு மக்களின் ஆதரவு உள்ளதை மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் வெற்றி எடுத்துக்காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர் நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்ல சிறந்த நிர்வாகத்துடன் கூடிய அரசின் அவசியத்தை வலியுறுத்தினார். பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்ற பிரதமர் இந்த அமைப்பின் புதிய தியான கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். இன்று பிற்பகல் ஹைதராபாத் சென்றடையும் பிரதமர் அங்கு 9,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் சிகிச்சையில் நவீன நுட்பங்களை கையாளும் சிந்து பல்துறை உயர் சிறப்பு மருத்துவமனையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். நாடு முழுவதும் வெப்ப அலை மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இயற்கை பேரிடர்கள் குறித்த முன்னறிவிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், உயிரிழப்புகளை தடுத்தல் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். இந்தியா ட்ரினிடாட் டொபாக்கோ இடையே இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அங்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் கம்லா பிரசாத் விசசார் உடன் இணைந்து வேளாண் துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் நிரந்தர செயற்கை உறுப்பு பொருத்தும் மையத்தையும் திரு ஜெய்சங்கர் தொடங்கி வைத்தார். கோடை விடுமுறையின் போது நாடு

0: முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாரதிய பாஷா கோடை முகாம் 2026 நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஒருவார கால முகாமில் சுய அறிமுகம், சொல்லகராதி உருவாக்கம், கலாச்சாரத்தை போற்றுதல், தகவல் தொடர்பு கலந்துரையாடல் உள்ளிட்ட திறன்களை மேம்படுத்த பயிற்சிகள் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூரில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மே 7 அன்று திரும்ப பெறப்பட்டுள்ளது. எனவே திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வந்த மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டம் நாளை முதல் தொடர்ந்து நடைபெறும் என பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
0: திருச்சி மாவட்டத்தில் பார்வை திறன் குறைபாடுடைய மாணாக்கருக்கு விடுதியுடன் கூடிய அரசு சிறப்பு பள்ளியில் சேர்க்கை நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தட்டை பயிறு சாகுபடியில் தொழில்நுட்ப பயன்பாடுகளின் மூலம் அதிக மகசூல் பெறலாம் என வேளாண் துறை விளக்கம் அளித்துள்ளதாக எமது மதுரை செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தட்டைப்பயிறு சாகுபடியில் விவசாயிகள் தொழில்நுட்பங்களை சரியாக கடைபிடித்து பயிரிட்டால் அதிக மகசூல் பெறலாம் என மதுரை மாவட்ட வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. ஒரு ஹெக்டேருக்கு 20 கிலோ விதை என்ற கணக்கில் தேவையான விதைகளை 550 கிராம் ரைசோபியம் நுண்ணுயிர் கலவையுடன் கலந்து விதைக்க வேண்டும் என்றும், விதைக்கு முன்பாக நிலத்தை நன்கு உழுது மண்ணை பண்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்ப முறைகளை கடைபிடித்தால் அதிக மகசூல் கிடைக்கும் என்றும், விதைத்த 80 முதல் 90 நாட்களுக்குள் அறுவடை செய்து அதிக வருமானமும் பெறலாம் என்றும் மதுரை மாவட்ட வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குணா குகை, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும், ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலாப் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரிப்பால் மலைச்சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, தூத்துக்குடி, கடலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் முனைப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று களமிறங்குகிறது. ராய்ப்பூரில் 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மும்பை இண்டியன்ஸுடன் மோதுகிறது. ஷாங்காயில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை 2ம் கட்ட போட்டியில் தீபிகா குமாரி, அங்கிதா பகத், கும்கும் மோகத் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா சீனாவை 5-4 என்ற கணக்கில் வென்றது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்றிரவு உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 1:55. திரைகானம் கேட்கலாம் நேயர்களே.

0: மொழி திரைப்படத்தில் இருந்த அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. சாரி, அது அபியும் நானும். எல்லாரும் நினைப்பீங்க இன்றைக்கி அன்னையர் தின, ஆனால் நான் ஏன் அப்பா ரிலேட்டடாக ஒரு பாட்டு போட்டேன் அப்படின்னு. எந்தெந்த அப்பாலாம் குழந்தைய அம்மா மாதிரி ரொம்ப கவனத்தோடு அன்போடு பார்த்துக்கிறாங்களோ அவங்க யாருமே அம்மாவுக்கு சலைச்சவங்க கிடையாது. அதனால் அந்த மாதிரி இருக்கிற தந்தையர்களுக்கும் அன்னையர் தினம்.
1: Good afternoon. This is Akashvani and I am Saira Mujtaba with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi calls for collective efforts to build a developed India through environmental responsibility, youth empowerment and inner well-being. C. Joseph Vijay takes oath as Chief Minister of Tamil Nadu along with 9 ministers. Himanta Biswa Sarma unanimously elected as leader of BJP Legislature Party in Assam. Punjab's Industry Minister remanded to 7-day ED custody in over 100 crore rupee GST fraud case. Russian President Vladimir Putin says Ukraine conflict may be nearing an end. And in Archery World Cup, Indian women's recurve team clinches gold, defeating host China in a shoot-off in Shanghai.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நீலமலை வாழ்வியல். நீலகிரி மாவட்டத்தில் தொன்மையான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து வரும் தொல் பழங்குடிகளின் வாழ்க்கை முறைகள் குறித்து பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி இது. பழமையான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து வரும் பண்டைய பழங்குடியான கோத்தர் பழங்குடிகளின் வாழ்வியலில் பழமையான முறைகள் பல இன்னும் காலங்கள் கடந்தும் பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றன எனலாம். ஒரு கிராமத்தையோ மக்களையோ ஒன்று இணைக்கும் என்பது அவர்களின் வழிபாட்டு முறைகள் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை எனலாம். அப்படியான வழிபாட்டு முறையில் காலங்கள் கடந்து எத்தனை எத்தனை புதுமைகள் மாற்றத்தை நோக்கியே பயணிக்கின்றோம். அடுத்தடுத்து தலைமுறைகள் பழமையை கடைபிடிப்பது அப்படிங்கிறது சாத்தியமா என்றால் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. ஆனால் இந்த கோத்தர் பழங்குடிகளின் வாழ்வியல் முறையில் வழிபாட்டு முறைகள் காலங்கள் கடந்தும் பழமையை கடைபிடித்து வருவது என்பது கோயில் என்றால் அதில் ஒரு பிரமாண்டம், பிரமிப்பு என மனதிற்கு தெய்வீகத்தை தரக்கூடிய அளவில் காணப்படும். ஆனால் கோத்தர் பழங்குடிகளின் வழிபாடு என்பது என்ன, அவர்களின் வழிபாட்டு கோயில்கள் என்பது எப்படியானது என்பதை பற்றி கோத்தர் பழங்குடியான இவர் சொல்ல கேட்கலாம்.
2: என் பெயர் ராஜத்தக்கன். எனது அப்பா பெயர் சரமல்லன். நான் குந்தா கோத்தர் கிராமத்தில் வசித்து வருகிறேன். நான் எங்கள் குலதெய்வ வழிபாட்டு முறையை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கோயிலுக்குள்ள சிலையோ உருவமோ எதுவுமே கிடையாது. அறையை பார்த்தா காலியா இருக்கும். அந்த காலியான இடத்துல என்ன வச்சு கும்பிடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நெருப்புக்காக தான் அந்த இடத்த நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். அந்த நெருப்பு முன் நிறுத்தி தான் நாங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் நெருப்பு தான் முன்னாடி நிறுத்துவோம். அந்த நெருப்புக்காக தான் நாங்கள் அந்த கோயிலையே உருவாக்கி இருக்கிறோம். அந்த கோயில் சுத்தமாக இருக்கணும், சுத்த பத்தமாக இருக்கணும், யாருமே அங்கே புழங்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்த வந்து ஃபுல்லாக வேலி மாதிரி ஒரு சவறு உருவாக்கி இருப்போம் அந்த காலத்தில். அது எந்த மாதிரின்னா, மூங்கில் சம்மந்தப்பட்ட குச்சிகளாகவும் மூங்கில் சம்மந்தப்பட்ட இலைகளாகவும் இருக்கும். அப்போது அந்த மாதிரி அந்த ஃபென்சிங் மாதிரி போட்டு நாங்கள் அந்த இடத்த பாதுகாத்து வச்சு வருஷ வருஷம் அதை வந்து புதுப்பிச்சுட்டு இருப்போம். இந்த ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாமே இதை நாம் போய் கொண்டு வந்து அந்த மூங்கில் சம்மந்தப்பட்ட இந்த குச்சியெல்லாம் கொண்டு வந்து வருஷா வருஷம் நம்ம வந்து அதை புதுப்பிக்கணும்னா நிறைய இதாகும் சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்த செவர் மண் சுவத்தை எழுப்பி அங்கே வந்து மேலே ஓடு போட்டு கதை ஒன்று வச்சுருக்குறாங்க. இப்போ அதுதான் இன்றைக்கி இருக்குது. வருஷா வருஷம் அந்த மூங்கில் சம்மந்தப்பட்ட நாங்கள் எங்கள் பாஷை சொன்ன போனால் வெத்து வெதிர்னு சொல்லுவோம். அந்த வெத்து வெதிருங்கிறது வந்து வருஷ வருஷம் வேஸ்ட் ஆகுதுங்கிறதுக்காக நாங்கள் மண் சுவற்றால் வந்து அந்த இடத்த வந்து இன்னைக்கு பாதுகாப்பு செஞ்சு அங்கே வந்து நெருப்பம் மூட்டி கடவுளை வணங்கிட்டு இருக்கிறோம். இந்த கடவுள் வணங்குறது வருஷத்துல நாங்கள் 2-3 அப்படிலாம் பண்ணுவோம். அதை வந்து அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது அந்த கோயிலை திறந்து நாங்கள் எல்லாமே ஊரே ஒன்றா சேர்ந்து நம்ம அந்த கோயிலுக்குள்ள நெருப்பு வச்சு நெருப்பு வணங்குவோம். அந்த காலத்துல கடைசி தலைமுறையா ஒரு கிட்டத்தட்ட 2500 முந்தைய வரைக்கும் கடைசியாக முன்னோர்கள் காலகட்டத்தோட அந்த இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அது முந்தைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபயர் நெருப்புங்கிறது வந்து ஊரே ஒன்று கூடி சாமியை கும்பிடும்போது ஒரு பச்சை மரம் வந்து நெருப்பாக எரிஞ்சிடும். அந்த நெருப்பாக எரியறது வந்து இந்த ஊர் ஜனம் கூடி சாமியை கும்பிடும்போது அந்த பச்சை மரம் நெருப்பாக எரியது அனைவருடைய கண்ணுக்கும் அது தென்பற்றுறது. அது சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த தீ உருவம் காணாமல் போயிடும். மரம் பச்சையாக செழுமையாக தான் இருக்கும், அந்த தீ காணாமல் போயிடும். இந்த தீ அந்த பார்க்கக்கூடிய ஒரு கடைசி முன்னோர்களை தான் இன்னைக்கு நாங்கள் வந்து ஐநோர், அம்மனோர், குனைனோர் என்று 3 முன்னோர்களுடைய பேரில் வந்து நாங்கள் வந்து கோயில வந்து நிறுவி இருக்கிறோம். அந்த 3 பேர்ல வந்து 2 தாத்தா பேரும் ஒரு பாட்டி பேரும் இருக்கு. அந்த 3 கோயிலுமே வந்து ஒரே வகையான சாஸ்திரம் தான் செய்வோம். ஆணுக்கென்று ஒரு சாஸ்திரமோ பெண்ணுக்கென்று ஒரு சாஸ்திரமோ செய்ய மாட்டோம். அந்த 3 கோயிலுமே வந்து முன்னிறுத்தி கும்பிட வேண்டியது என்னன்னா நெருப்பு. ஏன்னா அப்போதைக்கு நெருப்பு தான் அந்த காட்சி அளித்ததுனால நெருப்பை தான் அந்த வைக்கணுங்கிறதுக்காக இந்த 3 கோயிலும் ஒரே மாதிரியான சாஸ்திரங்களை நாங்கள் செய்வோம்.
1: இப்படி தங்களின் பழமையான முறையில் வழிபாட்டை கடைபிடித்து வரும் கோத்தர் பழங்குடிகளின் கடவுளை நெருப்பின் மூலமாக காண்பதாக சொல்லும் இவர்கள் அதற்கான வழிபாட்டு முன்னவர்கள் என்பது இருப்பார்கள். அப்படி யார் முன்னின்று வழி நடத்துகின்றனர், யார் அவர்கள், அவர்கள் எப்படியான முறையில் வாழ்கின்றனர், தங்களின் சாதாரண மக்களோடு எப்படி வேறுபட்டிருக்கின்றனர் என்பதை, தங்களின் கட்டுப்பாடுகளுடன் வழிபாட்டு முறையில் இருக்கிறார்கள் என்பதையும் சொல்கிறார் இவர்.
2: இந்த கோயில் பூசாரிகளுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க. அந்த ரெண்டு பூசாரிகளுமே வந்து ரொம்ப ஆச்சாரமாகவும் கொஞ்சம் ஒழுக்கமாகவும் மற்ற விஷயங்கள் ஈடுபடாமையும் ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமையும் கட்டுப்பட்டு கட்டுப்பாடோடு இருப்பாங்க. எந்த ஒரு கெட்ட விஷயத்திலுமே அவங்க ஈடுபடக்கூடாது, அப்படி வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இருப்பாங்க. அந்த கிராமத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அப்படி போனாலும் சாயந்தரம் 5:30 உள்ளே வந்துடுவாங்க, ஊருக்கு வந்துடுவாங்க, வீட்டுக்குள்ளே வந்துடணும், வீடு வந்து சேர்ந்துடும். அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது, எந்தெந்த இடத்துக்கு போகணும், எங்கெங்கே போகணும், எங்கெங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி. மால் நாள் முழுக்கமே அவங்க வந்து வெண்மை நிற ஆடையில் தான் இருக்கணும். அதாவது வெள்ளை வேஷ்டி, வெள்ளை துப்பட்டி, இல்லாட்டி வராடுன்னு சொல்லுவோம், அந்த வெள்ளை கரை போட்டு அந்த வராடில் தான் இருக்கணும். கலர் துணி அணியக்கூடாது, இரண்டு துணி ஒன்றா தைச்சதெல்லாம் போடக்கூடாது. இப்படி வந்து நிறைய ஆச்சாரமாக இருக்கணும், அந்த ஊருக்காக அவங்க இருக்கணும். அதே மாதிரி ரெண்டு பூசாரியுமே ஊர் மக்களுக்காக, ஊருக்காக காலையில் 5 மணிக்கு டெய்லி ஏந்திரிச்சு ஊருக்கு சென்டரில் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு போய் கடவுளை டெய்லி காலையில் போய் வேண்டுவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் வேண்டி சாமி கும்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இது டெய்லி ரெகுலராக நடக்கும். காலையில் 5 மணிக்கு போய் சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு ஊர் மக்களுக்காக நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக டெய்லி கும்பிடுவாங்க. அப்புறம் அது எப்படியே போயிட்டுருக்கோம், கோயில் விசேஷத்துக்கு வருவாங்க, எல்லாமே பண்ணணும், எல்லாம் செய்யணும். முக்கியமாக சொல்ல போகணும்னா இந்த பூசாரிங்களை வந்து ஊர் மக்களோ கடவுளாக அவங்கள தேர்வு செய்தால் மட்டும்தான் பூசாரி ஆக முடியும். மாமா மச்சான் தெரிஞ்சவங்கிற மாதிரி மனிதர்களால் அவங்க வந்து தேர்வு செய்யப்படுறது இல்லைங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த கடவுளால் தேர்வு செய்யப்பட்டாதான் வந்து அவங்க பூசாரி ஆக முடியும். இது மனுஷன் ரெக்கமெண்ட் பண்ணதால ஆகுறதெல்லாம் முடியாது. அதே மாதிரி யார் ஆவாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனதுக்கப்புறம் தான் அந்த வெளிச்சத்தில் நாங்கள் எல்லாமே ஒரு பாறை மாதிரி நிற்கணும். நின்றதுக்கப்புறம் அவங்களுக்கு தானே தனியாக கடவுள் இறங்குவார். இறங்கி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அந்த சாதாரண மனிதனால் அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாதுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். சாதாரணம் இருக்கிற மனசு அந்த மாதிரி செய்யவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அந்த பூசாரி உடம்புல அந்த ஒரு கடவுளுடைய அனுகூலம் வந்தாச்சு. அதனால வந்து ரொம்ப சாந்தீகமா இருப்பாங்க பூசாரிகள். வந்து ரொம்ப அடக்க உடக்கமா இருக்கணும், ரொம்ப கடவுளுக்கு பயந்து இருக்கணும், கடவுளோட இருக்கணும், கடவுள்கிட்ட தான் டெய்லி பேசிட்டே இருக்கணுங்கிற மாதிரி அவங்க இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பூசாரி ஆகுறதுக்கெல்லாம் ரொம்ப பாக்கியம். அந்த பாக்கியம் வந்து ஒரு சிலர் தான் கிடைக்கும். அந்த மாதிரி எங்களுடைய கலாச்சாரத்துல இது ஒரு முக்கியமான பங்கு. கடவுள் தான் தேர்வு செய்வார், மனிதர்கள் கிடையவே கிடையாதுங்கிறத நான் இதுல வந்து குறிப்பிடுறேன்.
1: கோத்தர் பழங்குடிகளின் குல தெய்வ வழிபாட்டு முறை என்பது மாறுபட்டு இருந்தாலும் தங்களின் குலதெய்வ வழிபாட்டு முதன்மை பூசாரிகளுக்கென்று தனித்துவமான அடையாளத்தை வைத்திருப்பது அப்படிங்கிறது பழமையான முறையானாலும் ஓர் முக்கியமானதாகவே இன்றளவும் கருதுவதாக சொல்ல கேட்டோம். இதுபோன்ற நீலகிரி பழங்குடிகளின் வாழ்வியலில் சிறப்புகள் நிறையவே இருக்கு எனலாம். கோத்தர் பழங்குடிகளின் வாழ்வியலில் இருக்கும் இன்னும் பல பழமையான முறைகள் குறித்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு கோ கனகராஜ்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேஹிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 2:30. நேர்களே, இந்த நிகழ்ச்சி மேட்னி டைம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு பட பாடல்கள் கேட்க போறோம். என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டேன் காதலை. இந்த திரைப்படத்தில் பரத் மற்றும் தமன்னா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அருமையான வரிகளோட ரொம்ப ஒரு அபாரமான மியூசிக் இருக்கும். ஒவ்வொரு எமோஷனுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம கேட்கலாம். உங்களுக்கான முதல் பாடல்

நேர்களே, இன்னைக்கு மேட்னி டைம் நம்ம நிகழ்ச்சியில் கண்டேன் காதலை திரைப்பட பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இந்த திரைப்படத்தில் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பரத் மற்றும் தவணா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் சந்தானம் அவர்களோட காமெடியெல்லாம் ரொம்ப பயங்கர ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சவர் வித்யாசாகர் அவர்கள். வித்யாசாகர் அவர்களை பற்றி நம்ம சொல்லவே வேணாம், ஏன்னா அவர் வந்து அவர் தொட்ட எல்லாமே தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவரோட மியூசிக் அப்படின்னாலே அது ஹிட்டு தான். அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, அவர் கை வச்சாலே அந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களும் கண்டிப்பாக ஆல்பம் ஹிட் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த திரைப்படமும். இந்த திரைப்படத்தோட அடுத்த பாடல் உங்களுக்காக.

நேர்களே, கண்டேன் காதலி திரைப்பட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கேட்ட பாடல் ஹரிஹரன் அவர்களோட குரல்ல, நா முத்துக்குமார் அவரோட வரிகளில். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த படத்தை எல்லா பாடல்களுமே ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதோட கதைக்களம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமன்னா வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு பொண்ணாக இருப்பாங்க. அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணாக இருப்பாங்க. ஆனால் பரத் வந்து ஒரு காதல் தோல்வியால் மனம் உடைஞ்சிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட அவர் ஒரு ரொம்ப எமோஷ்னலாக உடஞ்ச தருணத்துலேயும், தமன்னா வந்து அவங்களோட ஹை, அதாவது அவங்க ஒரு துள்ளலான நேரத்துலேயும் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. தமன்னா அவர்களோட அந்த பாசிட்டிவிட்டி எப்படியெல்லாம் பரத்தை மாற்றுச்சு, அதுக்கப்புறமா தமன்னா இதே மாதிரியான ஒரு விஷயத்தை கோத்ரூ பண்ணுறாங்க. அப்போ பரத் அவர்கள் இவங்களை எப்படி மாற்றினாங்க அப்படின்றது ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி எல்லா பாடல்களுமே ஹிட்டு. இப்போது நம்மளோட மூடுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பாடல் உங்களுக்காக.

0: நேர்களை கேட்ட பாடல் லாவண்யா ரஷ்மி விஜயன் அவர்களோட குரல்கள்ல. கண்ணின் காதலை திரைப்படம் ஜப் வி மெட் அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படத்தோட ரீமேக். இந்த திரைப்படமே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சது. அதை தொடர்ந்து ஆர் கண்ணன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நிறைய காட்சிகள் நம்ம ஊட்டியில் படமாக்கப்பட்டிருக்கும். லவ்டேல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் நடந்திருக்கும். அதுவும் இல்லாமல் தமன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்க ஒரு எமோஷ்னல் ட்ராமாவுக்கு உள்ளாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமு அவங்க எப்படி அதுலேருந்து வெளியே வராங்க, ஊட்டியில் தான் ஆக்சுவலாக அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அதை பார்க்குறப்போ நம்ம ஊட்டி மக்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஒரு அழகிய தருணமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.
1: ஹலோ,
2: 8ஆம் தேதி எப்போ வரும்?
3: ஹலோ
2: பிரதர், உங்களுக்கு தெரியுமா 8ஆம் தேதி எப்போ வரும்?
4: நேர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இனி தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை,
5: வரும் வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான நிகழ்ச்சிகள் புது பெயருடன் புதிய பொலிவுடன் கேட்டு மகிழுங்கள்.
4: இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: நேர்களே, கார்த்திக் குரல் அந்த பாடலை கேட்டோம். இன்னைக்கு நம்ம மேட்னி டைம் நிகழ்ச்சியில கண்டேன் காதலை திரைப்பட பாடல்கள் கேட்டோம். எல்லாமே ரொம்ப அழகான அருமையான பாடல்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோன்யா.
1: நேர்களே, கோடை காலத்தை ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சுப்போம். ஆனா பாவம் அந்த தெருவுற நாய்களும் வானத்துல பறக்குற பறவைகளும் யார்கிட்ட போய் தாகம்னு கேக்கும். அவங்களுக்காக நாம ஒரு சின்ன உதவி செய்யலாமா? உங்க வீட்டு வாசல்லையோ இல்ல மொட்டை மாடியிலயோ ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி வைங்க. அந்த ஒரு சின்ன உதவி ஒரு பெரிய.
2: தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை கேட்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான முதல் கனமழை பெய்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 173.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பதிவான குறிப்பிடத்தக்க மழை அளவுகள் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 4.6 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தோம். ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் ஏனைய தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட மிக மிக குறைவாகவும் அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தில் 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ் அளவும் கொடைக்கானல் பகுதியில் 11.5 டிகிரி செல்சியஸும் பதிவு.

தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை அதாவது 11, 12, 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்சமாக வெப்பநிலை 24 மணி நேரத்தில் இன்று முதல் வரும் 14 தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் நிலை மாறுபாடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் இன்று முதல் வரும் 12 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். பதிவான இதர மழை அளவுகள். திருநெல்வேலி 4 முக்கு, திருநெல்வேலியில் பெருங்குளம் மற்றும் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம், எச்சன் விடுதி தஞ்சாவூர் மாவட்டம், பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் வடபழனி, மகாலிங்கபுரம், செங்கற்பட்டு மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கலையநல்லூர் மற்றும் அரியலூர், பொதுப்பணித்துறை ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டம் பார்வூட், சிவலோகம், முகிலிவாக்கம், வெம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம், அயனாவரம் தாலுகா அலுவலகம் சென்னையில், பெருங்களத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம், நீலகிரி, பார்சூட் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 3 மணி ஆவதற்கு சில நொடிகள்.

விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல்களை கேட்பதற்கான நேரம் இப்போது. முதலில் திருபுவனம் உதயா என்பவர் அழைத்தார். அவர் விருப்பிய பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்கிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 3:02.
1: நேயர்களே, இந்த வெயில் நேரத்துல கண்ணுல பாக்குறது எல்லாம் சாப்பிடணும்னு தோணும். ஆனா வயிறு பாவம் இல்லையா? வெயிலுக்கு இதமா அதே சமயம் சத்தான சாப்பாடு எதெல்லாம்? தர்பூசணி, வெள்ளரிக்காய், கிர்னி பழம்னு நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற பழங்களை சாப்பிடுங்க. காய்கறிகள்ல புடலங்காய், பீர்க்கங்காய் மாதிரி நீர்க்காய்களை அதிகம் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தால இந்த கோடை காலத்தை கூலா ஹேண்டில் பண்ணலாம்.

நேயர்களே, இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. நம்ம ஊட்டிக்கு இந்த கோடை விழாவை முன்னிட்டு நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ரொம்ப கோடை விழா கோலாகலமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம ரோஜா பூங்காவாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட தாவரவியல் பூங்காவாக இருக்கட்டும், குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி நிறைய விஷயங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக கண்டு கழிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் இன்னைக்கு நம்ம கூட நம்ம தொகுப்பாளர் சரவணன் அவர்கள் ரோஜா கண்காட்சி ரோஜா பூங்காலேருந்து இணைஞ்சிருக்காரு. ரோஜா கண்காட்சியோட வேலைகள் அங்கே வந்து ரொம்ப பயங்கரமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அங்கே வந்திருக்க சுற்றுலா பயணிகள்கிட்டையும் நம்ம பேசலாம், நல்ல நல்ல பாடல்களும் கேட்கலாம். நிகழ்ச்சியை ஒரு பாடலோட தொடங்கலாம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: டைம் சரியா 3:11 ஆயிட்டு இருக்கீர்களே. இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம், அதாவது 3 மணிக்கு கேட்டுட்டு இருக்கோம் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி. இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ரோஸ் கார்டன்ல சுற்றி பார்க்க வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கிட்ட தான் கேட்டு அவங்க எந்தெந்த மாதிரி எங்க இருந்தெல்லாம் வந்திருக்காங்க, என்னெல்லாம் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக நம்மளுடைய தொகுப்பாளர் சரவணன் அவர்கள் இன்னைக்கு ரோஸ் கார்டன்ல இருக்காங்க. அவர்கிட்ட இப்ப நம்ம பேசலாம். ஹலோ,
1: வணக்கம் பிரீத்தி.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். அதாவது நீலகிரி மாவட்டம் விழா அப்படிங்கிறது வந்து அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதம் முடிச்சதை வந்து

0: இப்ப நம்ம கூட தொகுப்பாளர் சரவணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. ரோஸ் கார்டன்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட நம்ம பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் பிரீத்தி.
0: ஹலோ.
1: இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ரோஸ் கார்டன்ல நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க, வெளி மாநிலங்கள்ல இருந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து இங்க வந்திருக்காங்க.
0: ஓகேங்க,
1: தொடர்ந்து வந்து அவங்க கிட்ட நம்ம பேசலாம் சார். வணக்கம் சார், உங்க பேசுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க வந்து தஞ்சாவூர், திருச்செந்தூர், மூணு ஊர்ல இருந்து. இப்ப தஞ்சாவூர் வெயில் எப்படி இருக்கு? தஞ்சாவூர் வெயில் தாங்க முடியல. இப்ப ஊட்டிக்கு வந்திருக்கீங்க? ஊட்டிக்கு வந்து மூணு நாள் ஆகும்.
2: வருது
1: வகைக்கு அதுல வந்து பார்த்து எல்லா ரோஜாவும் ஒரே மாதிரி, ஆனா அதனுடைய ரகங்களுக்கு மேல இருக்கு. அதுல நம்ம என்ட்ரன்ஸ்ல அப்படின்னா நுழைவு வாய்ப்பு வந்து பட்டி ரோஜான்னு போட்டிருப்பாங்க. அதுல ரோஜாவும் செடியும் ரெண்டுமே பச்சையாதான் இருக்கும். அதனால வந்து பார்க்கறதுக்கு அது தெரியாது, ஆனா அந்த இடத்துல பச்சை இருப்பாங்க. ஒரு போர்டோட அந்த ரோஜா இப்ப நீங்க வெளியே போகும்போது அந்த ரோஜாவை பார்க்கலாம். தஞ்சாவூர்ல என்ன ஸ்பெஷல்?
3: தஞ்சாவூர்ல பெரிய
1: தாண்டி குழந்தைகளுக்கான ஒரு விஷயம் அப்படின்னா தஞ்சாவூர்ல என்ன ஸ்பெஷல்? பொம்மைகள், தலையாட்டி பொம்மைகள்
3: ஜாஸ்தி. இதெல்லாம் பூங்காக்கள் இருக்கு, பார்க் இருக்கு, இதெல்லாம் நீங்க
1: தஞ்சாவூரை பிரம்மாண்டமான பிரகதீஸ்வர சாலை சத்திய விழா அதை நீங்க பாத்திருக்கீங்களா?
3: இல்லைங்க, நான் வந்து ஃபாரின், அதிகபட்சம்
1: இப்ப ஃபாரின்ல இருந்து எந்த எந்த நாட்டுல இருக்கீங்க? மலேசியா. என்ன டிஃபரன்ஸ் தெரியுது?
3: நூத்துக்கு நூறு ஜாஸ்தியா இருக்கு குளிர்ச்சி. அந்த பக்கம் நூத்துக்கு வெயில் தான் ஜாஸ்தி. அந்த அளவுக்கு வெயில், கடுமையான வெயில். இந்தியாவோட அங்க ஜாஸ்தி.
1: நீங்க ஒரு முறை வந்தீங்கன்னா எவ்வளவு நாள் லீவ்ல வருவீங்க?
3: ஒன் மந்த்ல வரும்.
1: ஒன் மந்த் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த டைம் வந்துருக்கு
3: போட்டி வந்திருக்கேன்.
1: பார்க்க வேண்டிய இடத்துல மரத்தை இருந்துட்டு
3: இருக்கு, போக வேண்டியது இருக்கு. நாளைக்கு பிளாக் ஸ்டாண்ட்
1: வாங்க போய் ஒரு குடும்பமா வந்திருக்கீங்க, சந்தோஷமா ஒவ்வொரு டைம் ஊட்டிக்கு நீங்க வரணும்.
3: நன்றி.
2: எங்களுக்கு டைம் இல்லை,
1: நீங்க ஒரு ஒரு வாரம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு
2: வாங்க, வருவோம். அவசியம்
1: நன்றி. அதாவது ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கும், ஆனா மூன்று ஜாத்தல் அப்படிங்கறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ரோஜாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஐந்து அடுக்குகளிலுமே வந்து 2500 மேற்பட்ட ரகங்கள்ல வந்து ரோஜா செடிகள் நடந்து அது எல்லாமே வந்து கரெக்டா பார்த்து செஞ்சு அதெல்லாம் முடிச்சு இப்ப இந்த

0: மழை சீசனுக்காக மலர்கள் வந்து சேரது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ரோஜாக்கும் ஒவ்வொரு வண்ணங்கள்ல மட்டுமல்ல அதனுடைய செடி அமைப்புல வந்து வித்தியாசம் இருக்கிறது. அதை வைத்துதான் வந்து இந்தந்த வகம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க முடியும். மேலோட்டமா நம்ம பார்த்தோம் எல்லாமே வந்து ரோஜா அப்படின்ற ஒரே கான்செப்ட்ல முடிஞ்சிடும். ஆனா அந்த செடிகளினுடைய ரகம், அந்த வளர்ந்திருக்கக்கூடிய விதம், அதனுடைய அமைப்பு, அந்த இலைகள், இதெல்லாம் பார்க்கும்போதுதான் அதனுடைய ரகங்கள் வந்து நம்ம பிரிச்சு பார்க்க முடியும். இது வந்து இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய மற்ற சுற்றுலா பயிர்கள் யாராவது வருவாங்க அப்படின்னு அவங்க இதை வச்சு கண்டுபிடிச்சா இல்லைங்களா?
1: கண்டிப்பா சரவணா. இப்ப அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு சரவணா? ரொம்ப கூட்டமா இருக்கா, எந்த மாதிரி சிச்சுவேஷன் அங்க?
0: இல்ல ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது, அந்த கூட்டம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எது இங்க பாத்தீங்க அப்படின்னு
1: சொன்னாக்கா,
0: காலையில 7 மணில இருந்து இன்னைக்கு சுற்றுலா பயணிகள் வந்து வந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இன்று ஒரு நாள் மட்டுமே இருந்து இதுவரைக்கும் 20,000 சுற்றுலா பயணிகள் வந்திருப்பதாக தகவல்களும் தெரிவிக்கின்றன.
1: ஓகே ஓகே.
0: ஆனா இன்னும் பூங்காவினுடைய நேரம் அப்படின்றது இருக்கிறது. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான சுற்றுலா பயணிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
1: ஓகே. கிளைமேட் கூட இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். மார்னிங்ல இருந்தே கிளைமேட்
0: நேரம் பாத்தீங்கன்னா உலக நகர் முழுக்க வந்து மழை பொழிஞ்சிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த நேரம் வந்து அழகான ஒரு வெயில் இருக்கு. சோ சுற்றுலா பயணிகள் வந்து இங்க ரோசா பார்த்து ரசிச்சு
1: கண்குளிரான
0: குடும்பத்தோட அப்படியே குளிர்கலமா உட்கார்ந்துருக்காங்க, புல்தரைகள்ல உட்கார்ந்துருக்காங்க, குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாவே வந்து ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப பிளசன்டான ஒரு கிளைமேட்ல இன்னைக்கு அந்த ரோஜா கார்டன்ல அப்படின்றது வந்து கூடியிருக்க மக்கள் வந்து உண்மையாலுமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தருணம் அப்படின்ட்டு சொல்லலாம். பிளவர்ஸ் பத்தி சொல்லுங்க சரவணா.
0: உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மே மாதம் அப்படின்றது வந்து கோடை காலத்துல முதல் முதலில் துவங்கக்கூடிய ஒரு கண்காட்சி அப்படின்னா அது ரோஜா கண்காட்சி தான்.
1: கண்டிப்பா.
0: பிறகுதான் வந்து நமக்கு மலர் கண்காட்சி, அதுக்கப்புறம் வந்து பழ கண்காட்சி, கூடலூர் பகுதியில வாசனை தெரிந்த கண்காட்சி போன்ற நிறைய கண்காட்சிகள் இருக்கு. ஆனா இந்த நிர்வாகம் ஒரு சில காரணங்களால இன்னும் தேதி வெளியிடப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. ஆனாலும் மே 1 முதல் நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது.
1: கண்டிப்பா, எல்லா இடத்துலயும் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சும்மாவே நம்ம ஊர்ல வந்து சுத்தி பாக்கணும் அப்படின்னு சொல்ல ஏகப்பட்ட இடங்கள் கொட்டி கிடக்குது. மே மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளைமேட்டு, அதை பாக்குறதுக்கு நிறைய இடம், கண்காட்சிகள் நிறைஞ்சிருக்க இடம் அப்படின்னு சொல்லலாம்.
0: அதுலயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த 100 ரோஜா பூங்கால வந்து இந்த 5 பிரிச்சிருக்கிறதுனால மக்கள் அப்படியே போய் வாக்கிங்கா வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நடந்து வராங்க. 2 மலர்கள் இருக்கிறது, அந்த மலர்களுக்கு மட்டும் நடந்து வரும்போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. சோ அப்படின்னா வந்து நீங்க குதூகலமா இருக்காங்க.
1: ஓகே சரவணா, இந்த கண்காட்சி அப்படின்றது ரோஸ் கார்டன்ல இன்னில இருந்து துவக்கமா இருந்தா இன்னில இருந்து எத்தனை நாள் வரைக்கும் இது ஸ்டார்ட் ஆக போகுது?
0: இல்ல துவக்கமே இல்ல, அதனால வந்து அவங்களால தெரிஞ்சது கோடை விழா பற்றிய தகவல்கள் வந்து தெரிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால முறையான கண்காட்சி அப்படிங்கிறது இன்னும் துவக்கப்படவில்லை.
1: ஓகே.
0: ஆனா எப்பவும் போல நம்மளுடைய கோடை விழா அப்படிங்கிற இது எல்லாமே சுத்தாக்காக ஆரம்பிக்கும்.
1: ஓகே சரவணா, இது எத்தனாவது இயர் கோடை அதாவது ஃப்ளவர் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது சரவணா? அதாவது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா
0: ஸ்டார்ட் ஆச்சுன்னா 127 அல்லது 128
1: ஓகே ஓகே ஓகே ஓகே சோ
0: அதாவது கேரளா மக்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஆந்திரா மக்கள், மக்கள் தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிகள் இருந்து வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க.
1: ஓகே ஓகே, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர்ல வந்து இத்தனை மொழிகள்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரே இடத்துல கூடியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
0: ஆமா, எப்படி வந்து இங்க மலர்களோட சங்கம் இருக்கோ அதே மாதிரி மக்களினுடைய சங்கமும் இந்த இடத்துல இருக்குன்னு
1: சொல்லலாம். கண்டிப்பா. ஓகேங்க, சூப்பர்.
0: அந்த மாதிரி அழகா இருக்கு.
1: ஓகே சரவணா, கட்டாயமா நம்மளுடைய ஷோல ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில சிட்டிசன் திரைப்படத்திற்காக.

0: நேர்களே, ஸ்டுடியோல டைம் சரியா 3:27 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி. இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ரோஸ் கார்டன்ல இருந்து நம்ம ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்க சுற்றுலா பயணிகள் கிட்ட நம்மளுடைய ஊர் எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ரோஸ் வகைகள் என்னென்ன, எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா நம்மளுடைய தொகுப்பாளர் சரவணன் அவர்கள் இன்னைக்கு அங்க போயிருக்காரு. அவர் அங்க இருந்துட்டு அங்க இருக்கிற நேயர்கள் கூட கலந்து ஆலோசிச்சு, அது மட்டும் இல்லாம அவங்களும் நம்ம கூட வந்து டைரக்டா பேசுற மாதிரி அங்க இருந்து அவருடைய தொகுப்புகளை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு கூட நம்ம பேசிடலாம். ஹலோ,
1: மீண்டும் நிகழ்ச்சியில இணையரும் பேசி
0: சொல்லுங்க சரவணா.
1: இப்ப ஒரு அழகான குடும்பத்தை பாத்திருக்கோம்.
0: சூப்பர்.
1: சோ அந்த குடும்பத்துல வந்து நம்ம பேசிடலாம். வணக்கம்.
0: என்ன
1: பேருங்க? அகிலா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்க? பட் நீங்க பேசிக் பெங்களூரா கல்யாணம்? சேலம்னா கல்யாணம் ஆகி போனது பெங்களூர். பட் அங்க போனாலும் இன்னும் வந்து அந்த தமிழ் நல்லா இருக்கு. பேசுறது எங்க வீட்டுல பசங்க தமிழ் எழுதுவாங்க படிப்பாங்க எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன்னா. நீங்க கன்னடம் பேசுறீங்களா? கன்னடம் பேசுவேண்ணா, கத்துக்கிட்டேன். 20 வருஷம் எல்லாம் கத்துக்கிட்டேன். பசங்க எழுதி படிப்பாங்களா? எழுதி படிப்பாங்க. நம்ம மொழி அவங்க மொழி தானே. சரிவாங்க. நீங்க இப்ப எத்தனாவது டைம் ஊட்டி வரீங்க?
2: நான் இது 4th time வந்தேன். இந்த வெக்கேஷனுக்கு இங்க வந்திருக்கேன்.
1: தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிச்சயமாக இது வந்து நம்ம அகில இந்திய வானொலி நிலையத்தின் மூலமாக நேயர்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்த வந்து நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மட்டும் பார்க்காம அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நிச்சயமாக. ஒரே நிமிஷம், குட்டி பையன் உங்க பேருங்க?
3: தனுஷ்.
1: நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க?
3: 6th.
1: இப்ப பாஸ் ஆயிட்டீங்க?
3: இல்ல, 5th.
1: பாஸ் ஆயிட்டீங்க? அப்ப 6th வந்துட்டீங்க. ஓ, அப்ப இப்ப நீங்க வந்து ஹை ஸ்கூல்ல இருந்து ஒரு மாலி மூட்ல இருக்கீங்க. சரி, 5th to 6th வந்த பாஸ் என்ன ட்ரீட் கொடுத்தீங்க? ட்ரீட் எல்லாம் ஒண்ணும் கொடுக்கல.
3: இல்ல,
1: அப்ப எங்க ட்ரீட் தருவீங்களா? கொடுத்துடலாம்ல. உங்க பேர் என்ன? என் பேர் தரணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நான் இப்ப 11th படிக்கிறேன்.
1: 11th.
4: பேசும்போது இப்படி தயாரா நீங்க நடந்து வரீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? சுஸ்கா இதுவா?
1: நன் கையில ஆவறது இல்லைப்பா, ஒரே சுஸ்காயின் இருக்குது. நன் கையில ஆவறது இல்லை கண்ணே, ஒரே சுஸ்காயின் இருக்குது. அந்த மாதிரி தமிழ் அழகா பேசுவீங்க. ரோஸ் கார்டன் நல்லா சுத்தி பாத்துட்டு வாங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. பிரீத்தி, அடுத்த நாங்க ஒரு குடும்பம் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம்.
0: ஓகே சார், வேணா பேசிடலாம்.
1: வணக்கம். உங்க பேரு?
5: ஜெயசித்ரா.
1: நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க?
5: நாங்க கோயம்புத்தூர்.
1: கோயம்புத்தூர் ரொம்ப பக்கம், இந்த 3 hours வந்துடலாம். நீங்க ஊட்டி அடிக்கடி வந்து
5: போவீங்களா?
1: கோயம்புத்தூருக்கு வந்து இதுதான். எத்தனை நாள் ஆச்சு நீங்க வந்து?
5: நாங்க மார்னிங்
1: ஒரே 1 day போகணும். அப்ப இது வரைக்கும் என்ன பாத்தீங்க?
5: கர்நாடகா பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் இங்க வந்துருக்கோம்.
1: ரோஸ் கார்டன்ல என்ன இவ்வளவு பூங்க எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
5: இவ்வளவு

0: எல்லாம் பாக்கும்போது பறிச்சிடலாமா அப்படின்னு
1: தோணுமா? பறிக்கலாங்கிற அந்த மாதிரி இருக்கு.
0: ஆனா பறிக்க கூடாது இல்லைங்களா? நிச்சயமா. உங்க பேர் என்ன தங்கம்?
1: மதுஸ்ரீ.
0: நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: 6th to 7th.
0: ஓ, பாஸ் ஆயிட்டீங்க. ஓகே, என்ஜாய். மாடர்ன் பாத்தீங்களா? நீங்க அடிக்கடி வருவீங்களா ஊட்டி?
1: இல்ல இல்ல,
0: இதான் நீங்களும் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, சிட்டி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இப்ப கோயம்புத்தூருக்குள்ள இருக்கவங்க கூட இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஒரு சந்தோஷத்தோட சொல்றாங்க.
2: ஆமா ஆமா, கேட்டாங்க சரவணா. பெங்களூர்ல இருந்து கூட ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க.
0: ஆமா,
2: நிறைய இடம் சுத்தி பார்த்ததா சொன்னாங்க. நீங்க ஏதோ இடையில கன்னட எல்லாம் பேசுனீங்களாட்டு இருக்கு.
0: இல்ல, அவங்க கூட பேசும்போது அவங்க மாதிரி படிச்சு நம்மளும் கத்துக்கணுமே.
2: கண்டிப்பா கண்டிப்பா. ஊட்டி கார்டன்ல, ரோஸ் கார்டன்ல இருந்து சரவணா நம்ம கூட இருந்து பேசிட்டு இருக்காரு. அங்க பல விதமான ரோஸ்கள், அதோட இனங்கள் ஒவ்வொன்றுமே அடுக்கடுக்கு, அதோட சொன்னாரு அஞ்சு வகையா அடுக்கு அமைச்சிருக்காங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம், ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நேயர்களுடைய கருத்துக்களை கூட நம்ம கேட்டோம். வெறும் ஊட்டியில இருந்து மட்டும் இல்லைங்க, பெங்களூர், கேரளா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல இருந்து சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ரொம்பவுமே அழகான இடம், கிளைமேட் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்மளோட தொகுப்பாளர் சரவணன் அவர்கள் நிறைய நேயர்கள், அதாவது சுற்றுலா பயணிகள்கிட்ட பேசி செல்ஃபி கூட எடுக்க போறதா சொன்னாரு. ஓகே, அவர் செல்ஃபி எடுத்து என்ஜாய் பாடலை கேட்டுட்டு மீண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது 101.8, இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: நேர்களே, ஸ்டுடியோல டைம் சரியா 3:39 ஆயிட்டு இருக்கு. நேர்களே, நம்ம கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி. இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில, அதாவது ரோஸ் கார்டன்ல இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் நம்மளுடைய ரோஸ் கார்டனை சுத்தி பாக்குறதுக்கு, வெறும் ரோஸ் கார்டன் மட்டும் இல்லங்க, நம்மளுடைய ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான இடத்த சுத்தி பாக்குறதுக்காக நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் சுற்றுலா பயணிகள் வந்துட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய தொகுப்பாளர் சரவணன் அவர்கள் இன்னைக்கு ரோஸ் கார்டன்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கூட பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறது பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரோஜா செடிகளுக்கு இடையில நின்று என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவர் கூட நம்ம பேசலாம்.
1: மீண்டும் பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில இணையெல்லாம் பேட்டி. அதாவது இப்ப இருக்க கும்பல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப குதூகலமா என்ஜாய்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களுடைய பேருங்க?
2: பேர் மைதீன்.
1: எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க?
2: திருப்பூர்.
1: திருப்பூர், ஓகே. ஒரு ஹாட் சிட்டில இருந்து வந்திருக்கீங்க. சோ ஊட்டி கிளைமேட் எப்படி என்ஜாய் பண்றீங்க?
2: நல்லா இருக்குது.
1: நல்லா வந்தப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நைட் எல்லாம்
2: நைட்டு பயங்கரமா
1: இருக்கும்.
2: ரொம்ப
1: ஆனா உங்க ஊர்ல இருந்து நிறைய ஊட்டிஸ் உள்ளே எல்லாம் வந்துட்டு இருக்குங்க. அதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களா?
2: ஆமாங்க.
1: அதெல்லாம் கையில கொண்டு வந்துருக்கீங்களா?
2: அதெல்லாம் கொண்டு வந்தேன். கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் எதுவும் கொண்டு வரல.
1: ஆனாலும் இன்னைக்கு இந்த வெதர் கண்டிஷன் நீங்க எதிர்பார்க்கல? ஊட்டி எப்படி இருக்கு?
2: கண்டிப்பா எதிர்பார்க்க.
1: எத்தனை நாள் ப்ரோக்ராம் வந்திருக்கீங்க?
2: ரெண்டு நாள் ப்ரோக்ராம் மட்டும் நீங்க ஈவினிங் கிளம்பு.
1: இந்த ஏரியால இருக்கவங்க எல்லாம் வந்து தொட்டிங்கல்ல ஒரு செடியில ஒரு பூ வந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் வீட்டுல ரோஸ்

0: ரோஸா பெஸ்ட்ன்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு ரோஸா பாக்கும்போது எப்படி இருந்தது?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா பாத்தோம்னா இவ்வளவு பூ வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு.
0: சரி, இப்போ நீங்க வந்து திருப்பூர்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட ஒரு 1 கிலோமீட்டர் இருந்தா கூட உடனே ஒரு பஸ் ஏறிவீங்க இல்லைன்னா டூ வீலர்ல போவீங்க. பட் ரோஸ் கார்டன்ல 5 அடுக்கா இங்க மாறி இருக்கு. இது நடந்து வரும்போது எப்படி டயர்ட் ஆயிட்டீங்களா இல்ல வந்து ஜாலியாகவே வாக் பண்ணீங்க?
1: ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும், நம்மளுக்கு அடிக்கடி வந்ததுனால கொஞ்சம் நல்லா இருக்குது பாக்குறது.
0: அடிக்கடி நீங்க வந்து பாத்துருக்கீங்க, 2-3 தடவை வந்திருக்கோம்.
1: ஆனா ரோஸ் கார்டன் வந்தது இல்ல, ஊட்டிக்கு 2-3 தடவை வந்திருக்கோம்.
0: சோ இன்னைக்கு வந்துட்டு இப்ப நீங்க தான் கைஸ் என்ன சொல்லுங்க பேசி
2: சொல்லுங்க சரவணா.
0: மெட்டபாளையம் டு ஊட்டி வரைக்கும் ஒரு ஹேர்பின் பெண்ட் திரும்பதோ அதே மாதிரி ரோஸ் கார்டன் அப்படியே பெண்ட் பெண்டா திரும்பி ஃபுட்பாத் வந்துகிட்டே இருக்கும். நடந்துகிட்டே இருக்காங்க, எண்ட் பாயிண்ட் எதுனே தெரியாம நடந்துட்டே இருப்பாங்க
2: கட்டாயமா. நடக்கிறவங்களுக்கு சில பேருக்கு அதோடைய கஷ்டம் தெரியாது அப்படின்னு சொல்லலாம்.
0: அது மட்டும் இல்ல, இப்ப கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு குட்டி பையன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டே போனப்பல
2: என்னன்ட்டு,
0: ஊட்டி அப்படின்னா நான் வந்து எப்பவுமே மழை பெஞ்சிட்டு இருக்கோம்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன், இது என்ன 4 மணி நேரத்துக்கு இப்படி ஒரு வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் நடந்து போறான்.
2: ஓகே ஓகே, அது சொல்றேன். இந்த டைம் வெதர் அப்படின்றது ரொம்ப சூப்பரா இருக்குன்ட்டே அப்படி சொல்லலாம், எல்லாரும் என்ஜாய்.
0: வெதர் சூப்பர் அப்படின்னு சொல்றதை விட நிறைய மக்கள் வந்து இன்னும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஊட்டினா அது எப்பவுமே 20 ஆகஸ்ட் மழை பெஞ்சுட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல இருக்காங்க,
2: ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரி. கண்டிப்பா. எத்தனை விதமான ரோஸ் செடிகள் அங்க இருக்கும் சரவணா?
0: 2500 ரகத்துக்கு மேற்பட்ட செடிகள் இருக்கிறது.
2: ஓகே ஓகே, சோ இந்த டைம் பிளாக் கலர் கிரீன் கலர்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நம்பர் இருக்குங்களா?
0: இதுவரைக்கும் கருப்பு ரோஜா இன்னும் வரல, ஆனா பச்சை ரோஜா வந்து நம்மளுடைய நுழைவாயில் பகுதியிலேயே வந்து இருக்குது.
2: ஓகே சூப்பர்.
0: ஆனா எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அது செடின்னு தான் நினைக்கிறாங்க.
2: ஒரிஜினல் செடின்னு நினைக்கிறாங்களா?
0: ஒவ்வொரு செடிகளுக்கும் மத்தியிலும் அந்த வெரைட்டியோட மீன் வந்து அவங்க வச்சிருக்காங்க எல்லா
2: இடத்துலயும். ஓகே சார், அதை வாங்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? யாராவது விருப்பப்படும் போது அந்த செடியை செப்பரேட்டா இருந்து வாங்கிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா?
0: மேல வந்து அதற்கான தனியா ஒரு கவுண்டரை வச்சிருக்காங்க செடிகள் எல்லாம் விற்கிறதுக்கு.
2: ஓகே ஓகே,
0: அங்க வந்து இந்த ரோஸ் கட்டிங் எல்லாம் வச்சிருக்காங்க, ரோஸ் கட்டிங்லாம் வாங்கிட்டு போறாங்க.
2: இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, ஏன்னா நிறைய பேர் பாக்குறவங்களுக்கு நமக்கும் வைக்கணும்னு கட்டாயமா ஆசை இருக்கும்.
0: காவலர்கள் அவங்க சரியான பாதையை காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒவ்வொரு பகுதியில இருந்தும் ஒன் வே மாதிரி திருப்பி இருக்காங்க.
2: ஓகே ஓகே, சோ எல்லாமே ஸ்மூதா
0: நெரிசல் அப்படிங்கிறது பெரிய அளவுல இந்த சுற்று வட்டாரத்துல இல்ல.
2: ஓகே, சோ எல்லாமே ஸ்மூதா சூப்பரா நினைச்ச மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம்.
0: நிச்சயமாக.
2: ஓகே சரவணா, ஓகே சரவணா, காலேஜ் ஏறது இருக்காங்களா இல்ல நம்மள நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு மீண்டும் இணையலாமா?
0: இன்னொரு இனிமையான பாடலை கேட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்துருவோம் நினைக்கிறேன் நான்.
2: ஓகே கட்டாயமா சரவணா. ஆமா, ஒரு சூப்பரான பாடல் நம்மளுடைய ஊட்டி FM 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு. மின்சார கண்ணா திரைப்படத்திற்காக.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 3:52 நேர்களை. இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நம்ம கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ரோஸ் கார்டன்ல நம்மளுடைய தொகுப்பாளர் ஜி சரவணன் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கூட பேசிட்டு இருக்காரு. அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க, எப்படியெல்லாம் அந்த ரோசஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுடைய ஊட்டியை எந்த விதத்துல எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப அழகா தகவல்களை வந்து அங்க இருந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்ப அவர் கூட நம்ம பேசிடலாம். ஹலோ சரவணன்,
1: வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் மட்டுமல்ல, இன்னொரு அழகான ஃபேமிலி கூட இங்க உட்கார்ந்து இருக்காங்க.
0: ஓகே, அவங்க கூட பேசிடலாம்.
1: நம்ம பேசிடலாம்.
0: ஓகே
1: சார், எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு? உங்க பேரு?
2: உங்க பேரு?
1: உங்க பேரு? உங்க பேரு?
2: எதுக்கு?
1: நம்ம லைவ் போயிட்டு இருக்கு, லைவ் ஷோ போயிட்டு இருக்கு.
2: ஆக்சுவலா சுரேஷ்,
1: எந்த ஏரியால இருந்துருக்கீங்க?
2: நம்ம எந்த
1: வெலிங்டன்,
0: கண்டிப்பா சரவணா, கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர்ல இருந்துட்டு போலானா அப்புறம் எப்படி?
1: நிச்சயமா, நம்ம அது நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஊரை சுத்தி பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன சலிப்பு
0: இருக்கும்.
1: இவ்வளவு டூரிஸ்ட் வராங்க, இவ்வளவு பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு
0: யோசிச்சு. கரெக்ட், என்னடா இருக்கு இங்க சுத்தி பாக்கன்ற மாதிரி தோணலாம். பட் ஆனா போய் பார்க்கும் போதுதான் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தோணலாம்.
1: ஆமா, எந்தெந்த ஊர்ல இருந்து வந்து நம்ம ஊரை ரசிக்கிறாங்க, நம்ம ஊர்ல இருந்துட்டு நாமளே நம்ம ஊரை ரசிக்காம இருக்கமே அப்படின்னு ஒரு சில நேரத்துல நினைச்சுக்கோங்க.
0: கரெக்ட். இப்ப உண்மையா கேட்க போனோம்னா, எல்லா சுற்றுலா பயணிகள்ட்டையும் நீங்க பேசுனீங்க, அவங்க எந்த மாதிரி என்ஜாய் பண்ணாங்க, எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா கேட்கணும்னா உங்களதான் கேட்கணும். நீங்க இங்க இருந்துட்டு போயிருக்கீங்க, இவ்வளவு ரோசஸ் பாத்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீலு?
1: ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது என்னன்னா, எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப பொறுமையா சுற்றுலா பயணிகள் அவங்க பாட்டுக்கு ஒரு வரிசையில போயிட்டே இருக்காங்க, அவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க. ரொம்ப பிடிச்ச இடத்துல நின்று அவங்க ஒவ்வொருத்தரும் சில ரோஜாக்களை வந்து அவங்க ரசிக்கிறாங்க, தனிமையில நின்று ரசிக்கிறாங்க அந்த ரோஜாங்க. அதுதான் வந்து நமக்கு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பூக்கள்கிட்டையும் செடிகள்கிட்டையும் பேசுங்கன்னு சொல்றாங்க இல்லையா?
0: ஆமா ஆமா ஆமா.
1: அந்த மாதிரி அவங்க ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தனிமையில நின்று அந்த ரோஸ ரொம்ப நேரமா ரசிக்கிறாங்க,
0: நல்லா என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம்.
1: நிச்சயமாக, நாம வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த ரோஜா பூங்கா, 100 ஆண்டு ரோஜா பூங்கால இருந்து ரோஜாக்களோட பேசக்கூடிய மக்கள், மக்களோட பேசிய நாம் எல்லாரும் ஒன்னா இருந்திருக்கோம்.
0: ஓகே சூப்பர் சரவணா,
1: நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன் இல்லையா?
0: ஆமா சரவணா, கட்டாயமா வந்துட்டோம். சோ நீங்களும் இன்னைக்கு ரோஜா கார்டன்ல போய் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா அங்க இருந்து பொறுமையா எல்லா நேயர்கள்ட்டையும் பேசி கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணதுக்காக ரொம்பவுமே நன்றி சரவணா.
1: நிச்சயமாக, நிலையத்துல இருந்து நீங்களும் வந்து இந்த ஷோ நடத்துறதுக்காக நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, நன்றிகள்.
0: நன்றி சரவணா, ஒரு சூப்பரான பாடலோட இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியை நிறைவு பெறுது. நன்றி சரவணா.

0: கேட்ட பாடல் விடுதலை திரைப்படத்திற்காக அந்த அழகான பாடலை நம்மளுடைய ஊட்டி நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சோம். இது வரைக்கும் நம்ம கேட்டோம் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஜி சரவணன் அவர்கள் ரோஸ் கார்டன் போய் ரொம்ப அழகா அங்க இருக்க சுற்றுலா பயணிகள் கிட்ட கேட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணாரு. இதோட இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணது நான் அஜய் ஸ்பிரீதி. ஸ்டேடியோ நோடி எஃப்எம் 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: இதுவரை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நேயர் விருப்பம். தொடர்வது அடுத்த சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்போது சுற்றமும் நட்பும் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் லோட்டஸ் எடிசன். இதில் நடித்துள்ளவர்கள் எஸ் என் பார்வதி, பி ரேவதி, டி வேலுச்சாமி, அருண் சந்தீப், என் மதன் சந்தர், சி ராஜா அப்பாசாமி, டி கே மீனாட்சி, எஸ் பி எஸ் போத்திலிங்கம், எல் மோகன், வி சசிகுமார் ஆகியோர். தொகுப்பு டி சுஜின்குமார். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

0: அம்மா இயற்கை தாய், மனசுல இருக்கிற பாரமெல்லாம் இந்த பறவைகளோட குரலோசையை கேட்டதுமே இறங்கிடுது அம்மா. இது ஒரு அற்புதமான ரசவாதம் இல்லையா? இயற்கை தாயே, உன்னோட ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் எங்களோட உயிரை காப்பாற்றுற உயிர் மூச்சு இல்லையா? அப்பேற்பட்ட உனக்கு என்னால என்ற அளவுக்கு சக மனிதர்களோட சேர்ந்து நன்மையத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் உனக்கு எதிரா கெடுதல்கள் நடந்துகிட்டு தானே அம்மா இருக்குது. உன்னோட வளங்கள் எல்லாத்தையும் நாங்க மட்டும் இல்ல வரக்கூடிய தலைமுறைகளையும் அனுபவிக்க வேணுமே அம்மா.
1: ஹலோ ராஜாராம்.
0: வாங்க அரவிந்தன்.
1: ராஜாராம், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?
0: எல்லாம் நம்ம இயற்கை எண்ணெயோட தான்.
1: ஓ
0: பாருங்க, எத்தனையோ கிராம மக்களுக்கு தண்ணீரை கொடுத்து உயிரை காப்பாத்தின ஏரி இது. ஆனா இந்த ஏரியை பாருங்களேன், வறட்சியாகி குப்பை மேடுகளால நிரம்பி போயிருக்குதே தவிர ஒரு சொட்டு தண்ணீரை கூட காணுமே.
1: ஆமா ராஜாராம், பார்க்கவே ரொம்ப வேதனையா தான் இருக்கு.
0: என்னால தாங்க முடியல அரவிந்தன். ஆனா இந்த இயற்கைக்கு எதிரா நிகழ்வுகள் நமக்கு சவால் விட்டுக்கிட்டு தானே இருக்குது.
2: அதுக்கு ஒரு காலம் இருக்கு, பொறுத்துருங்க ராஜாராம்.
0: அதனே வாங்க மோகன்ராஜ்.

0: நீங்க எப்போ வந்தீங்க?
1: ஓ, இதோ இப்போதான்.
0: நல்லது. ஆமா, இன்னைக்கு உங்க ஹாஸ்பிட்டல்ல எத்தனை ஆபரேஷன் பண்ண போறீங்க?
1: அறுவை சிகிச்சை இல்லாமலே பேஷண்ட் ரெண்டு பேரை குணப்படுத்த போறேன்.
0: சபாஸ்.
1: ஆனா இப்போதைக்கு வறண்டு போன இந்த ஏரிக்கு தாங்க ஆபரேஷன் கிளீன் பண்ண வேண்டியிருக்கு.
0: கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன்.
1: இன்னும் என்னங்க, ஆற்றிலிருந்து முதன்மை வாய்க்கால், கிளை வாய்க்கால், கண்ணிகள்னு படிப்படியாக பிரிந்து போகக்கூடிய தண்ணீர் எல்லாம், வழியில் இருக்க ஏராளமான குளம் குட்டையெல்லாம் போகிற போக்கில் நிரப்பிக்கிட்டே போகும். அதன் மூலம் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் என்பது தான் நம்ம முன்னோரோட கணக்கு. காலங்காலமாக அப்படித்தானே நடந்துக்கிட்டு வந்திருக்கு. ஆனால் அந்த நீர்வழி பாதையெல்லாம் இப்போ கட்டடங்களாக மாறிடுத்த.
0: உண்மைதான்,
1: இது மனிதர்கள் தங்களுக்குத்தானே உருவாக்கிய நோய்.
0: நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க. சரி, இப்போது மழை நீரை சேமிக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்குது.
1: நல்ல விஷயம் தான் ராஜாராம். இருந்தாலும் கூட எந்நேரமும் அரசாங்கத்தை மட்டும் எதிர்பார்க்காம இயற்கை வளங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை சுற்றுச்சூழல் ஆர்வலராக நீங்கள் தானே செஞ்சுட்டு வரீங்க.
0: ஆமாம் மோகன் ராஜ், அது நம்ம கடமை தானே.
1: என்ன அரவிந்தன், இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அரசாங்க வேதியியல் விஞ்ஞானியாக இருக்கிற உங்களோட அடுத்த கட்ட பணி என்னங்க?
2: மோகன்ராஜ், பாரபட்சம் பார்க்காம சில ரசாயன தொழிற்சாலைகளை ஆய்வு செய்யணும்னு அரசாங்க தரப்புல எனக்கு சொல்லப்பட்டிருக்கு.
1: ஓ, அப்படின்னா அந்த பட்டியலில் அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் சேருதா?
2: ஆமாம் மோகன்ராஜ், அர்ச்சனாவோட கெமிக்கல் ஃபேக்டரி பட்டியலில் கடைசியில் வருது.
0: அப்படியா, சரி வாங்க. நாம மூணு பேரும் வழக்கமா இயற்கையோட கூடி பேசுற அந்த அரச மர நிழலுக்கு போகலாம்.
2: வாங்க போலாம்.
0: ஆஹா, இந்த காத்தும் கூட மனசுக்கு இதமா தான் இருக்கு.
2: ஆமா ராஜாராம். அடட, அதை பாருங்க, அர்ச்சனாவோட கார் வருதே.
0: ஆமா, ஆச்சரியமா இருக்குதே, என்ன இந்த நேரத்துல ஏறி கரைக்கு வர்றாங்க?
1: அதுதாங்க எனக்கு புரியல.
3: ஹலோ அரவிந்தன், மோகன்ராஜ், ராஜாராம், உங்க மூணு பேருக்கும் என்னோட காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
2: என்ன அர்ச்சனா, ஒரு போன் கால் கூட இல்லையே, திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன முக்கியமான விஷயம் ஏதாவது?
3: முக்கியமான விஷயம்தான். நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறத கேள்விப்பட்டேன். அதான் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு உங்களுக்கு போன் பண்ணாம திடீர்னு வந்துட்டேன்.
2: அப்படியா விஷயம்?
3: ஆமா, நீங்க எல்லாரும் பெரிய ஆளுங்க, காலையிலேயே வறண்டு போய் குப்பமேடா இருக்கிற இந்த ஏரி கரைக்கு வந்திருக்கீங்க, ஏன்?
0: நீங்க புரியாம பேசுறீங்க அர்ச்சனா. இந்த இயற்கையான சூழலோட மகத்துவத்தை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல.
2: ஆமா அர்ச்சனா, ராஜாராம் சொல்றது மாதிரி உங்களுக்கு இயற்கை பத்தி புரியாததுதான். சரி, அது விடுங்க. முதல்ல நீங்க வந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க.
3: சொல்றேன். நாளைக்கு எனக்கு பாராட்டு விழா நடக்குது. நீங்க தான் சிறப்பு விருந்தினரா வரப்போறீங்க. நாம நாலு பேரும் நண்பர்களா இருந்தாலும் கூட மறுபடி உங்க மூணு பேருக்கும் பத்திரிக்கை வைக்கணும்ல, அதனாலதான் நேர்லயே வந்திருக்கேன். இந்தாங்க பத்திரிக்கை வாங்கிக்கங்க.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: சபாஷ் அர்ச்சனா, வாழ்த்துக்கள்.
3: இது பத்தாதீங்க, இன்னும் நிறைய வாழ்த்துக்களை விழா மேடையில வந்து சொல்லுங்க. என்ன?
0: கண்டிப்பா சொல்றா.
2: சரி அர்ச்சனா, உங்களோட தொழிற்சாலை இப்ப எப்படி போயிட்டு இருக்கு?
3: தொழிற்சாலைக்கு எந்த குறையும் கிடையாது, சிறப்பா போய்கிட்டு இருக்கு.
2: என்ன சொல்றீங்க அர்ச்சனா, சிறப்பா இயங்குதா?
3: ஆமா, சிறப்பா இயங்குது. ஆமா, அதுல நீங்க என்ன குத்தம் கண்டுபிடிச்சீங்க அரவிந்தன்?
2: இல்ல, பொதுமக்கள் வேற விதமா என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க.
3: பொதுமக்கள் எப்படி வேணாலும் பேசட்டும், நீங்க என்னோட தொழிற்சாலையை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
2: இப்ப நான் எதுவும் நினைக்கல, ஒரு முறை பரிசோதனை செஞ்சாதானே என்னாலையும் ஒரு தீர்வு சொல்ல முடியும்.
3: ஓ, நீங்க அரசாங்கத்தோட வேதியியல் விஞ்ஞானிங்கிறதுனால இப்படி பேசுறீங்களா அரவிந்தன்?
2: அர்ச்சனா, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க.
3: இல்ல, நான் சரியாதான் புரிஞ்சுகிட்டு இருக்கேன். நீங்க என்னோட தொழிற்சாலை மேல சந்தேகப்படுறீங்க அரவிந்தன்.
2: அப்படி இல்ல அர்ச்சனா, கோபப்படாதீங்க, நான் கேள்விப்பட்டதை தானே சொன்னேன்.
3: இல்லீங்க, நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. நான் புறப்படுறேன்.
0: என்ன கிளம்பிட்டாங்க? என்ன அரவிந்தன், இந்த அர்ச்சனா புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா? எதுக்காக இப்படி கோபப்படுறாங்க?
2: ஆமா ராஜாராம், அர்ச்சனாவுக்கு இவ்வளவு கோபமும் அவசரமும் கூடாதுதான். என்ன செய்யறது, சின்ன வயசுலயே ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு முதலாளி ஆயிட்டாங்க. சரி விடுங்க, நாளைக்கு அவங்களோட பாராட்டு விழாவில் சந்திக்க போறோம், அங்க சரி பண்ணிடலாம். வாங்க கிளம்பலாம்.

0: அன்பில் உயர்ந்தவர்களே, வணக்கம். பலர் பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள், ஆனால் தானம் செய்ய மாட்டார்கள். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாராட்டு விழாவின் நாயகியான ஏழை மாணவர்களின் கல்விக்காக ஏராளமான நன்கொடைகள் வழங்கி இருப்பவருமான அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெடின் அதிபர் செல்வி அர்ச்சனா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
1: அரசு துறையில் வேதியியல் விஞ்ஞானியாக பணிபுரியும் அரவிந்தன் அவர்கள் இவ்விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருப்பதால் அவர்களையும் விழா மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம்.
2: அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மரியாதை மிகுந்த அன்பு வணக்கம். உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேச விழைகிறேன். சிறு வயதிலேயே தனது கடுமையான உழைப்பாலும் திறமையாலும் வளர்ந்து வந்திருப்பவர்தான் அர்ச்சனா அவர்கள். அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் பெரிய அளவில் வளர்ந்திருப்பதற்கு காரணம் மக்களுடைய ஆசீர்வாதம் தான் என்று பல முறை என்னிடம் கூறியிருக்கிறார்.
3: அர்ச்சனா
2: அவர்கள் தனது லாபத்தில் இருந்து கணிசமான தொகையை அவ்வப்போது மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக செலவிட்டு வருகிறார்.
0: தொழிற்சாலையில் வேலை செய்யற ஊழியர்கள் பல பேர் வறுமையில வாழறதா கேள்விப்பட்டேன், ஆனா அரவிந்தன் சார் இப்படி பேசுறாரு, ஒண்ணுமே புரியலையே.
2: அர்ச்சனா அவர்களின் கல்வி சேவையை பாராட்டி மக்கள் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் அவருக்கு மரியாதை நிமித்தமாக இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன்.
3: இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியா? உலகத்துல என்னென்னவோ நடக்குது, எது உண்மை எது பொய்னு தெரியலப்பா.
4: அரவிந்தன், கூட்டத்துல சில பேரு அர்ச்சனாவுக்கு எதிராக முணுமுணுத்துக்கிட்டே விழாவுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க. நிலைமை சரியில்லை, அதனால விழா வைத்தோட முடிக்க சொல்லுங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது.
0: அன்பர்களே, காலம் கருதி விழா இத்துடன் முடிகிறது.
5: என்னோட தொழிற்சாலைய பத்தி நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருந்தாலும் அது எதையுமே வெளிக்காட்டாமலேயே என்ன பத்தி மேடையில பாராட்டி பேசினீங்களே, தேங்க்யூ சோ மச்.
6: பரவாயில்ல அர்ச்சனா, நான் உண்மையைத்தானே பேசினேன், கொஞ்சம் நிலைமை சரியில்லை.
5: ஏன் விழாவை சீக்கிரம் முடிச்சிட்டாங்க? மக்கள் மத்தியில ஏதோ சலசலப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. என்னது, என்னங்க, என்ன நடக்குது இங்க?
6: அதான் சொன்னல அர்ச்சனா, இப்ப நிலைமை கொஞ்சம் சரியில்லை, நாம தனியா போய் பேசலாம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க போகலாம். ராஜாராம், நீங்களும் வாங்க.
7: சரி, வாங்க போலாம்.
8: அம்மா, நீங்களும் அப்பாவும் என்னை விவசாய கல்லூரியில படிக்க வச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா.
9: என்ன அகத்தியா, அருவியை பார்த்ததுமே இயற்கையோட ரொம்ப ஐக்கியம் ஆயிட்டியா என்ன?
8: ஆமா அம்மா,
9: உங்க அப்பா அர்ச்சனா அம்மாவோட ரசாயன தொழிற்சாலையில அந்த அம்மாவுக்கு முழு விசுவாசிய வேலை செய்யறாரு. ஆனா எனக்கு என்னமோ சரின்னு படல, ஆனா நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அவர் இயற்கை விவசாயத்துல மூழ்கி கிடக்குறாரு. அவரை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா அகத்தியா.
8: என்னம்மா இப்படி சொல்றீங்க?
9: ஆமாப்பா, ரசாயன தொற்று அவர் உடம்புல பாதிச்சிருக்கிறதா ஒரு நாள் எங்கிட்டே அவர் சொன்னாரே.
8: ஓ, இதை ஏமா நீங்க முன்னாடியே எங்கிட்ட சொல்லல?
9: அகத்தியா, எல்லாரும் சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிற வழியத்தானே பாக்குறாங்க. ஆனா உங்க அப்பா இயற்கையான முறையில விவசாயம் செஞ்சு நம்ம குடும்பத்தோட பொருளாதார நிலைமைய சரிக்கட்ட பாக்குறாருப்பா. ஆனா அது அவரால் முடியுமா என்ன?
8: அப்பாவோட இயற்கை விவசாயத்துல குறைஞ்ச வருமானம் இருந்தா கூட பொதுமக்களோட உபயோகத்துக்கான காய்கறிகளோட தரமும் ஆரோக்கியமும் முக்கியமான விஷயம் தானம்மா.
9: நீ சொல்றது சரியா இருக்கலாம், ஆனா வருமானம் முக்கியம் இல்லையா? இது நமக்கு பத்தலையே.
8: இருக்கட்டும், அதுக்காக
9: கொஞ்சம் செயற்கை விவசாய முறையும் கலந்துக்கலாமேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன், அவர் ஒத்துக்கலப்பா.
8: அம்மா, ஒன்னு சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. காத்து மண்டலத்துல கரியமில வாயுவோட செறிவு அதிகரிக்கிற போது நாம சாப்பிடக்கூடிய உணவு தானியங்கள்ல துத்தநாகம், இரும்பு சத்து, புரத சத்து எல்லாமே குறைஞ்சு போகுது. இது பெரிய கெடுதலை ஏற்படுத்துமே.
9: அப்படியா சொல்ற நீ?
8: ஆமாமா, பணத்துக்கு ஆசைப்பட்டு ரசாயனத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்யறதும் பாதுகாப்பு இல்லாம ரசாயன தொழிற்சாலை நடத்துறதும் ரெண்டுமே பாவச் செயல் தாமா.
9: ஐயோ, வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம்.

0: வேண்டவே வேண்டாம்ப்பா.
1: சரி வாங்கம்மா, இதோ நம்ம தோட்டம் வந்துடுச்சு. அங்க பாருங்கம்மா, அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு.
2: அம்மாவும் பிள்ளையும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க, இதை பாருங்க. நம்ம இயற்கை முறையில் பயிரிட்ட பீட்ரூட்டும் கேரட்டும் எப்படி விளைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? அப்பப்பா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
1: ஆமாப்பா, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு.
2: வேணா டேஸ்ட் பண்ணி பாரு. ஆ கொஞ்சம் இருப்பா அகத்தியன், இந்த ஒரே ஒரு பாத்திக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுறேன்.
1: இந்த காய்கறிகள் எல்லாம் மூட்டையில கட்டிக்கிட்டுமா?
0: இருப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு, அப்பா கிட்ட கேட்டுட்டு செய்யலாமே.
2: அகத்தியா இரு, தண்ணியை கட்டிட்டேன். ஒரு விஷயத்த சொல்ல மறந்தே போயிட்டேன்ப்பா.
1: என்ன விஷயம்ப்பா?
2: நேத்துக்கு அர்ச்சனாமாவோட பாராட்டு விழா சிறப்பா நடந்துச்சுப்பா.
1: நிஜமாவா சொல்றீங்க?
2: உண்மைதான் அகத்தியா.
1: இருக்கட்டும்ப்பா, அதுக்கு என்ன? இப்போ
2: அட என்னப்பா நீ, நம்ம தொழிற்சாலை முதலாளி அம்மாவோட விழாவை பத்தி ரொம்ப சாதாரணமா கேக்குறிய.
1: அப்பா நீங்க உங்க ஓனரை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும்ப்பா. உங்களோட விசுவாசத்தை பாராட்டுறேன். அதே நேரத்தில் தொழிற்சாலையோட செயல்பாடுகள் ஊழியர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா.
2: அகத்தியா, நம்ம கம்பெனி ஓனர் அர்ச்சனா சின்ன வயசுலே தன்னுடைய திறமையால உயர்ந்த இடத்துக்கு வந்தவங்க. அவங்கள பத்தி நீ புரிஞ்சுக்காம எதை எதையோ பேசாதப்பா.
1: சரிப்பா சரி, ஆனா எனக்கும் ஒன்னு சொல்ல தோணுது.
2: தாராளமா சொல்லுப்பா.
1: கத்திரிக்கா செடியில இருக்கிற வரைக்கும் தான் யாருக்கும் தெரியாது, ஆனா ஒரு நாள் அது சந்தைக்கு வந்துதானே ஆகணும்.
2: ஆமா, இப்ப எதுக்கு இத சொல்ற?
1: போக போக உங்களுக்கே புரியும்பா.
3: சீக்கிரம் வேலை ஆகட்டும் பா, எல்லா மரங்களையும் வெட்டி போடுங்க, தரம் மட்டமாக்கணும்.
2: என்ன அநியாயம் பண்றீங்க?
3: ஏன்பா, ஆடு மாடு மேய்க்க வந்தீங்கன்னா மேய்ச்சிட்டு போயிடுங்க, தேவையில்லாம இங்க வந்து தலையிடாதீங்க.
4: ஐயா, நாம எல்லாரும் சுவாசிக்கவும் மழை பெய்யவும் இந்த மரங்க தான் உதவி செய்யுது. அப்பேற்பட்ட அம்மாவை போய் வெட்டுறீங்களே, உங்களுக்கு யாருங்க இந்த அதிகாரம் கொடுத்தது?
5: ஆடு மாடு மேய்க்கிற உங்களுக்கு எதுக்குங்க இதெல்லாம்? இந்த பாருங்க, நாங்க இந்த இடத்துல அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரி கட்ட போறோம்.
2: ஐயோ இது தப்புமா? வேண்டாம் வேண்டாம்,
5: இது புறம்போக்கு இடங்க, உங்க வேலைய பாருங்க. டேய் கண்ணா, அந்த ஜேசிபிய ஸ்டார்ட் பண்ண சொல்லு. இந்த மேய்ச்சல் நிலத்தை அப்படியே சுத்தமா பண்ணிடணும், புரியுதா?
3: சரிங்கம்மா சரிங்கம்மா. ஏன்பா உடனே வெட்டுங்க, சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க.
2: ஐயோ கடவுளே, எங்க இதயத்தை குத்தி ரணமாக்குறாங்களே, தர்மம் செத்து போயிடுச்சா?
6: பகவானே பாத்துக்கிட்டோம், நம்மளால இவங்களை என்னதான் செய்ய முடியும்? ஒண்ணுமே புரியலையே.
2: என்ன என்ன என்னமா என்னங்க பிரச்சனை?
6: நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்க ஐயா.
2: ஒரே சரியம்மா, நீங்க படிச்சவங்க, கோடி கணக்குல சொத்து வச்சிருக்கவங்க, நீங்களே இப்படி செய்யலாமா?
5: இத பாருங்க ராஜாராம், இது புறம்போக்கு இடம், சீக்கிரமா எங்க பேருக்கே பட்டா வந்துடும்.
2: அதனால ஒன்னு புரிஞ்சுக்கோங்கம்மா, நம்மோட முன்னோர்கள் கண்மாய்களை சங்கிலி தொடரா அமைச்சிருந்தாங்க. நீர்பிடிப்பு பகுதியில முதலாவது கண்மாய் இருக்கும், அது நிரம்பின உடனே உபரி நீர் கால்வாய் வழியா அடுத்த கண்மாய்க்கு பாயும். இது போக மழை நீரும் தேங்கி நிற்கும். இதனால கடமடை விவசாயிகளும் பருவத்தே பயிர் செய்ய முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு இந்த சங்கிலி தொடரோட கண்ணிகள்லாம் கான்கிரீட் கட்டடங்களா மாறி போயிருச்சு. அதனால மழை நீரை சேமிச்சு வைக்க போதுமான கண்மாய்கள் கிடையாது. இந்த நிலைமையில இந்த காடுகளையும் மேய்ச்சல் நிலத்தையும் தரமட்டமாக்கிட்டு ஏரி பகுதியில உங்க ஃபேக்டரியை கட்டணும்னு சொல்றீங்களே, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லம்மா.
5: இத பாருங்க ராஜாராம், இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது புறம்போக்கு இடம், நீங்களும் இதுல என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க.
2: தப்பு தப்பா சொல்லாதீங்க முருகேஸ்வரி அம்மா, இந்த நிலம் அரசாங்கத்துக்கு உரிமைப்பட்டது, நாங்க அரசாங்கம் மூலமா பாத்துக்கிறோம்.
5: ஓ அப்படியா, சரி சரி பாத்துக்குங்க, போங்க போங்க. நீங்க எவ்வளவு பாக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன்.
2: அதையும் பாத்துருவோம்.

0: எங்க போனார் ஆளையே காணோம். அகத்தியா, அப்பா எங்க இருக்காரு?
1: எனக்கு தெரியலம்மா, அவர் ரூம்ல தான் இருப்பாரு, போய் பாருங்க.
0: சரி பாக்கறேன் போ. அகத்தியா சீக்கிரம் ஓ.

0: அப்பா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா?
1: ஓ, இதோ உடனே வரப்பா.
0: அம்மா, இதோ டாக்டர் இப்ப வந்துருவாரு.
2: சரிடா, சீக்கிரம் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடா. வித்தியா,
0: இதோ கொண்டாரம்மா.
2: குடு குடு குடு,
0: இந்த கொஞ்சம் நல்ல தண்ணி.
2: கொஞ்சம் கொஞ்சமா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க ஒன்னா உட்காருங்க உட்காருங்க.
0: என்னப்பா ஆச்சு? என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர்.
3: ஓகே ஓகே, பயப்படாதீங்க சார். கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்க. நெஞ்சு சளி அதிகமா இருக்குது. சிகரெட் பிடிப்பீங்களா சார்?
4: அதிகமா பிடிக்க மாட்டேன் டாக்டர்.
3: தெரிஞ்சுக்கோங்க, சிகரெட் பிடிச்சா சிகரெட்டில் இருக்கிற நிக்கோட்டின் என்கிற ரசாயனம் மூளைக்கு போகும், ரத்த ஓட்டத்தை நிறுத்தி பக்கவாதத்தை உருவாக்க நிலையை கூட ஏற்படுத்திடும். அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கோங்க.
2: என்னென்னவோ சொல்றீங்களே, என்னாச்சு எங்க வீட்டுக்காரருக்கு டாக்டர்?
3: பயப்படாதீங்கம்மா, சாருக்கு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. பிபி பல்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு.
5: வணக்கம் மோகன்ராஜ்.
6: வணக்கம் அர்ச்சனா, வாங்க உட்காருங்க.
5: நான் உங்களை பார்க்க தான் போயிட்டு இருந்தேன், வாசல்ல உங்க காரை பார்த்தேன், அதான் வந்துட்டேன்.
6: ஓ, இஸ் இட்? அப்படியா, சொல்லுங்க என்ன விஷயம்.
5: ரொம்ப முக்கியமான விஷயம் தான் மோகன்ராஜ். அரசாங்க உத்தரவுப்படி அரவிந்தனோட டீம் நம்ம ஃபேக்டரியில ஆய்வு செய்ய வராங்களாம். எப்படியாவது அவங்களை தடுத்து நிறுத்தணும், அது உங்க பொறுப்பு.
6: ஓ, அப்படியா? அரவிந்தனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவரும் நீங்களும் நெருங்கி பழகிறீங்க. ஆய்வு செய்யறது அரசாங்க உத்தரவு, இதுல நான் எப்படி?
5: என்ன இப்படி சொல்றீங்க? இதுதான் நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளமா? இவ்வளவு நாள் நாம நட்பா பழகுனதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு?
6: தர்மத்துக்கும் நட்புக்கும் சம்பந்தம் இல்லையா அர்ச்சனா?
5: ஓ, ஓகே. இங்க சூழ்நிலை சரியில்லை, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன்.
6: எப்போ பேசினாலும் இது நடக்காது அர்ச்சனா.
5: ஓ, அப்படியா, நடக்காதா? ஓகே, நானே பாத்துக்கிறேன். இப்ப எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன்.
6: சக்திவேல் சார், உங்க உடல்நலம் பற்றி விசாரிக்காம தன்னோட நோக்கத்துல மட்டும் குறியா இருக்கிறாங்க அர்ச்சனா. இன்னுமா உங்களுக்கு புரியல?
2: ரொம்ப வேதனையா இருக்கு டாக்டர்.
7: மேடம்
5: சொல்லுங்க. கண்ணன்,
7: நம்ம தொழிற்சாலை பற்றிய ஆய்வறிக்கைய அரவிந்தன் சார் எப்படி எழுதியிருக்காரோ, எனக்கு பயமா இருக்குது.
5: ஏன் அப்படி சொல்றீங்க?
7: அவர் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அதர்மத்தை எதிர்க்க கூடியவர். அச்சே,
5: ஓகே, இத இங்க பேச வேண்டாம், வாங்க கேபின்ல உட்கார்ந்து பேசலாம்.
7: சரிங்க மேடம்,
5: உட்காருங்க. கண்ணன், கண்ணன் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, காதலுக்கும் மங்கையின் அன்புக்கும் மயங்காத ஆண்களே கிடையாது. அரவிந்தனும் இதுக்கு உட்பட்டவர் தான். நீங்க வேணா பாருங்க, ஆய்வறிக்கைய நமக்கு சாதகமா தான் அரவிந்தன் எழுதியிருப்பாரு.
7: அப்படியே சொல்றீங்க மேடம்?
5: அப்படியேதான். எனக்கும் அவருக்கும் உள்ள காதலின் உறுதியும் உண்மையும் அப்படித்தான் கண்ணன்.
7: மேடம், அங்க பாருங்க, அரவிந்தன் சாரே வந்துட்டாரு. இப்போ நான் இந்த கேபின்ல இருக்கிறது நல்லதில்ல, அவரு கிளம்புறது வரைக்கும் நான் வெளியே போய் வெயிட் பண்றேன் மேடம்.
5: ஓகே கண்ணன், அதுவும் நல்லதுதான்.
0: வணக்கம் மேடம்.
5: வாங்க அரவிந்தன், உட்காருங்க.
0: தேங்க்யூ மேடம்.
5: என்ன இது, வழக்கத்துக்கு மாறா மேடம்னு கூப்பிடுறீங்க?
0: நான் ஒரு நண்பரா வரல, அரசாங்க அதிகாரியா வந்திருக்கேன்.
5: இருக்கட்டுமே, அதுக்காக நம்மோட காதல் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன அரவிந்தன், மௌனமா இருக்கீங்க?
0: மேடம், முதல்ல உங்க கெமிக்கல் ஃபேக்டரி பத்தின ஆய்வறிக்கைய படிச்சு பாருங்க.
5: கொடுங்க. அரவிந்தன், என்னது, அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் இப்படி குற்றவாளி கூண்டுல ஏத்திட்டீங்களே.
0: அர்ச்சனா மேடம், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், முதல்ல நான் சொல்றத கேளுங்க, அப்புறம் பேசுங்க.
5: சரி, சொல்லுங்க, கேக்குறேன்.
0: அதாவது நுண்மையாக இருக்கக்கூடிய தூசி துகள்கள் நம்மோட நுரையீரல் வரைக்கும் ஊடுருவ கூடியவை. இது மட்டும் இல்ல, புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய கன உலோக துகள்கள் போன்ற நச்சு பொருட்களையும் நுரையீரலுக்குள்ள இந்த தூசி துகள் கொண்டு செல்லுது. இந்த நச்சு பொருட்களால ஆஸ்துமா, நுரையீரல் புற்றுநோய், மாரடைப்பு போன்ற ஆபத்தான விளைவுகள் ஏற்பட சாத்தியம் இருக்கு.
5: சரிங்க, இதுக்கும் என்னோட ஃபேக்டரிக்கும் என்ன
0: சம்பந்தமா? சொல்றத கேளுங்க. அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளை தாண்டி அதிகபட்ச பொருட்களை உங்க ஃபேக்டரி தயாரிக்குது. உங்க ஃபேக்டரியில இருந்து வெளிவரக்கூடிய நுண் புகையில மாங்கனீஸ், காரியம், ஆர்சனிக் போன்ற கன உலோகங்களின் நுண் துகள்கள் ஏராளமா கலந்திருக்கு அப்படிங்கிற உண்மைய உங்க ஃபேக்டரிய ஆய்வு செய்யறப்ப நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் குறிப்பா லெட் பார்ட்டிகல்ஸ்னால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ரொம்ப அதிகம். அவங்களுடைய அறிவு திறன், கற்றல் திறன், நினைவு திறன், குணாதிசயம்னு எல்லாமே பாதிக்கப்படும்.
5: முடிவா என்னதான் சொல்ல வரீங்க?
0: மக்களுக்காக தான் தொழில் வளர்ச்சி. மக்களோட வாழ்வாதாரங்களையும் பறிச்சுட்டா யாருக்காக தொழில் வளர்ச்சி? ஒரு மனுஷன் உணவில்லாம சில நாட்கள் வாழலாம், நீர் இல்லாம கூட சில மணி நேரங்கள் வாழ முடியும், ஆனா சுத்தமான காத்து இல்லாம சில வினாடிகளுக்கு மேல உயிர் வாழவே முடியாது. அதனால இந்த ஆய்வறிக்கையை பத்தி நீங்க மேற்கொண்டு எது சொல்றதுனாலும் நீதிமன்றத்துல தான் பேசணும். சரிங்க மேடம், நான் வரேன்.
5: அரவிந்தன், அரவிந்தன்,
6: ஹாய். ஹலோ ராஜாராம், வாங்க வாங்க. கேபினில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா?
8: இல்லை மோகன்ராஜ், வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆச்சுது. நம்ம ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுக்கு இங்கே அர்ச்சனா வர்றதா சொன்னாங்க மோகன்ராஜ், ஆனால் என்ன காரணம்னு தெரியல.
6: எனக்கு தெரியலையே, ஆனால் அர்ச்சனா ரொம்ப அப்செட் ஆகியிருக்கிறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது.
8: ஓ,
6: இதில் வேற அரவிந்த் அர்ச்சனாவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக அரவிந்த்கிட்ட நான் சிபாரிசு பண்ணணுமா? என்ன ஒரு தர்ம சங்கடமான நிலைமை பாருங்க.
8: வாங்க அர்ச்சனா.
5: வணக்கம். என்ன மோகன்ராஜ், நீங்க எப்படி திடீர்னு பேஷண்ட்டுகளை பார்க்க போயிடுவீங்களா, இல்ல ஒரு 10 நிமிஷம் எங்க கூட பேசிட்டு இருப்பீங்களா?
6: இல்ல அர்ச்சனா, நம்ம சந்திப்பு காரணமா நான் எனக்கு பதிலா இன்னொரு டாக்டர் ஏற்பாடு பண்ணிட்டேன்.
5: அப்படியா, சரி நான் விஷயத்துக்கு வரேன். அரவிந்தன் டீம் அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரிய குற்றவாளி கூண்டுல ஏத்திட்டாங்களே, அது தெரியுமா உங்களுக்கு?
6: தெரியும் அர்ச்சனா. அரசு விஞ்ஞானியாக நேர்மையாக செயல்படுறப்போ சில நேரம் சூழ்நிலையால தான் வேலை பார்க்கும் வாய்ப்பு இழக்கும் நிலை வந்தாலும் கூட மக்களுடைய உடல் மன ஆரோக்கிய வாழ்வுக்கு தான் பாடுபடுவேன் என்றும், தர்மத்துக்கு புறம்பான இயற்கைக்கு எதிரான மனித செயல்பாடுகளை எப்போதும் எதிர்ப்பேன் என்று தீர்க்கமாக சொல்லிட்டாரு அரவிந்தன்.
8: அர்ச்சனா, என்னோட மனசுக்கு தோன்றதையும் நான் சொல்லலாமா?
5: சொல்லுங்க ராஜாராம், அதுக்காக தானே சந்திச்சிருக்கோம்.
8: இயற்கை கோடிக்கணக்கான உயிரினங்களை படைச்சிருக்கு, ஆனா அது எதுவுமே இயற்கையை பாதிக்கல. இயற்கையோட போட்டி போடவும் இல்லை, இயற்கையோட போக்கிலேயே வாழ்ந்து வருது. ஆனா இந்த மனுஷன் மட்டும்தான் இயற்கையோட மோதி, இயற்கையோட இயல்பை மாத்தி பேராசையால இயற்கைய ஆபத்தானதா மாத்துறான். இந்த காலநிலை மாற்றத்துக்கு உங்களோட அர்ச்சனா கெமிக்கல்ஸ் மாதிரி பல ஃபேக்டரியும் காரணமாயிருச்சு. மனித தேவைகளையும் தாண்டி தேவையற்ற ரசாயனங்களை உங்க தொழிற்சாலை தயாரிக்கிறதா அரசாங்கம் நினைக்குது. அர்ச்சனா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மனித குலத்தின் தேவைகள் அனைத்தையும் இயற்கை தாய் நிறைவு செய்வா, ஆனா பேராசைய ஒருபோதும் நிறைவு செய்ய மாட்டா அப்படிங்கிற காந்தியடிகளோட சிந்தனைய நாம எல்லாரும் எண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இது.
5: அதெல்லாம் சரிதான், ஆனா இப்போ என்னோட காதலுக்கு அரவிந்தன் தீர்க்கமான பதில் சொல்லலையே, இது என்னோட நரம்பு மண்டலத்தை பாதிக்காதா? இந்த உணர்வுக்கும் அபார சக்தி உண்டுதானே?
6: உண்மைதான் அர்ச்சனா, ஆனா அரவிந்தனோட மக்கள் நல கொள்கைக்கு நீங்களும் கட்டுப்பட்டு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா அரவிந்தன் உங்களை கல்யாணம் செய்ய வாய்ப்பு இருக்கு.
5: அரவிந்தன் மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன்.
8: அர்ச்சனா கெமிக்கல்ஸ் தொழிற்சாலையில் 27 ஊழியர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி.
5: கடவுளே, இது என்ன சோதனை?
9: என்ன பண்றீங்க?
2: உங்க அப்பாவுக்கு ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன்ப்பா.
9: அம்மா, ராஜாராம் சாரோட கம்பெனில நான் வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா.
2: உனக்கு வேலை பிடிச்சிருந்தா சரிதான்ப்பா.
9: ராஜாராம் சார் இப்ப நம்ம வீட்டுக்கு வரதா சொல்லிருக்காரு.
2: வரட்டும்ப்பா, அவர் வர்றது நமக்கும் பெருமை தானே.
10: அகத்தியா.
9: அப்பா சொல்லுங்கப்பா.
10: இந்த அரவிந்தன், மோகன்ராஜ், ராஜாராம், அர்ச்சனா, இப்படி 4 பேருமே ஒரு வீட்டுக்கு 4 தூண் மாதிரி நட்பா இருக்கிறாங்க. ஆனா இந்த அரவிந்தன் சார் மட்டும் ஃபேக்டரிக்கு எதிராக ஆய்வறிக்கை கொடுத்ததான்ப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.

0: அப்ப தர்மத்தோட பாதையில போறவங்க அப்படித்தான் செய்வாங்க. சரி, அந்த ரிப்போர்ட்ட நீங்க தப்புன்னு சொல்றீங்களா?
1: நான் அப்படி சொல்லலப்பா.
0: அப்படின்னா முதல்ல உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க, எல்லாம் தானா நடக்கும்.
1: சரி சரி.
2: சக்திவேல் சார், இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு?
1: இப்போ நல்லா இருக்கு சார்.
2: நல்லது. அகத்தியா
0: சார்,
2: பல லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு பாலைவனமாகிற அபாயத்தில் இருக்கிறதாவும், மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 40-50 டன் அளவுக்கு மண் வளத்தை இழந்துகிட்டே வர்றதாவும் ஆராய்ச்சியில சொல்றாங்க.
0: அப்ப இதுக்கு மாத்து வழி என்ன சார்?
2: பூவஸ்திரா அப்படிங்கிற ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வாய்க்கால், குளம், குட்டை, சரிவான நிலங்கள், சாலையோரங்கள்ல மண் அரிப்பை தடுக்குமா. இந்த நோக்கத்துல புதுசா தயாரிக்கப்பட்ட தென்னை நார் துணியை தான் இந்த பூவஸ்திரா.
0: ஓ, அப்படியா?
2: பூமியோட ஈரப்பதத்தை காப்பாத்துறதோட தான் இடைவெளியில முளைக்கிற செடிகளுக்கும் வேருக்கும் பலம் சேர்க்குமா இந்த பூவஸ்திரா. சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பில்லாத ஒரு பொருள்.
0: ரொம்ப நல்ல பொருள் தான் சார். இன்னொரு செய்தி
2: சொல்லுப்பா.
0: நச்சு கழிவுகளால நிலத்துல ஏற்படுற உப்பு தன்மையை உறிஞ்செடுத்து அந்த நிலத்தை விவசாயத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தக்கூடிய ஓர்ப்புடுங்கிற தாவரத்தை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இனம் கண்டிருக்கு.
2: இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான்ப்பா.
0: இந்த தாவரத்துக்கு வங்கராசி கீரைன்னு ஒரு பேர் இருக்கு.
2: ஓ, நல்ல விஷயம்தான்.
3: ராஜாராம் சார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இந்தாங்க காபி குடிங்க.
2: நல்லதுமா. சக்திவேல் சார், 100,000 மரக்கன்றுகள் நடுறதுக்கு அரசாங்கத்தில் அனுமதி வாங்கியிருக்கேன். கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக வேலை இருக்கும். அது வரைக்கும் அகத்தியன் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிடுவான்.
1: என்ன சொல்கிறீங்க?
2: நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன்.
1: ராஜாராம் சார், எங்களை போல அகத்தியனை நீங்களும் நல்லா பார்த்துக்கீங்களே சார். அப்புறம் நாங்கள் எதுக்கு கவலைப்படணும் சார்?
2: ரொம்ப நல்லது சார்.
1: சார், அப்புறம் இந்த அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியை சீல் வைக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது?
2: சீல் வைக்க வர்ற காலகட்டத்தில் தான் 27 ஊழியர்கள் மூச்சு திணறல் காரணமாக பாதிக்கப்பட்டாங்க. இப்போ சீல் வைக்க போறதா அரசு தரப்புல அரவிந்தன் சார் சொல்லியிருக்காங்க.
1: சார், என்ன சொல்றீங்க? 1,300 ஊழியர்களோட குடும்பம் வறுமையில கஷ்டப்படுமே சார். அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார்.
2: சார் சார் சார், முதல்ல நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம உங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயற்கையோட விதிப்படி அதது நடந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? உடம்ப பாத்துங்க, நான் வரேன்.
1: சரிங்க சார், நல்லது, போயிட்டு வாங்க.
4: சக்திவேல் சார், அர்ச்சனா மேடம் இருக்காங்களா?
1: ரூம்ல இருக்காங்க சார், வாங்க.
2: மேடம் எப்படி இருக்காங்க?
1: கடுமையான மன உளைச்சல தான் சார் இருக்காங்க.
2: சரி, வந்து பாக்குறோம்.
5: கடவுளே கடவுளே, என்ன பல கோடிக்கு அதிபதியாக்கி வச்சுட்டு இப்படி எல்லாம் சோதனைகளை கொடுத்து என்ன புலம்ப வச்சிட்டியே. எதுலயுமே தோல்வியே பார்க்காத எனக்கு அடுக்கடுக்கா தோல்விகள். எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. தொழிற்சாலைக்கு எதிராக அரவிந்தன் ஆய்வறிக்கையை கொடுத்தது, அரவிந்தன் மேல நான் வச்சிருந்த காதலை அவர் புண்படுத்தினது, 27 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டது. இப்போ என்னோட தொழிற்சாலைய அரசாங்கம் சீல் வச்சது. இப்படி எத்தனை எத்தனை எத்தனை, என்னால தாங்க முடியலையே. இப்படி நான் தலைகுனிற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன செய்வேன் கடவுளே? எனக்கு ஒண்ணு புரியலையே, எனக்கு ஒண்ணு புரியலையே.
4: பாத்தீங்களா ராஜாராம், பாத்தீங்களா, அர்ச்சனா உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு புலம்புறாங்க.
2: வாழ்க்கையில எல்லா சோதனைகளையும் தாங்கக்கூடிய அபார மனபலத்தோட கடந்து போனா தான் உண்மையான சாதனைகளை படைக்க முடியுங்கிற சூட்சுமம் இந்த அர்ச்சனாவுக்கு புரியாம போயிருச்சு.
5: என்ன நடக்குது? என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என் நிம்மதியே போயிடுச்சு. தோல்வியே எனக்கு சந்திக்க சக்தியே இல்லாம போயிடுச்சு. தோல்வி தோல்வி தோல்வி.
4: அர்ச்சனா அர்ச்சனா, ஏன் கண்ணாடி தூக்கி எறிகிறீங்க?
2: என்னாச்சு என்னாச்சு அர்ச்சனா? ஏதோ உடஞ்ச மாதிரி பெரிய சத்தம் கேட்டது.
5: ஒண்ணு இல்ல, ஒரு கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து நொறுக்கிருச்சு. நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன்.
2: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா.
5: இந்த சக்திவேல் எங்க போனாரு? சக்திவேல் சக்திவேல் எங்க போனீங்க?
2: இதோ வந்துட்டமா, சொல்லுங்கம்மா.
5: இங்க பாருங்க, தொழிற்சாலையில நடக்கிறதா நான் இங்க இருந்தே சிசிடிவில பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க நேரடியா போய் சீக்கிரம் பாத்துட்டு வாங்க.
2: சரிங்கம்மா.
5: போங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க. எனக்கு
4: என்னோட
5: மனசுக்கு ஆறுதலா அரவிந்தனும் பேச மாட்டேங்கிறாரு.
4: பேசுவாரு, அரவிந்தனும் பேசுவாரு. அவர் தர்மத்துக்கும் அரசாங்க சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு நடந்துகிட்டாரே தவிர அவருக்கு உங்க மேல கோபமே கிடையாது. உங்ககிட்ட அவர் வச்சிருக்கிற அன்பும் குறைஞ்சே போகல. நீங்க தான் அவரை புரிஞ்சுக்கல. அவரோட தர்மமான கொள்கையை நம்புங்க அர்ச்சனா, நம்புங்க.
5: அப்படியா சொல்றீங்க?
4: அப்படித்தான். இப்ப நாங்க இருக்கும் இல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நாம நிதானமா பேசி நல்ல முடிவெடுக்கலாம்.
5: சரி, அப்படின்னா அப்போ நான் தான் அரவிந்தனை புரிஞ்சுக்கலையா?
2: அம்மா அம்மா, மூடி இருக்கிற நம்ம ஃபேக்டரிக்கு முன்னால நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. யூனியன் தலைவர் கூட மைக்ல பேசிட்டு இருக்காருமா.
5: பாத்தீங்களா பாத்தீங்களா, மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு.
2: அர்ச்சனா, எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது, தைரியமா இருங்க. ஒர்க்கர்ஸ் கிட்ட பகிரங்கமா பக்குவமா பேசுங்க. நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, வாங்க நம்ம போய் பேசலாம்.
5: நீங்க நீங்க ரெண்டு பேரும் கூட இருப்பீங்கல்ல?
2: கண்டிப்பா,
4: நிச்சயம் நிச்சயம் நிச்சயமா இருப்போம். அர்ச்சனா
2: வாங்க போலாம்,
4: வாங்க.
6: அமைதி அமைதி தோழர்களே, அமைதி காக்கவும். நண்பர்களே, அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் வேலை செய்கிற 1300 ஊழியர்களோட வாழ்வாதாரத்துக்கு தீர்க்கமான ஒரு முடிவு தெரியாம நாம எல்லாரும் உண்ணாவிரதத்தை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற உறுதியோட போராடணும். இதுக்கு நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அது மட்டுமல்ல, நமது தொழிற்சாலையில் மூச்சு திணறல் காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 27 ஊழியர்களுக்கும் மருத்துவ செலவு மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்பதும் நமது கோரிக்கைகளில் ஒன்றாகும். சரிதானா நண்பர்களே?
5: நண்பர்களே, தயவு செஞ்சு நான் சொல்றத பொறுமையா கவனமா கேளுங்க. எதிர்பாராத விதமா நமது தொழிற்சாலை சீல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த தொழிற்சாலை விரைவில் திறக்கப்படும். ஒருவேளை கால தாமதமாகும் பட்சத்துல உங்களுக்கு கட்டாயம் மாற்று வழி செஞ்சு தரப்படும்.
6: இவ்வளவும் நடந்த பிறகு உங்க மேல எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் மேடம்?
5: மோகன்ராஜ், ராஜாராம், என் சார்பா நீங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுக்கு உறுதிப்பாடு கொடுக்கணும். பிளீஸ் பிளீஸ்.
2: பேசுறோம் பேசுறோம், தைரியமா இருங்க அர்ச்சனா, நாங்க பேசுறோம்.
4: நண்பர்களே, மேடம் சொன்ன வாக்குறுதிக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம், நம்பிக்கையோட இருங்க.
2: அன்பு தோழர்களே, மேடம் சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றி தருவோம். அதனால உடனே நீங்க போராட்டத்தை கைவிடுங்க.
6: நல்லதுங்க ஐயா, உங்க ரெண்டு பேர் மேல நம்பிக்கை வச்சுதான் தற்காலிகமா உடனே நாங்க போராட்டத்தை கைவிடுறோம். அதனால இப்ப நாம எல்லாரும் கலைஞ்சு போகலாம்.
2: என்னப்பா இது, யூனியன் தலைவர் கலைஞ்சு போகலாம்?
5: நம்மோட உண்மையான நட்புக்கு அடையாளமா நீங்க ரெண்டு பேரும் உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி.
2: நட்புக்கெல்லாம் நன்றி சொல்லாதீங்க அர்ச்சனா.
4: வாங்க அர்ச்சனா, வாங்க போலாம்.
5: ஒரு நிமிஷம், வீட்டுல இருந்து போன்
2: எடுத்து பேசுங்க, என்னன்னு கேளுங்க.
5: ஹலோ, என்ன அப்படியா?
4: என்னாச்சு அர்ச்சனா?
2: என்னாச்சு
5: அம்மா? மூச்சு விட கஷ்டப்படுறாங்களா? ஐயோ கடவுளே, தொடர்ச்சியா எனக்கு சோதனை வந்துகிட்டே இருக்கேன்.
2: சரி, உடனே கிளம்பலாம். மோகன்ராஜ் பாத்துக்குவாரு, நீங்க கவலைப்படாதீங்க அர்ச்சனா, தைரியமா இருங்க. வாங்க சார் போலாம், வாங்க.
4: வாங்க. நீங்க பயப்படுற அளவுக்கு அம்மாவுக்கு எதுவும் இல்லை.
5: மூச்சு விட கஷ்டப்படுறாங்களே.
4: அது இப்ப சரியாயிடும், சரியாயிடும்.
5: சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ்.
4: ராஜாராம், அந்த பேக்ல பிரவுன் கலர்ல ஒரு மருந்து பாட்டில் இருக்குது, அதை எடுத்துக் கொடுங்க சீக்கிரம்.
2: கமான்.
5: கடவுளே, நான் நிறைய பாவம் செஞ்சிட்ட போல இருக்கேன்.
2: ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
5: அம்மா இப்படி கஷ்டப்படுறது இப்பதாங்க நான் முத தடவையா பாக்குறேன். தாங்க முடியல. எங்க அம்மா எனக்கு குல தெய்வம் மாதிரி.
2: அர்ச்சனா, வாழ்க்கையில சில நேரங்கள்ல குறிப்பிட்ட சம்பவங்கள் நம்மளை தாக்குறப்பா தான் நமக்கு சில புரிதல்கள் ஏற்படும்.
4: அம்மா, அம்மா, இப்போ மூச்சை கொஞ்சம் இழுத்து விடுங்கம்மா, கொஞ்சம் அப்படி அப்படிதான் கொஞ்சம்.
5: அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு?
4: பரவாயில்ல அர்ச்சனா, பரவாயில்ல. அம்மா தேறிட்டாங்க. ஆனா அம்மாவுக்கு நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, தொற்று இருக்கு. டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்.
5: என்ன நுரையீரல்ல தொற்றா? என்ன சொல்றீங்க?
4: பயப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் சிகிச்சை மூலமா கண்டிப்பா குணமாக்கிடலாம். பயப்படாதீங்க.
5: உண்மையிலேயே நான் பொது விஷயத்துல நிறைய பாவம் பண்ணிட்டேன். என் உள் மனசு சொல்லுது. அம்மா,
7: அம்மா டாக்டர், அர்ச்சனா சொல்றது உண்மைதாங்க. காரணம் நானும் சேர்ந்து பாவம் பண்ணிட்டோமோன்னு தோணுதுங்க.
2: என்னங்க இது, அம்மாவும் மகளும் சேர்ந்து பாவம் மூட்டை சுமக்கிற மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வயசாயிருச்சு. வயசான உடம்பு சரியில்லாம போறது சகஜம் தானே.
7: டாக்டர், டாக்டர், உங்ககிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது.
4: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, தீர்த்து வச்சிடலாம்.
7: அது வந்து வந்து கோடிக்கணக்கான என்னோட
5: அம்மா, நீங்க இப்போ ரொம்ப பேசக்கூடாதுமா, கொஞ்சம் அமைதியா இருங்க.
7: அடி போடி, அத டாக்டர் தாண்டி சொல்லணும்.
4: கோடிக்கணக்கான
7: என் சொத்துக்களுக்கு ஒரே வாரிசு அர்ச்சனா தான். கொஞ்ச நாளாவே அவ மனசு ரீதியா கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கா. ராத்திரில தூங்குறது இல்ல, எப்ப பார்த்தாலும் செல்லும் கையுமா இருக்கா. அவளுக்கு ஒரு வழி சொல்லுங்க டாக்டர், வழி சொல்லுங்க.
4: நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அதிக நேரம் செல்போனை பயன்படுத்துறப்போ டெக்ஸ்டோஃபிரீனியா என்கிற பிரச்சனை ஏற்படும். இது காரணமாக மெலட்டோனின் ஒரு ரசாயன பொருள் இருக்கு, அது அளவு குறைஞ்சு தூக்கம் இல்லாமலும் மனதில் பதிய வேண்டிய விஷயங்கள் பதியாமலும் நீர்த்து போகும் சான்ஸ் இருக்கு. ஒன்றும் அதை சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம்.
7: என்னங்க டாக்டர் இப்படி பயமுறுத்துறீங்க?
4: பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க.
7: டாக்டர், பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தானே இருக்குது. மனசு சரியா இருந்தா தானே பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியும். கடவுளே.
4: அம்மா, அம்மா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. கடவுளே, நீங்க பேசுறது போதும், நீங்க பேசுறது போதும், இனிமேல் பேச வேண்டாம். உங்களுக்கு இப்போ உடலுக்கும் மனசுக்கும் ஓய்வு முக்கியம். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க.
7: இருக்க முடியும்,
5: இருக்க
4: முடியும். அம்மா, அம்மா, இங்க பாருங்க, இங்க அம்மா, இங்க அம்மா சொல்றத கேளுங்க. நீங்க அமைதியா இருங்க, எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. நாங்க சொல்றதெல்லாம் அர்ச்சனா புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போதுங்க, சரியா? இப்போ நாங்க கிளம்புறோம்.
8: ரொம்ப நன்றிங்கய்யா. சார், காஃபி கொண்டு வந்திருக்கேன், ரெண்டு பேரும் குடிச்சிட்டு கிளம்பலாமே.
4: பரவாயில்ல சார், ஆனா நீங்க ஒரு உதவி செய்யணும். அதாவது நாளைக்கு அர்ச்சனா மேடம் ராஜாராம் சாரோட மலைப்பிரதேச குடிசைக்கு வந்துருவாங்க. நீங்க அம்மாவை வீட்டில் இருந்தபடி கவனிச்சுக்கணும்.
7: என்ன
9: அற்புதமான அழகு மிகுந்த இந்த இயற்கை சூழல் மனசுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்குது. என்ன உலகம் இது! மனித பேராசையும் செயற்கையின் மீது உள்ள மோகமும் சேர்ந்து இது மாதிரி ஒரு இயற்கை காட்சியை அனுபவிக்க விடாம தடை போடுது. அர்ச்சனாவுடைய நிலைமைக்கும் இதுதான் காரணம். அப்பாப்பாப்பா, என்ன வசந்தமான காற்று வீசுது! மரங்களும் மேகங்களும் காதலிக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீசக்கூடிய காற்று மனசுக்கு புத்துணர்ச்சியையும் படைப்பாற்றல் ஆர்வத்தையும் அல்லவா அள்ளி கொடுக்குது. அடாடாடாடாடா, மனிதன் மட்டும் இந்த அழகை உணர்ந்து திருந்தினா உடல் மன ஆரோக்கியத்தோடு நிம்மதியா வாழ முடியுமே. இல்லைனா
2: அரவிந்தன்,
9: அடட, எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க, மனசு விட்டு நிறைய பேசணும்.
10: ஓ ஃபேன்டாஸ்டிக் ஃபேன்டாஸ்டிக், எவ்வளவு அழகா இருக்கு இந்த இயற்கை! ஓ லவ்லி லவ்லி. ஓ
9: இருக்காத பின்ன மோகன்ராஜ், அர்ச்சனாவே வந்திருக்காங்களே.
5: அரவிந்தன், நாம ரெண்டு பேரும் பேசி எத்தனை நாள் ஆயிடுச்சு, அதனால ஏற்பட்ட என்னோட மன உளைச்சல் இன்னும் எனக்கு தீரலைன்னா பார்த்துக்கோங்களேன்.
4: அதை சரிப்படுத்தத்தானே இந்த இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். அரவிந்தன் என்கிற அற்புத மூலியை பார்த்த பிறகுமா உங்க மன உளைச்சல் குணமாகல?
9: சரி சரி வாங்க, நம்ம நாலு பேரும் மனம் விட்டு பேசி நம்மோட நட்பை பலப்படுத்தி மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதையெல்லாம் பேசி தீர்மானம் போட்டே ஆகணும். அதுவும் இயற்கை அன்னையின் சாட்சியோட.
2: சரியா சொன்னீங்க அரவிந்தன்.
5: பல சந்தர்ப்பங்கள்ல என்னோட அவசர புத்தியால தப்பு தப்பா சில விஷயம் செஞ்சுட்டேன், இப்போ அதோட பலனை நான் அனுபவிக்கிறேன். நீங்க மூணு பேரும் என்ன
9: மன்னிச்சிடுங்க. என்ன இது, குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இங்க வந்து அழக்கூடாது. அழுதா அது இயற்கை அழகுக்கு விரோதமான செயல்.
2: இயற்கைய மன தூய்மையோட நாம அணுகும் போது இயற்கையோட பேசுறதுக்கான திறமையும் நமக்கு கிடைக்கும். இந்த உளவியல் சார்ந்த உரையாடல்ங்கிறது நம்மோட உள்மன ஆன்மீக வளர்ச்சிக்கும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் உதவியா இருக்கும்.
9: வெல் சார், ரொம்ப சரியா சொன்னீங்க ராஜாராம். அப்புறம் இந்த மலைப்பிரதேச குடிச
2: அது இயற்கையோட வாழக்கூடிய என் சொந்த அனுபவத்துல ஒரு அடையாள சின்னம் தான் இது.
9: பிரமாதம், மனித குலத்தின் உடல் மன ஆரோக்கியத்தை தான் நான் முதல்ல காதலிக்கிறேன். அப்படி இருந்தாலே மனித காதல் தானே வெற்றி உடையதாகவும் அர்த்தம் உடையதாகவும் மாறும்.
5: மனித குலத்துக்கும் இயற்கைக்கும் நாம செய்யற நன்மையான செயல்ல தான் நம்மோட அன்பின் வெளிப்பாடு இருக்குது. ஆனா பல பேர் அப்படி நினைக்கிறது இல்ல. நாம அவங்கள போல வாழ்ந்தா இந்த உலகத்துல வாழ்றதுலயே அர்த்தம் இல்லைங்கறத இப்ப நான் உணர்ந்துட்டேன்.
10: அருமையா சொன்னீங்க அர்ச்சனா, அருமையா சொன்னீங்க.
5: அரவிந்தன், இது வரைக்கும் எனக்கு நடந்த சம்பவங்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமே?
9: ஆமா தெரியும்.
5: என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையே?
9: கோபமா? எனக்கு என்ன கோபம் அர்ச்சனா உங்க மேல? கோபம் ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் நானே மாத்திடுவேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, மேஜிக் நிபுணரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப தப்பா போச்சுன்னு மனைவி சொன்னாங்களாம். ஏமா இப்படி சொல்றேன்னு கணவன் கேட்டதுக்கு மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் கோபத்துல சப்பாத்தி கட்டைய என் புருஷ மேல தூக்கி வீசுறப்ப கூட அத மயிலிறக மாத்தி போட்டுறாருன்னு சொன்னாங்களாம்.
5: அரவிந்த், அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியோட வழக்கு கோர்ட்ல தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு.
9: ஆமா அர்ச்சனா, தீர்ப்பு எப்ப வரும்னு சொல்ல முடியாது, ஆனா கூடிய சீக்கிரம் தீர்ப்பு வந்துடும். ஏன் அர்ச்சனா அத பத்தியே நினைச்சு கவலைப்படுறீங்களா?
5: அப்படி இல்ல, இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம கெமிக்கல்ஸ் ஃபேக்டரிக்கு மாத்து வழி ஏதாவது இருக்குதானே, நம்ம நாலு பேர் கொஞ்சம் யோசிக்கலாமா?
9: ஏ இப்ப என்ன, அரசாங்க பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஃபேக்டரிய நடத்த சொல்வாங்க, வேற என்ன?
5: அது இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா,
9: தயங்காம சொல்லுங்க அர்ச்சனா.
5: எனக்கு ஒரு யோசனை தோணுது. இனிமே அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியை நடத்துறதுக்கு நான் விரும்பல.
9: என்ன அர்ச்சனா சொல்றீங்க, விரும்பலையா? அப்புறம்
5: சுற்றுச்சூழல் மாசுபடுறதுக்கு எதிரா, பூமி வெப்பம் அடையறதுக்கு எதிரா, இயற்கையான ரீதியில தொழிற்சாலையை மாத்தி அமைக்க விரும்புறேன்.
9: அப்படின்னா

0: குறைஞ்சபட்சம் 2 மாசமாவது 1300 ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் ஃபேக்டரிக்கான மாற்று வழியை உருவாக்க முடியும்.
1: சரியா சொன்னீங்க அரவிந்த்.
2: ஆனா மாற்று வழி என்ன பண்ணலாம்?
3: ராஜாராம், இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு நிறைய மூலிகைகள் ஏற்றுமதி ஆகுது. அதனால மூலிகை பண்ணையையும் மூலிகை மருந்து தயாரிக்கும் ஃபேக்டரியையும் பிரம்மாண்டமான முறையில் உருவாக்குவோம்.
1: குட் ஐடியா. தலைப்புச் செய்திகள். அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழக்கு தொடர்பான தீர்ப்பில் அதன் உரிமையாளர் அர்ச்சனா அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட தொகையை அபராதமாக செலுத்த வேண்டும் என்றும், மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தொழிற்சாலையை இயக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
4: அமைதி, அமைதி, அமைதி. தொழிலாளர் தோழர்களே, நீதிமன்ற தீர்ப்பையும் டிவியிலே பார்த்து நாம் தெரிந்து கொண்டோம். மேற்கொண்டு அர்ச்சனா கெமிக்கல்ஸ் நிர்வாகம் நமது கோரிக்கைகளை நிறைவேற்றாத காரணத்தால் நாம் நமது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர வேண்டிய நிலையில் இருக்கிறோம். தொழிற்சாலையை அரசாங்க பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு இயக்கலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த போதிலும் நிர்வாக தரப்பில் நமக்கு எந்தவித தகவலும் தரப்படவில்லை. எனவே நாம் எல்லோரும் நண்பர்களே, மேடம் வராங்க, கொஞ்சம் அமைதி காப்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
0: தொழிலாளர் நண்பர்களே, உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். அதே வேளையில் ரசாயன தயாரிப்பு பொருட்கள் மூலம் மக்களுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாத வகையில் தொழிற்சாலையை இயக்க வேண்டும் என்றுதான் நீதிமன்றம் கூறியுள்ளது. அதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்றால் மாற்று வழியை நாம் தான் உருவாக்கியாக வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: அன்பு தோழர்களே, சுற்றுச்சூழல் கெடுதலுக்கும் பூமி வெப்பமடையும் நிலைக்கும் நாம் இடம் கொடுக்காமல் நமது அன்றாட வாழ்க்கையை கட்டமைப்பு செய்தால்தான் அனைவரும் உடல் மன ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் என்பதை உணர்ந்தாக வேண்டிய கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம்.
5: காம்ரேட்ஸ், எத்தனை லட்சம் கோடி பணம் இருப்பினும் கூட ஆரோக்கியமான சூழலில் நம்மால் வாழ முடியவில்லை என்றால் நமது உடலும் மனமும் ஆரோக்கியம் கெட்டு உயிர் வாழ முடியாத நிலை உருவாகும் என்பதையும் நாம் உணர வேண்டும்.
6: நண்பர்களே, இதுவரை எனது உயிர் நண்பர்களாகிய இவர்கள் 3 பேரும் பேசிய உண்மைகளின் தொடர்ச்சியாக அர்ச்சனா கெமிக்கல்ஸ் தொழிற்சாலையின் உரிமையாளர் என்ற முறையிலும் 1300 மிக சிறப்பான ஊழியர்களில் நானும் ஒருத்தி என்ற அக்கறையிலும் தீர்க்கமான ஒரு உண்மையை கூற விரும்புகிறேன்.
4: மேடம் நல்ல முடிவை சொல்ல வர்றாங்களா பாப்போம்.
6: இன்று முதல் இந்த தொழிற்சாலை இயங்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
4: என்ன மேடம் இப்படி பேசிட்டீங்க? ஒரே குழப்பமா இருக்கு.
6: பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. பொதுமக்கள் நன்மையை கருதியும் இயற்கையின் பால் கொண்டுள்ள அன்பின் காரணமாகவும் பிரம்மாண்டமான மூலிகை பண்ணையும் அதி பிரம்மாண்டமான மருந்து தயாரிப்பு நிலையமும் தொடங்க போவதாக உங்களுக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன்.
4: அப்படின்னா நாங்க 1300 ஊழியர்களும் பொழப்புக்கு என்ன பண்றது மேடம்?
6: கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். தொடர்ந்து உங்களுக்கு 2 மாதம் ஊதியமும் வழங்கி அனைவருக்கும் மாற்று பயிற்சி கொடுக்கப்பட்டு விரைவில் மூலிகை பண்ணையிலும் மருந்து தயாரிப்பு நிலையத்திலும் நிரந்தர வேலை உங்களுக்கு தரப்படும். பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நமது ஊழியர்கள் 27 பேருக்கும் தகுந்த நிவாரணம் வழங்கப்படும்.
4: இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ரொம்ப மகிழ்ச்சி மேடம், ரொம்ப மகிழ்ச்சி.
6: எனவே உடனே இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள். மிக விரைவில் உங்களுக்கு நல்லது நடக்கும்.
7: அரவிந்தன்,
6: ராஜாராம், மோகன்ராஜ், 3 பேரும் வாங்க. நாம இந்த முடிவை போய் அம்மாட்ட சொல்லுவோம்.
0: வாங்க போலாம்.
1: போலாம்.
6: அம்மா, இந்த முடிவு உங்களுக்கு சம்மதம் தானே?
8: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நண்புக்கு உயிர் மூச்சு கொடுத்து அர்ச்சனாவை காப்பாத்தி அற்புதமான தீர்மானம் எடுத்துட்டீங்க. உங்கள் 4 பேரோட உண்மையான நட்புக்கு கலங்க ஏற்படாம காப்பாத்தி என்னோட மகளையும் உணர செய்து உண்மையான நட்பு

0: எதுங்கிறதையும் எதை உள்ளடங்கியதா இருக்கணுங்கிறதையும் அர்ச்சனாவுக்கு உணர்த்திட்டீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்.
1: அம்மா,
0: இயற்கையிடம் தண்டனை அனுபவிச்சு நோய் வாய்ப்பட்டு இருக்கேன்.
2: நீங்க மன வருத்தப்படக்கூடாது. உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நுரையீரல் தொற்று இன்ஃபெக்ஷனுக்கு மாத்திரை மருந்தாலும் குணப்படுத்திடலாம். இட் பி ஓகே.
0: நீங்க மூணு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
2: அம்மா,
3: என்னம்மா இது மன்னிப்புன்னா பெரிய வார்த்தை பேசுறீங்க. உங்களை மன்னிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வயசும் இல்ல, தகுதியும் இல்ல. இயற்கைய பகச்சுக்கிற போது எல்லாமே எதிராகி போயிடும். இயற்கையை எதிர்த்து செயல்பட்டால் பூமியே நச்சாயிடும். ஏன் வானமும் கூட நச்சாயிடும். அந்த நச்சு நம்ம வாழ்க்கையே வாழ முடியாததா ஆக்கிடும். அளவுக்கு மீறி நச்சானால் அவற்றை சுத்திகரிக்கவே முடியாது. அடிப்படையான சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டால் நம்ம மனசோட பரிசுத்தம் கூட கெட்டு போயிடும். இதனால வருங்கால சந்ததிகள் பெருசா பாதிக்கப்படுவாங்க. அதனால இந்த விஷயத்துல ஆரம்பத்திலே நம்ம சுதாரிச்சுக்கணும்.
1: அம்மா, மனிதனோட சுற்றமும் நட்பும் வாய்க்க பெற்றாலும் கூட சுற்றுச்சூழல் கேடு இல்லாத நிலையும் பூமி வெப்பம் அடையாத சூழலும் இருந்தாதான் அந்த சுற்றமும் நட்பும் தொடர முடியும் அப்படிங்கிற பெரிய உண்மைய நானும் உணர்ந்துட்டேம்மா.
4: உண்மையான காதல்ங்கிறது நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட ஏன் மனித குலத்துக்கு நன்மை செய்யறதா இருக்கணும். காரணம், மனுஷன் தனியா வாழ சாத்தியம் இல்ல. ரெண்டு பேரோட சுயநலம் மட்டும்தான் வளரணும்னு உறவை வளர்த்துக்கிறதுக்கு பேரு காதல் இல்ல.
0: தெளிவா புரிஞ்சுகிட்டேங்க, நல்லா புரிஞ்சுகிட்டேன். அர்ச்சனா,
1: அம்மா
0: இப்படி வாமா. அரவிந்த் தம்பி,
3: அம்மா
0: இப்படி வாங்க. நீங்க ரெண்டு பேரும் இதே போல என்றென்றும் நல்லா வாழணும், வீடோடி வாழணும், நூறாண்டுக்கு மேல வாழணும்.
1: அம்மா
0: கடவுளே.
4: அம்மா, நல்ல விஷயம் பண்ணீங்கம்மா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டீங்க. இந்த மகிழ்ச்சியான தருணத்துல நாம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்வோம், புவி வெப்பமடைவதை தடுப்போம்.
5: நேயர்கள், இதுவரை சுற்றமும் நட்பும் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் லோட்டஸ் எடிசன். இதில் நடித்துள்ளவர்கள் அர்ச்சனாவின் அம்மா முருகேஸ்வரியாக எஸ் என் பார்வதி, அர்ச்சனாவாக பி ரேவதி, தொழிற்சங்க தலைவராக டி வேலுசாமி, அரவிந்தனாக அருண் சந்தீப், மோகன்ராஜாக என் மதன் சந்தர், ராஜாராமாக சி ராஜா அப்பாசாமி, பார்வதியாக டி கே மீனாட்சி, சக்திவேலாக எஸ் பி எஸ் போத்திலிங்கம், கண்ணனாக எல் மோகன், அகத்தியனாக வி சசிகுமார். தொகுப்பு டி சுஜன்குமார். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499993

முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் டெக்னாலஜி டெவலப் ஆகி புதுசு புதுசா பல விஷயங்கள் வந்தாலும், வானொலியில ஒரு கதை கேட்கிற மாதிரி, நாடகம் கேட்கிற மாதிரி, பாடல்கள் கேட்கிற மாதிரி, அதுல இருந்த ஒரு ஒரு ஈடுபாடு, அதுல இருந்த ஒரு சந்தோஷம் இப்ப இல்ல. ஆக்சுவலி வானொலியில வந்து பாப்பா மலர்னு குழந்தைகளை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வரும், கூத்தபிரான் சார் பண்ணுவார், அதுக்கெல்லாம் நான் வந்து குழந்தையா இருந்தப்போ நிறைய பண்ணிருக்கேன். வானொலி நாடகங்களும் போய் நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன். வானொலி வந்து எப்படினாங்க, எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல நம்ம வச்சு கேட்கறத விட யாரோ எங்கேயோ வச்சு கேட்கற வானொலியிலேந்து அந்த காற்று அலைகளோட வர பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு சுகமா இருக்கும். எனக்கு ரொம்ப லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அது. வானொலியை பொறுத்த வரைக்கும் தமிழ் செய்தியா இருக்கட்டும், செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா இப்படிதான் செய்தி படிக்கணும் அப்படிங்கறதுக்கு வானொலியில செய்தி கேட்கும் போது நமக்கு தெரியும். திறமையான பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வானொலி நாடகங்கள் பண்றாங்க. இந்த மாதிரி வானொலி வந்து பல விதமா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒன்றி போயிருக்கு. வானொலி மக்கள் மனசுல எப்பவுமே இடம்பெற்று இருக்கும், இருக்கணும்ங்கிறது என்னோட ஆசை. நன்றி.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 5 மணி.
1: ஆகாஷ்வாணி குட்டிஸ் நேரம். இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் GR நகரில் அமைந்துள்ள அஜிமாஸ் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் மழலையர் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிவரவன் முளத்தே உலகு கட்டதனால் ஆயபைனென்கொள் வாதையிலுவன் நத்தார் தொழாலியனி மலமிசை ஏந்தான் மானறி சேர்ந்தால் இளமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுமர் வேதாமை இனாநறி சேர்ந்தார்கள் நாண்டும் இருமேயிற நந்தி.
3: மை நேம் மிஸ் ரம்பு பரணி தரன். ஐ எம் தெரிஞ்சின் பிக்கதி புலாவும் ரொம்பு முறை வர உள்ள வைக்கால் வந்தின்றது அந்த வைக்க நீ இல்லை எறும்பொண்டு விண்டது நீர் உண்ட எறும்மை மூச்சு துணை தைத்தது அண்ணே கண்ணு புலாவும் மறையலே போட்டது இதே மேல ஏறில எறும்பு மீத்த பேரு புலாவ பாதம்.
4: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஒடி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 5:02. இனி கேட்க போகும் நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்புக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நம்மளோட ஓடிஎஃப்எம் 101.8.

வந்த தெய்வம் அப்படின்ற திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சோம். நம்மளுடைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில டி ஆர் மகாலிங்கமோட வாய்ஸ்ல கே வி மகாதேவன் அவரோட மியூசிக்ல ஸ்டுடியோல டைம் சரியா 5:05 ஆயிட்டு இருக்க நேரத்துல நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் பொன்மாலை பொழுது.

நேயர்களே, கோடை காலத்தை ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சுப்போம். ஆனா பாவம் அந்த தெருவுற நாய்களும் வானத்துல பறக்குற பறவைகளும் யார்கிட்ட போய் தாகம்னு கேக்கும். அவங்களுக்காக நாம ஒரு சின்ன உதவி செய்யலாமா? உங்க வீட்டு வாசல்லையோ இல்ல மொட்டை மாடியிலயோ ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி வைங்க. அந்த ஒரு சின்ன உதவி ஒரு பெரிய ஜீவனை காப்பாத்தும். வாய் பேச முடியாத உயிரோட தாகத்தை அறிஞ்சு வாசல்ல தண்ணி வைக்கலாம். முடிஞ்சா சின்னதா கொஞ்சம் உணவுப் பொருட்களும் வைங்க. நமக்கு அது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா அந்த கால்நடைகளுக்கு அது மிகப்பெரிய உதவி.

தொகுப்பு தான் கேட்டு பண்ணிட்டு இருக்கோம். கேட்ட பாடல் கப்பல் ஓட்டிய தமிழின் திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பாசமலர் திரைப்படத்திற்காக நம்மளோட ஓடிஎஃப்எம் 101.8 தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஓடிஎஃப்எம் 101.8, இங்க எல்லாமே செம ஹிட்டு.

பாசமலர் திரைப்படத்திற்காக அந்த அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். நம்மளுடைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அதாவது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு தாங்க. என்றைக்குமே நம்ம ஒரு பாடல்களை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே அது நீங்காமல் நம்மளுடைய நினைவோடவே இருக்கக்கூடிய சில பாடல்களின் தொகுப்பு தான் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 91.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு அன்பு மகன் திரைப்படத்திற்காக.

நேர்களே, ஸ்டுடியோவில் டைம் சரியா 5:27 ஆயிட்டுருக்கு. ரொம்பவுமே அழகான நினைவில் நின்ற பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அழகழகான பாடலை கேட்டுட்ருக்கோம். கேட்ட பாடல் வீடு வரை உறவு அப்படின்ற திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜனோட மியூசிக்கில், MS விஸ்வநாதனோட மியூசிக்கில், கண்ணதாசன் அவர்களோட வரிகளில் இந்த அழகான பாடலை கேட்டு முடித்தோம். நினைவில் நின்ற பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 70, 80 மற்றும் 90 வரைக்கும் வெளியான மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த பழைய தமிழ் திரைப்படங்களோட தொகுப்பு அப்படின்ட்டு சொல்லாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அழகியான பொற்காலம். பெரும்பாலும் இதில் MSV இளையராஜா போன்ற இசையமைப்பாளர்கள் படைத்த பாடல்கள்

0: உன்னதமான பாடல்கள். அது மட்டும் இல்லாமல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜேசுதாஸ், எஸ் ஜானகி, சித்ரா போன்ற ஜாம்பவான்களோட குரல்கள் அமைந்த பாடல்கள் தான் இந்த நினைவில் நின்ற பாடல்கள் அப்படின்ட்டு சொல்லாங்க. இந்த பாடல்கள் எப்போவுமே காலம் கடந்து கேட்கக்கூடிய பாடல்கள். அது மட்டும் இல்லாமல் எப்போ கேட்கும் போதும் நம்மளுடைய மனசுக்குள்ளேயே ஆகட்டும், ஒரு ஃபிசிக்கலாக மென்டலாக ரொம்பவுமே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய பாடலாக அமைஞ்சிருக்க பாடல்கள் தான் நம்மளுடைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சூப்பரான பாடல் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8ல.
1: நில்லடி நில்லடி சீமாட்டி உன்

என் கடமை திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். டி எம் சவுந்தரராஜனோட வாய்ஸில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட மியூசிக்ல, கண்ணதாசனோட அவர் வரிகளில், டைம் ஸ்டுடியோல சரியா 5:32 ஆயிட்டிருக்கு. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் பொன்மாலை பொழுதுல வாடாமலர் நிகழ்ச்சியில நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பை தான் அடுத்தடுத்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நம்மளுடைய ஓடி எஃப்எம் 101.8. தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஓடி எஃப்எம் 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

தாயில்லா பிள்ளை திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். நம்மளோட ஒடிஎஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, பாலும் பழமும் திரைப்படத்திற்காக.

காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். நம்மளோட ஓடிஎஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சிக்காக ஸ்டுடியோல டைம் சரியா 5:45 ஆயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து சூப்பரான பாடல் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பை கேட்டுட்டு இருக்கோம். இந்த பாடல்களை கேட்கும் போது எப்பவுமே எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு நினைவுல கொண்டுட்டு வரக்கூடிய பாடலா இருக்கும். ரொம்பவுமே புத்துணர்ச்சியும் நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பாடலை அடுத்தடுத்து கேட்டுட்டே இருக்கோம். அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் அன்னை இல்லம் திரைப்படத்திற்காக தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஓடிஎஃப்எம் 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: ஜிபூம்பா.
1: ஹாய் ஜிபூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா. சூப்பர் ஜிபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: இப்பில் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது. நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள்? இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட மியூசிக்ல பாவமணிப்பு திரைப்படத்திற்காக அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்புல ஒரு பாடலாக கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம் சரி 5:54 ஆயிட்டு இருக்கு. நம்மளுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டு, அதாவது பொன்மாலை பொழுதோட கடைசி பாடல் அப்படின்ட்டு சொல்ல ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு சபாஷ் மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடைய எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. இன்றும் நாளையும் எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். கேட்பதற்கு முன்னதாக

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
3: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
4: எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
5: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
4: இன்னொன்னு
5: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
4: பெருசா வந்துட்டோம்.
5: நீ இப்ப கிளம்பு.
6: RBI சொல்கிறது,
7: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
1: இந்நிகழ்ச்சியை தொடர்ந்த 6:10 விளக்கேற்றும் வேளையில் திரையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை 344 பகுதி, 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் பால் மற்றும் இறைச்சி மூலம் மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் குறித்து உரை வழங்குபவர் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பொது சுகாதார மற்றும் நோய் நிகழ்வாழ்வியல் துறை உதவி பேராசிரியர் எம் தாரணி அவர்கள் வழங்கும் நிகழ்ச்சிகள். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். எட்டு சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 9:15 திரைகானம், 9:30 திரைகானம், 10 மணிக்கு ரவி வாஷ்ய அகில் பாரதிய சங்கீத் சபா வித்வான் ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் அவர்களின் வீணை இசை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். இதுவரை இன்று எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருந்த நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி நாளை எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 எனதானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர்

முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 அருள் இசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. நீலகிரி உயிர் சூழல் மண்டலம் குறித்து உதகை அரசு கலை கல்லூரி வனவிலங்கு துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் ஆஸ்துமா நோய் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயன் முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவும். வாரண்ட் இல்லாமல் கைது செய்வது குறித்து வழக்கறிஞர் எஸ் சுசானா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடைய எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 6:10. இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் உரையாற்றிய அவர், முந்தைய அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றதாக குற்றம் சாட்டினார்.
1: இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலதான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர்.
0: தமிழகத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் தொடங்கியுள்ளதாகவும் திரு விஜய் கூறினார்.
1: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும், உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம், அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. This is a new beginning, a new era of a real secular social justice starts now.
0: இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டார். பின்னர் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அதிகாரிகளுடன் விரிவாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின்திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக்கு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் நீண்ட காலமாக தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் இந்த முறை மாற்றப்பட்டுள்ளது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இனிவரும் அரசு நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தாவக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் தாக்கத்தால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருது நகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் கோட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை

0: பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளை முதல் மீண்டும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் தனிநபர் பிரிவில் சஹில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-12 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் எலா லின்னை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் கரகா இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. இனி கேட்கலாம் பெட்டத கமலு படுகு மொழி பாடல்கள். கேட்பதற்கு முன்னதாக

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மா வந்தது.
1: முஸ்லிம் லீக் தனிநாடு கேட்டதை காந்திஜி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னீர்கள். இருந்தாலும் இந்த விஷயத்தில் காந்திஜியை பலரும் குறை கூறுகிறார்களே தாயே.
2: மகனே சிவா, காந்தியை குறை கூறுகிறவர்கள் அவனுக்கு இந்திய விடுதலையின் மீது இருந்த உண்மையான வேட்கையை உணர்ந்தார் இல்லை. காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீகுக்கும் இடையே ஒரு உடன்பாட்டை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று அவன் நெஞ்சார விரும்பினான். ஒரே நாடு இரண்டு சுதந்திரமான நிர்வாகம் என்ற அவனது எண்ணத்தையும் அவர்கள் குறைகூறத்தான் செய்தார்கள். காந்தியின் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியுற்றதன் மூலம் முஸ்லிம்கள் தங்கள் வாழ்நாள் வாய்ப்பை இழந்து விட்டார்கள் என்றான் ராஜகோபாலாச்சாரி. விரும்பியவர்களுக்கு வாரி வழங்க மாநிலங்கள் ஒன்றும் காந்தி அல்லது ராஜகோபாலாச்சாரியின் சொந்த சொத்து அல்ல என்று கோபத்தை வெளிப்படுத்தினான் சாவர்கர். இது பாகிஸ்தான் திட்டத்துக்கு எதிரான மோசடி என்று சாடினான் லியாக்கத் அலி கான். காந்தி ஜின்னா சந்திப்பால் பலனடைந்தது என்னவோ, ஜின்னாவும் முஸ்லிம் லீகும் தான். இதனால் முஸ்லிம்களிடையே ஜின்னா மிகுந்த செல்வாக்கை பெற்றான். காந்தி ஜின்னா சந்திப்பு தோல்வியை அடுத்து அரசியல் தேக்க நிலைக்கு தீர்வு காண மேலும் ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். காந்திக்கு மிகவும் நெருங்கிய புலாபாய் தேசாய் அப்போது மத்திய சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தான். முஸ்லிம் லீகின் சட்டமன்ற கட்சி தலைவரான லியாக்கத் அலி கானும் தேசாயும் 1945 ஜனவரியில் ஓர் உடன்பாட்டுக்கு வந்தார்கள். அது தேசாய் லியாக்கத் உடன்பாடு எனப்பட்டது. காங்கிரசும் முஸ்லிம் லீகும் இணைந்து மத்தியில் இடைக்கால அரசை அமைக்க சில நிபந்தனைகளுடன் உடன்பாடு எட்டினார்கள். ஆனால் தேசாய் லியாக்கத் திட்டம் காங்கிரஸ் முஸ்லிம் லீகின் சம்மதத்தை பெறுவதற்கு முன்பாகவே வெளியிடப்பட்டது. எனவே அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அதோடு சமூகத்தில் ஒரு வேறுபாட்டையும் கிளப்பிவிட்டது. இந்த திட்டத்தில் தன் பெயர் தொடர்பு படுத்தப்பட்டதை காந்தி விரும்பவில்லை. காங்கிரசுக்கு சமமாக முஸ்லிம் லீக் கருதப்பட்டது ஜின்னாவுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. ஆனால் சூழ்நிலை கட்டாயத்தால் லியாக்கத் அலி கான் தனக்கும் இந்த உடன்பாட்டுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று மறுக்க வேண்டியதாயிற்று. இத்துடன் புலாபாய் தேசாயின் அரசியல் வாழ்வுக்கு இந்த உடன்பாடு முற்றுப்புள்ளி வைத்தது. இருந்த போதிலும் தேசாய் லியாக்கத் உடன்பாட்டில் காணப்பட்ட கொள்கைகளின் அடிப்படையில் வேவல் திட்டம் என்ற ஒன்று தயாரானது. வைஸ்ராய் வேவல் லண்டன் சென்று 10 வாரம் தங்கியிருந்து பிரிட்டிஷ் பிரதமருடனும் இந்திய விவகார செயலாளருடனும் பேச்சுவார்த்தை நடத்தினான். அதன் பிறகு இந்தியா திரும்பி 1945 ஜூலை 14 வானொலி உரை நிகழ்த்தினான். அதில் பிரிட்டிஷ் அரசின் சார்பில் ஓர் அறிவிப்பை வெளியிட்டான். இதை வேவல் திட்டம் என்றார்கள். இந்த திட்டத்தின்படி புதிய ஆட்சிக்குழு அமைக்கப்படும். அதில் இந்தியாவின் முக்கிய வகுப்பினர் இடம் பெறுவார்கள்.

சாதி இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம எண்ணிக்கையில் இடங்கள் ஒதுக்கப்படும். இந்த குழுவில் வைஸ்ராய், தலைமை தளபதி இருவரை தவிர மற்ற அனைத்து உறுப்பினர்களும் இந்திய பிரதிநிதிகளாகவே இருப்பார்கள். வெளி விவகாரத்துறையும் இந்திய உறுப்பினர்கள் இடமே இருக்கும். இந்த ஆட்சிக்குழுவே இடைக்கால அரசாங்கமாக செயல்படும். வைஸ்ராய் தனது வெட்டதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் இந்திய நலனே கருத்தில் கொள்ளப்படும். இந்தியர்கள் தனியே தங்களுக்கென ஓர் அரசியல் அமைப்பு சட்ட மன்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். வைஸ்ராயின் அறிவிப்பை அடுத்து சிறையில் இருந்த காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் முஸ்லிம் லீக் இடையே அரசியல் சம விகிதத்துக்கு ஒரு புதிய கோணத்தை கொடுத்து அதை இன சம விகிதமாக மாற்றியது வேவல் திட்டம். இதன் மூலம் முஸ்லிம் லீகின் நோக்கம் மிக சாதுரியமாக அரசாங்கத்தின் கொள்கை அறிவிப்பில் அங்கீகரிக்கப்பட்டது. இது முஸ்லிம் லீகிற்கு கிடைத்த ஒரு மறைமுக வெற்றியாகவே கருதப்பட்டது. வானொலி மூலம் அறிவித்த தனது திட்டத்தினை முன்வைத்து வைஸ்ராய் வேவல் ஒரு மாநாட்டை கூட்டினான். 1945 ஜூன் 25 ஷிம்லாவில் இருந்த வைஸ்ராயின் மாளிகையில் இந்த மாநாடு கூட்டப்பட்டது. இந்த மாநாட்டுக்கு காந்தி உள்பட 21 முக்கிய அரசியல் தலைவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம், பிரிட்டனின் போர் முயற்சிக்கு ஆதரவு, போர் முடியும் வரை புதிய ஆட்சிக்குழு நீடித்தல் போன்ற திட்டங்களில் கருத்து ஒற்றுமை ஏற்பட்டது. ஆனால் புதிய ஆட்சிக்குழு குறித்து கருத்து வேறுபாடுகள் தோன்றின. வேவல் திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட சாதி இந்துக்கள் என்ற சொல்லை காந்தி பலமாக எதிர்த்தான். அதுபோல காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீகுக்கும் இடையே உள்ள சமவிகிதம் என்பது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையேயான சமவிகிதம் ஆகாது என்று காந்தி வாதிட்டான். அதை ஜின்னா ஏற்கவில்லை. புதிய ஆட்சி குழுவுக்கு காங்கிரஸ் இந்து உறுப்பினர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும், முஸ்லிம் உறுப்பினர்களை முஸ்லிம் லீக் மட்டுமே நியமிக்கும். லீக் நியமிக்கும் 5 முஸ்லிம் உறுப்பினர்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகிய நிபந்தனைகளை ஜின்னா விதித்தான். ஜின்னாவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் காங்கிரஸ் அந்த ஆட்சிக்குழுவுக்கு எந்த முஸ்லிமையும் அதன் சார்பில் நியமிக்க முடியாது. காங்கிரஸ் என்பது ஒரு இந்துக்கள் அமைப்பே என்பதை ஒப்புக்கொண்டதாகிவிடும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் பின்வாங்கினார்கள். காங்கிரசும் முஸ்லிம் லீகும் ஒத்து போகாததை கண்ட வேவல் தன் வழியில் செல்ல தீர்மானித்தான். ஒவ்வொரு கட்சியும் ஒரு பட்டியலை தருமாறும் தானே அதிலிருந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வதாகவும் கூறினான். அந்த யோசனையை ஏற்று அனைத்து கட்சிகளும் பட்டியலை கொடுத்தன. ஆனால் ஜின்னா தனது நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் ஷிம்லா மாநாட்டை புறக்கணிக்கப் போவதாக கூறினார். இதனால் நொந்து போன வேவல் ஷிம்லா மாநாட்டை கலைத்துவிட்டான். ஷிம்லா மாநாடும் தோல்வி அடைந்தது. ஜின்னாவோடு ஒத்துப்போக வேண்டும் என்ற பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நோக்கம், ஆங்கிலேய அதிகார வர்க்கத்தின் சுயநல போக்கு, ஜின்னாவின் பிடிவாதம், இவையெல்லாம் இந்த மாநாட்டை தோல்வியடைய செய்தன. ஷிம்லா மாநாட்டின் தோல்விக்கான பொறுப்பை வைஸ்ராய் தானே ஏற்றுக்கொண்டான். இதனால் வைஸ்ராய் மீதும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மீதும் காங்கிரசுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் மேலும் தளர்ந்து போனது.

0: அவர் கேட்ட அந்த பாடல்
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ முருகன்.
3: சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்களின் குழந்தைகள் 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்று 2026-27 கல்வியாண்டில் முன்னாள் படை வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டின்படி மேற்படிப்பில் சேர சார்ந்தோர் சான்று தேவைப்படுவோர் சுய விண்ணப்பம், இணையதள விண்ணப்பத்தின் நகல், ஜாதி சான்றிதழ், படைவீரர் மற்றும் விதவையரின் அடையாள அட்டை நகல் ஆகிய சான்றிதழ் நகல்களுடன் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் நேரில் சென்று விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும், மேலும் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்பத்தில் முன்னாள் படைவீரர் இடஒதுக்கீடு கட்டத்தில் உரிய தேர்வு செய்வதுடன் சான்றோர் சான்றின் நகலை கட்டாயம் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், இதன் அடிப்படையில் சிறார்களுக்கு PMBSS கல்வி உதவித்தொகை, KSB கல்வி உதவித்தொகை மற்றும் தொகுப்பு நிதியிலிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதால் இதற்கான உரிய விபரத்தை மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது இவ்வலுவலக தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி கூறியுள்ளார். மாவட்ட விவசாயிகள் பயிர் சாகுபடிகளுக்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விதை விற்பனை நிலையங்களில் மட்டும்தான் தேவையான விதைகளை வாங்க வேண்டும் எனவும், மேலும் மாவட்டத்தில் விதை விற்பனை உரிமம் இல்லாமல் விதை விற்பனை இருப்பு வைப்பது விதை சட்டத்தின் குற்றம் என்றும், விதை விற்பனை நிலையங்களில் மத்திய விதைக்குழு அங்கீகரித்த பயிர் ரகங்களின் விதைகளை மட்டும் விற்பனை செய்ய வேண்டும், விதைகள் குறைந்தபட்ச முளைப்பு திறன் மற்றும் புற தூய்மை கொண்டிருக்க வேண்டும், விதை கொள்கலன் சான்று அட்டைகளுடன் விபரச்சீட்டு எண், பயிர் ரகம், ஆண்டு காலாவதி நாள், முளைப்பு திறன், புறத்தூய்மை, இனத்தூய்மை, எடை மற்றும் விதை நேர்த்திக்காக ஏதேனும் ரசாயனம் பயன்படுத்தியிருந்தால் அதன் விவரம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் குறிப்பிடப்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பொது மருத்துவம், பல் மருத்துவம், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு இம்மாவட்டம் சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரி, மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி, காரைக்குடி கேந்திரிய வித்யாலயா பள்ளி, அழகப்பா பாலிடெக்னிக் என 4 மையங்களில் நடைபெற்ற இத்தேர்வுக்கு 1821 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 1760 பேர் எழுதினர். தமிழ் கவிஞர்கள் நாளையொட்டி இம்மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள ஒக்கூரில் சங்ககால நல்லிசை புலவர் ஒக்கூர் மாசாத்தியார் மற்றும் திருப்பத்தூர் அருகே மகிபாலன்பட்டியில் புலவர் கணியன் பூங்குன்றனாரின் நினைவு தூண்களுக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி மலர்தூவி மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து ஒக்கூர் மாசாத்தியார், கணியன் பூங்குன்றனாரின் பாடல்கள் குறுநூலினை வெளியிட்டு 10 பாட்டு வழங்குதல், பாரதிதாசன் கவிதை நூல் வழங்குதலும் தொடர்ந்து தமிழ் புலவர்களின் சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெற்றன. நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழ் அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவியர் மற்றும் மாணவர் அல்லாதோர்களுக்கான உறைவிடம் சாரா கோடைகால விளையாட்டு பயிற்சி முகாம்கள் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. உறைவிடம் சாரா இப்பயிற்சியில் தடகளம், கூடைப்பந்து, கால்பந்து, ஹாக்கி, கோகோ உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் 15 காலை மற்றும் மாலையில் நடைபெற்றது. கட்டணமில்லா இப்பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நடைபெற்று முடிந்த +2 அரசு பொதுத் தேர்வில் இம்மாவட்டம் மாநில அளவில் 2 இடத்திற்கு முன்னேறியது. மேலும் அரசு பள்ளிகளுக்கான தேர்ச்சியிலும் 2 இடத்திற்கு முன்னேற்றமடைந்து சாதனை படைத்துள்ளது. மாவட்டத்தில் 163 பள்ளிகளைச் சேர்ந்த 7265 மாணவர்களும் 8718 மாணவிகளும் என 15983 பேர் தேர்வு எழுதினர். இதில் 7062 மாணவர்களும் 8609 மாணவிகளும் என 15

0: 71 பேர் தேர்ச்சி பெற்றனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் அதிகமானது. கடந்த கல்வியாண்டில் 96.71% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் 6 இடம் பிடித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 98.05% பேர் தேர்ச்சியடைந்து மாநில அளவில் இம்மாவட்டம் 2 இடத்தை பிடித்துள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ முருகன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தெலுங்கானாவின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை இன்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தேவையின்றி பெட்ரோலியப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பெங்களூருவில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அஸ்ஸாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸை பொறுத்தவரை மக்களின் நம்பிக்கையை அது இழந்து வருவதாக அவர் கூறினார். உட்கட்சி பூசல் காரணமாக கர்நாடகாவில் சிறந்த நிர்வாகத்தை வழங்க காங்கிரஸ் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நீடித்து வருவதாகவும் அவர் கூறினார். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அதிகார ஆசையில் காங்கிரஸ் திமுக முதுகில் குத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினாா்.

எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிரச்சினைகள் உருவாவதற்கு முன் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் குணாவில் சிமெண்ட் தொழிற்சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழிற்சாலை மூலம் இப்பகுதியில் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார். தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்கவுள்ளது. உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்திர சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும் திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். குப்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் குப்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக குப்பம் நகராட்சியில் பணியாற்றி வரும் அனைத்து அலுவலர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் வெற்றி நிச்சயம் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஸ்வக்விந்தர் சிங் சுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சிறந்த மின்னணு நிர்வாகத்திற்கான பல்வேறு தேசிய விருதுகளை இந்த துறை பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசின் சேவைகளை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் இந்த துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் மின்சார பேருந்து திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு 200 பேருந்துகள் வழங்கப்படவுள்ளன. இந்த பேருந்துகள் சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்தில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறைக்கு சொந்தமான சோதனை சாவடியை நோக்கி வெடிப்பொருட்களுடன் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைனும் ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. யுக்ரைன் ஒப்பந்தத்தை மீறி 1000கணக்கான தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. குறிப்பாக மக்கள் வசிக்கும் இடங்களிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரஷ்யாவும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் குறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கஜகஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் விவான் கபூர் நீரு இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிராக 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சென்னை அணி சற்று முன்வரை 15.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்

8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. ஜோஷ் இங்கிலீஷ் அதிரடியாக ஆடி 33 பந்துகளில் 85 ரன் குவித்தார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் ரிஷிகந்தா சிங், ராஜா முத்துப்பாண்டி உட்பட 8 பேரும், மகளிர் பிரிவில் கோமல் கோஹர், பிந்தியாராணி தேவி உட்பட 8 பேரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நாளை தொடங்கி 17 தேதி வரை நடைபெறவுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கராகா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 20 முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 8 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90 சதவீதமாகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80 சதவீதமாகவும் இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

விவசாயிகளுக்கான அறிவிப்பு. உருளைக்கிழங்கு இலைக்காறுகள் நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராமுக்கு 1 லிட்டர் அல்லது குளோரதுலோனில் 2 கிராமுக்கு 1 லிட்டர் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடெர்மா ஹஸ்பரெல்லம் அல்லது 4 கிராமுக்கு 1 கிலோ அல்லது பேசிலஸ் செப்டிலஸ் 10 கிராமுக்கு 1 கிலோ கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நீர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும்.

5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல்.

வானிலை எச்சரிக்கைகளின் சாத்தியமான விளைவுகள், தாக்கத்தை அடிப்படையாக கொண்ட அறிவுரை. இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை மற்றும் மழைக்கால நோய்களால் கால்நடைகள் பாதிக்கப்படலாம். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவ கால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். இத்துடன் விவசாயிகளுக்கான அறிவிப்பு நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையமுடி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:30. இனி கேட்கலாம் தோட்டமும் தொழிலும். ஆனால் கேட்பதற்கு முன்னதாக

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய நிகழ்ச்சியில் பால் மற்றும் இறைச்சி மூலமாக மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் குறித்த உரை, தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பால் மற்றும் இறைச்சி மூலமாக மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் பற்றிய உரை வழங்குபவர் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பொது சுகாதாரம் மற்றும் நோய் நிகழ்வாழ்வியல் துறை உதவி பேராசிரியர் மருத்துவர் மா தரணி அவர்கள்.
1: அன்பான வானொலி கேட்பவர்களே, வணக்கம். நான் மருத்துவர் மா தரணி. உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கால்நடை பொது சுகாதாரம் மற்றும் நோய் நிகழ்வாய்வியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். நான் இன்று உங்களோடு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்துள்ளேன். அதாவது, உணவு என்பது வாழ்வின் அடிப்படை தேவைகளில் ஒன்று. ஆரோக்கியமாக இருக்க நமக்கு சத்தான உணவு மிகவும் அவசியம். ஆம், இன்று நாம் காணப்போவது உணவை பற்றிதான். பால் மற்றும் இறைச்சி மூலமாக மனிதர்களுக்கு பரவும் நோய்களை பற்றி. சில நேரங்களில் அந்த உணவே நமக்கு நோய் பரப்ப

கூடியதாக மாறுகிறது. விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்களை ஜூனாட்டிக் நோய்கள் என்று அழைக்கிறோம். மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்களை ஜூனாட்டிக் நோய்கள் என்று அழைக்கிறோம். உலக சுகாதார அமைப்பின் தகவல் படி உலகில் காணப்படும் தொற்று நோய்களில் அதிகப்படியான நோய்கள் ஜூனாட்டிக் நோய்களேயாகும். இறைச்சி மற்றும் பாலும் சரியான முறையில் தயாரிக்கப்படவில்லை என்றால் பல்வேறு உணவு மூலம் பரவும் நோய்கள் ஏற்படுகின்றன, அதாவது ஃபுட்பான் டிசீசஸ். மீண்டும் கூறுகிறேன், இறைச்சியும் பாலும் சரியான முறையில் உற்பத்தி செய்யப்படவில்லை என்றால் பல்வேறு உணவு மூலம் பரவும் நோய்கள் ஏற்படும். இந்த நிலையில் நாம் தினமும் உண்ணும் இறைச்சி மற்றும் பால் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். இல்லையெனில் அவை சால்மனல்லோசிஸ், ஈகோலை தொற்று, புரூசல்லோசிஸ், காசநோய், ஹெப்படைட்டிஸ் போன்ற கடுமையான நோய்களை கூட பரப்பக்கூடும். தற்போது இறைச்சி மற்றும் பாலிலிருந்து பரவக்கூடிய மிக முக்கியமான நோய்களை பற்றி காண்போம். முதலில் நுண்ணுயிரிகள் மூலம் பரவும் நோய்கள், அதாவது நுண்ணுயிரி பாக்டீரியா. முதலில் மிக முக்கியமானதாக சால்மனல்லோசிஸ். நான் ஒரு சிறு கேள்வி கேட்கிறேன், யோசித்து பாருங்கள். எப்பொழுதாவது சரியாக சமைக்கப்படாத இறைச்சி, முட்டை அல்லது முறையாக பதப்படுத்தப்படாத பால் போன்றவற்றை சாப்பிட்டிருக்கிறீர்களா? ஆம், சாப்பிட்டால் என்ன ஆகும்? சால்மனெல்லா போன்ற நுண்ணுயிரி பாக்டீரியா எனப்படும் தொற்று நோய் உண்டாகும். இது உலகளவில் மிகவும் பொதுவான உணவு பொதுவெளி நோய்களில் மிக முக்கியமானது. இதனால் திடீர் வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, கடுமையான காய்ச்சல் போன்ற சிக்கல்கள் ஏற்படும். இதனால் குழந்தைகள், முதியோர், நோயாளிகள் கூட மிகவும் பாதிக்கப்படுவர். இது சமைக்கப்படாத கோழி இறைச்சி, மாட்டிறைச்சி, பச்சை முட்டை, பால் போன்ற உணவுகளின் மூலமாக ஏற்படும். சுகாதார குறைபாடு, நீர் மாசுபாடு போன்றவை கூட காரணமாக இருக்கலாம். தடுப்பு முறைகள், தூய்மையான உணவு பழக்க முறை, கைகளை நன்றாக கழுவுதல், சம்பந்தப்பட்ட விலங்குகளை கையாள்வதில் கவனம், மருத்துவ பராமரிப்பு. மீண்டும் கூறுகிறேன், மருத்துவ பராமரிப்பு, மருத்துவர்கள் வழங்கும் ஆலோசனையை பின்பற்றுதல். சால்மனல்லோசிஸ் குறித்த பொதுநல விழிப்புணர்வும் மிகவும் அவசியமானது. வாடிக்கையாளர்கள், உணவகங்கள், சந்தை வியாபாரிகள் அனைவரும் தூய்மை நடைமுறைகளை பின்பற்றுகின்றனரா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அரசு மற்றும் சுகாதார அமைப்புகள் வழங்கும் உணவு பாதுகாப்பு வழிகாட்டிகளை பின்பற்றுதல் மிகவும் முக்கியம். அடுத்ததாக ஈகோலை தொற்று பற்றி காண்போம். இது இரத்தத்துடன் கூடிய வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் எஷிரிஷியா கோலை என்ற பாக்டீரியா, அதாவது நுண்ணுயிரி மூலம் ஏற்படும். இதனால் சிறு குழந்தைகள், முதியவர்கள் அதிகமாக பாதிப்பிற்குள்ளாகின்றனர். இது முழுமையாக சமைக்கப்படாத மாட்டிறைச்சி, பிரபல உணவுகள், உணவு தயாரிப்புகள் அதாவது ஹாம்பர்கர் போன்ற உணவுகள் மூலமும் பரவக்கூடியது. முறையாக பதப்படுத்தப்படாத பால், பழச்சாறு, மாசடைந்த நீர், பச்சை காய்கறிகள் மூலமும் பரவும். சுத்தமின்மை காரணமாக மனிதர்களுக்கிடையேயான தொடர்பு மூலமும் பரவும். இதில் கடுமையான வயிற்றுவலி, ரத்தம் கலந்த வயிற்றுப்போக்கு, வாந்தி, சில நேரங்களில் லேசான காய்ச்சல், கடுமையான பாதிப்பில் சிறுநீரகம் சேதம் ஏற்பட்டு குருதி குறைபாடு, சில நேரங்களில் உயிரிழப்பும் ஏற்படக்கூடும். தடுப்பு முறைகள் மிகவும் சுலபம்தான். மாட்டிறைச்சியை நன்றாக சமைத்து சாப்பிடுதல், பால், பழச்சாறு முதலியவற்றை எப்பொழுதும் முறையாக பதப்படுத்திய பின்பே அருந்துதல், கைகளை சுத்தமாக கழுவுதல், உணவுப் பொருட்களை சரியாக கழுவி சமைத்தல். அடுத்ததாக முக்கியமான நோய்களில் ஒன்றான லிஸ்டீரியோசிஸ். இது லிஸ்டீரியா மோனோசைட்டோஜென்ஸ் என்ற நுண்ணுயிரியினால் ஏற்படும். இது முறையாக பதப்படுத்தப்படாத பால், பால் சார்ந்த பானங்கள், மாசடைந்த காய்கறி தயாரிப்பு உணவுகள், மாசடைந்த குளிர்பதன உணவுகள் அதாவது ரெடி டு ஈட் ஃபுட்ஸ், உதாரணத்திற்கு சாலட், சாண்ட்விச் போன்றவற்றின் மூலமும் பரவக்கூடும். இதனால் கர்ப்பிணி பெண்கள், பச்சிளம் குழந்தைகள், முதியவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் அதிகமாக பாதிப்பிற்குள்ளாகின்றனர். இதன் அறிகுறிகளாக காய்ச்சல், தலைவலி, வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, கடுமையான நிலையில் இரத்தத்தில் தொற்று அல்லது மூளை காய்ச்சல் கூட ஏற்படலாம். கர்ப்பிணி பெண்களில் கருசிதைவு, முன்கால பிரசவம் அல்லது குழந்தை இறப்பு ஏற்படும் அபாயமும் உண்டு. இதனை தடுப்பது கூட மிகவும் சுலபமானதுதான். எப்பொழுதும் முறையாக பதப்படுத்தப்பட்ட பால், பால் சார்ந்த உணவுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். காய்கறி பழங்களை நன்றாக கழுவி சாப்பிட வேண்டும். சமைக்கப்படாத அல்லது முறையாக காய்ச்சாத உணவுகளை தவிர்க்க வேண்டும். குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படும் உணவுகளை பரிந்துரைக்கப்பட்ட காலத்திற்குள் மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். அடுத்ததாக புரூசல்லோசிஸ். இது புரூசல்லா எனப்படும் நுண்ணுயிரினால் ஏற்படும் முக்கியமான நோய். மாடுகள், ஆடுகள், செம்மறியாடுகள், பன்றிகள் போன்ற வீட்டு விலங்குகள் இந்த தொற்றின் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றன. இதனால் பால் கறக்கும் தொழிலாளர்கள், கால்நடை மருத்துவர்கள், இறைச்சி பால் பொருள் தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்கள், ஆய்வக ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இது முறையாக பதப்படுத்தப்படாத பால், பால் பொருட்கள் அதாவது பன்னீர், தயிர், சீஸ் முதலியவை, பாதிக்கப்பட்ட விலங்குகளை கையாளுதல், மேலும் பால் கறத்தல், பிரசவத்தில் உதவி செய்தல், இறைச்சியை வெட்டுதல், ஆய்வகங்களில் பணிபுரிபவர்கள், கால்நடை பண்ணைகளில் மாசடைந்த காற்றை சுவாசித்தல் போன்றவற்றின் மூலமும் இது பரவுகின்றது. மனிதர்களில் இது நீண்டகால காய்ச்சல், மூட்டுவலி, தசைவலி, கடுமையான சோர்வு, இரவு நேரங்களில் வியர்த்தல், உடல் எடை குறைதல் போன்றவற்றை ஏற்படுத்தும். நீண்டகால தொற்றில் கல்லீரல், பெருங்குடல், இனப்பெருக்க உறுப்புகள் போன்றவற்றிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதனை தடுக்கும் வழிமுறைகளை காண்போம். முறையாக பதப்படுத்தப்பட்ட அல்லது பகுதி தொற்று நீக்கம் செய்யப்பட்ட பால் மற்றும் பால் பொருட்களை மட்டும் பயன்படுத்துதல், பாதிக்கப்பட்ட

கால்நடை விலங்குகளை கையாளும் பொழுது பாதுகாப்பு கையுறைகள், முகக்கவசம், பாதுகாப்பு ஆடை அணிதல் மிகவும் முக்கியமானது. கால்நடைகளுக்கு உரிய காலத்தில் தடுப்பூசிகள் போடுதல் மிகவும் முக்கியம். கால்நடை பண்ணைகளில் சுத்தம் சுகாதாரத்தை பேணி காப்பதும் மிகவும் அவசியமாகிறது. சுகாதார தாக்கத்தினால் மனிதர்களுக்கு நீண்டகால பாதிப்பை உண்டாக்கி வாழ்க்கை தரத்தை கடுமையாக குறைக்கக்கூடியது. முறையான சிகிச்சை இல்லையெனில் மீண்டும் மீண்டும் திரும்பவும் தோன்றக்கூடிய முக்கியமான நோய்களில் ஒன்று. அடுத்ததாக மாட்டு காசநோய், அதாவது போவைன் டியூபர்குலோசிஸ் என்று ஆங்கிலத்தில் அழைப்பர். மைக்கோபாக்டீரியம் போவிஸ் எனும் நுண்ணுயிரினால் ஏற்படும் தொற்றுநோய் இது. இது மாடுகள், காட்டு விலங்குகள் மற்றும் பிற பாலூட்டிகளில் காணப்படும் நீண்டகால நோய். இது மனிதர்களில் காசநோய்க்கு இணையானது. இது நீண்டகால இருமல், இரவில் வியர்வை, உடல் எடை குறைதல், காய்ச்சல் போன்றவற்றை ஏற்படுத்தும். நுரையீரல் மட்டுமின்றி எலும்புகள், மூட்டுகள், சிறுநீரகம், மூளை போன்றவற்றையும் பாதிக்கக்கூடும். இதனால் பால் கறக்கும் தொழிலாளர்கள், கால்நடை மருத்துவர்கள், பண்ணை தொழிலாளர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் அதிகம் பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர். இது பொது சுகாதாரத்துக்கு மிகப்பெரிய சவாலாக அமைகிறது. மனிதர்களில் விலங்கு வழி காச நோய், அதாவது ஜூனாட்டிக் டியூபர்குலோசிஸ் ஏற்படுவதற்கு இது மிக முக்கியமான காரணியாக கருதப்படுகிறது. உலகளவில் உலக சுகாதார அமைப்பின் மூலம், அதாவது WHO என்று அழைப்பர், ஒன் ஹெல்த் கோணத்தில் மிகுந்த கவனம் செலுத்தப்படும் நோய்களில் ஒன்றாக இதனை கருதுகின்றனர். இதன் தடுப்பு முறைகள் மிகவும் எளிமையானது. பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகளை முறையாக பதப்படுத்தப்பட்ட பிறகே உபயோகிக்க வேண்டும். மாடுகளை காலந்தோறும் TB சோதனைக்கு, அதாவது காசநோய் சோதனைக்கு உட்படுத்தி தேவைப்படும் நேரங்களில் தடுப்பூசி, பாதிக்கப்பட்ட மிருகங்களை தனிமைப்படுத்துதல் மிகவும் அவசியம். பண்ணைகளில் சுத்தம் சுகாதாரத்தை பேணி காத்தல் அவசியமாகிறது. மனிதர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதலும் மிகவும் அவசியமானது. அடுத்ததாக ஒட்டுண்ணி மூலம் பரவும் நோய்களை பற்றி காண்போம். ஒட்டுண்ணி டீனியசிஸ், அதாவது இது காசநோய் புழு என்று அழைப்பர். டீனியா சோலியம் பன்றி காசநோய் புழு, டீனியா சாஜினேட்டா மாட்டு காசநோய் புழு. இது பன்றி இறைச்சி, மாட்டு இறைச்சியை சரியாக சமைக்காமல் உட்கொள்ளும் பொழுது ஏற்படுகிறது. இதனால் இறைச்சி சரியாக சமைக்காமல் சாப்பிடுவோர், சுகாதார முறைகளை சரியாக பின்பற்றாதோர்களில் அதிகமாக ஆபத்தை விளைவிக்கும். இது இறைச்சி மட்டுமல்லாது மாசடைந்த உணவு, நீர், சுகாதார குறைபாடு மூலமும் பரவும். இதில் குடலில் புழுக்கள் அறிகுறிகளாக, குடலில் புழுக்கள், வயிற்றுவலி, மலம் கழிக்கும் பொழுது புழுவின் துண்டுகள் வெளியேறும், மேலும் உணவில் விருப்பம் குறைந்து உடல் எடை குறைவு ஏற்படும், வாந்தி, தசைவலி, சோர்வு போன்றவை ஏற்படும். சில நேரங்களில் புழுவின் லார்வாக்கள் உடலின் பிற உறுப்புகளுக்கு பரவி பாதிப்பை ஏற்படுத்தும். இது மூளைக்கு சென்றால் நியூரோசிஸ்டிசர்கோசிஸ், அதாவது ஆங்கிலத்தில் அழைப்பர் நியூரோசிஸ்டிசர்கோசிஸ். இது வலி, மயக்கம், வலிப்பு மற்றும் தலைவலி போன்றவற்றை ஏற்படுத்தும். கண்களுக்கு சென்றால் பார்வை குறைபாட்டை ஏற்படுத்துகிறது. தடுப்பு முறைகள் எப்பவுமே எளிமையானதுதான். பன்றி இறைச்சி, மாட்டு இறைச்சியை நன்றாக சமைத்து உண்ணுதல், கைகளை சுத்தமாக கழுவுதல், சுத்தமான நீர் உணவை பயன்படுத்துதல், இறைச்சி ஆய்வை முறையாக செய்தல். மீண்டும் கூறுகிறேன், இறைச்சி ஆய்வு முறையாக செய்தல். அடுத்ததாக டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், இது டாக்ஸோபிளாஸ்மா கோண்டி என்ற ஒட்டுண்ணி மூலமாக பரவுகிறது. இந்நோய்க்கு பூனைகள் முதன்மை விலங்குகளாக காணப்படுகின்றன. இதனால் கர்ப்பிணி பெண்கள், புதிதாக பிறந்த குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், அதாவது எடுத்துக்காட்டாக HIV/AIDS நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர்கள் அதிகமாக பாதிப்பிற்குள்ளாகின்றனர். இது பச்சை அல்லது முறையாக சமைக்கப்படாத இறைச்சி, குறிப்பாக ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, பன்றி இறைச்சிகள் மூலமாக, மேலும் பூனை கழிவுகளை கையாளுதல், பூனை கழிவுகள் மூலம் மாசடைந்த மண், நீர், காய்கறிகளை கையாளுதல், கர்ப்பிணி பெண்களில் நச்சுக்கொடி மூலமும் கருவில் உள்ள குழந்தைக்கு பரவுகிறது. இது மனிதர்களில் சோர்வு, தசைவலி போன்றவற்றை ஏற்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களில் நுரையீரல், மூளை, கண் பாதிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும். இது ஆக்குலார் டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் என்ற பெயரில் பார்வை குறைவு, கண்வலி போன்றவற்றை ஏற்படுத்துகிறது. கர்ப்பிணி பெண்களில் கருசிதைவு, முன்கால பிறப்பு அல்லது குழந்தையில் நரம்பியல் குறைபாடுகளை ஏற்படுத்தும். மீண்டும் கூறுகிறேன், கர்ப்பிணி பெண்களில் கருசிதைவு, முன்கால பிறப்பு அல்லது குழந்தையில் நரம்பியல் குறைபாடுகளை ஏற்படுத்தும். தடுப்பு முறைகள் எப்பொழுதும் எளிமையானது, அதை நாம் பின்பற்ற வேண்டும். இறைச்சியை நன்றாக சமைத்து உண்ணுதல், பூனை கழிவுகளை கையாளும் பொழுது கையுறைகள், கைகளை சுத்தமாக கழுவுதல், காய்கறி பழங்களை நன்றாக கழுவி சாப்பிடுதல், கர்ப்பிணி பெண்கள் பூனைகளுடன் தொடர்பு கொள்வதை அறவே தவிர்த்தல் நல்லது. மீண்டும் கூறுகிறேன், கர்ப்பிணி பெண்கள் பூனைகளுடன் தொடர்பு கொள்வதை தவிர்த்தல் நல்லது. அடுத்ததாக நச்சுயிரி மூலம் பரவும் நோய்கள். நச்சுயிரி, அதாவது வைரஸ் மூலமாக பரவும் நோய்கள், நோரோ வைரஸ், இது மிக வேகமாக பரவும் நச்சுயிரியில் ஒன்று. இது உலகளவில் உணவு மூலம் பரவும் ஃபுட்போன் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் எனும் இரைப்பை குடல் அலர்ஜியை ஏற்படுத்தும் முக்கியமான காரணிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது சிறு குழந்தைகள், முதியவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களில் அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தும். இது மாசடைந்த இறைச்சி, பால், நீர், பச்சை காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றின் மூலம் பரவுகிறது. பாதிக்கப்பட்ட நபர்களின் கைகளால் தொடுதல் மூலமும் அடுத்தவர்களுக்கு பரவுகிறது. சுத்தமின்மை காரணமாக முக்கியமாக சமையலறையில், உணவு தயாரிப்பு இடங்களில் வேகமாக பரவும். இதில் திடீர் வயிற்றுப்போக்கு, வாந்தியுடன் கூடிய வயிற்றுவலி, சில நேரங்களில் லேசான காய்ச்சல், உடல் பலவீனம், டீஹைட்ரேஷன்

0: கன்ஜஸ்டன் எனப்படும் நீர்ச்சத்து இழப்பு கூட ஏற்படும். இதனை தடுக்கும் வழிமுறைகள் மிகவும் எளிமையானது. இறைச்சி, பால், காய்கறிகளை நன்றாக கழுவி சமைத்து உண்ணுதல், கைகளை அடிக்கடி சுத்தமாக கழுவுதல், குறிப்பாக உணவு தயாரிக்கும் முன் மாசடைந்த நீரை தவிர்த்து சுத்தமான குடிநீரை மட்டும் பயன்படுத்துதல், நோய் தொற்று அறிகுறிகள் உள்ளவர்களை உணவு தயாரிப்பில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் இ என்னும் நச்சுயிரிகள். இவை இரண்டும் கல்லீரலை பாதிக்கும் நச்சுயிரிகளாகும். இவை முறையாக பதப்படுத்தப்படாத பால், பால் பொருட்கள், பச்சை அல்லது முறையாக சமைக்கப்படாத இறைச்சி, மாசடைந்த குடிநீர், சுத்தமின்மை காரணமாக பல உணவுப் பொருட்கள் மூலமும் பரவும். ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு ஃபீகோ ஓரல் ரூட் எனப்படும் மல வாய்வழியாகவும் பரவக்கூடும். இதனால் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், குறிப்பாக ஹெப்படைட்டிஸ் இயில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். சுத்தமின்மை சூழலில் வாழ்பவர்களும் அதிகமாக பாதிப்பிற்குள்ளாகின்றனர். அறிகுறிகளாக காமாலை, கல்லீரல் தொற்று, சோர்வு, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுவலி போன்றவையும் ஏற்படும். இதன் நோய் தொற்றில் சிறுநீர் அடர்ந்த நிறத்திலும் மலம் வெளிர்ந்த அல்லது களிமண் நிறத்திலும் வெளியேறும். இதன் தடுப்பு முறைகள் எப்பொழுதும் எளிமையானது. முறையாக பதப்படுத்தப்பட்ட பால், பால் பொருட்களை மட்டும் பயன்படுத்துதல், இறைச்சியை நன்றாக சமைத்து உண்ணுதல், சுத்தமான குடிநீரை அருந்துதல், கைகளை அடிக்கடி சுத்தமாக கழுவுதல், உணவை சுத்தமாக கையாளுதல். ஹெப்படைட்டிஸ் ஏக்கு தடுப்பூசியை எடுத்துக்கொள்ளலாம்.
1: இதுவரை பால் மற்றும் இறைச்சி மூலமாக மனிதர்களுக்கு பரவும் நோய் பற்றிய உரை வழங்கியவர் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பொது சுகாதாரம் மற்றும் நோய் நிகழ்வாழ்வியல் துறை உதவி பேராசிரியர் மருத்துவர் மா. தரணி அவர்கள்.
2: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: இந்திய நாடானது உலக அளவில் பால் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. நாட்டின் மொத்த பொருளாதாரத்தில் 5% பால் பண்ணை தொழில் மூலம் கிடைக்கிறது. பால் உற்பத்தியை போலவே அதன் வணிகமும் அதிகரித்துள்ளது. 2021 முதல் 2022 விற்கப்பட்ட பாலின் மதிப்பு ரூபாய் 9

0: 3 லட்சம் கோடியாகும். இது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படும் அரிசி மற்றும் கோதுமை ஆகிய 2 பொருட்களின் மதிப்பை விட அதிகம். எண்ணற்ற விவசாயிகள், குறிப்பாக பெண்கள், சிறப்பாக செயல்பட்டு பால் பண்ணை தொழிலில் வெற்றியும் பெறுகின்றனர். பால் தொழிலானது ஏழை எளிய மக்களின் அடிப்படையாக உள்ளது. கிராமப்புறங்களில் மக்களின் அன்றாட தேவைகளை நிறைவு செய்வதில் கால்நடை வளர்ப்பு முக்கிய பங்காற்றுகிறது. கிராமப்புறங்களில் வீடுகளில் கால்நடை வளர்ப்போர் தங்களின் தேவைக்கு போக மீதியுள்ள பாலை அருகில் உள்ளவர்களுக்கும் கூட்டுறவு சங்கங்களுக்கும் விற்கின்றனர். சற்று பெரிய அளவில் பால் பண்ணை வைத்திருப்பவர்கள் பாலை நல்ல விலைக்கு நேரடியாக விற்றது போக மீதமுள்ள பாலை மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்கின்றனர். மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை எளிய முறையில் தயாரித்தாலும் இதனை சந்தைப்படுத்துவதில் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். மக்களின் தேவை அறிந்து சுயதொழில் முனைவோர்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்தாலும் அனைவராலும் வெற்றி பெற இயலுவதில்லை. இதற்கு சந்தைப்படுத்துதல் குறித்த விழிப்புணர்வு இல்லாததே முக்கிய காரணமாகும். சுயதொழில் முனைய விருப்பமுள்ளவர்கள், இல்லத்தரசிகள், உற்பத்தியாளர்கள் பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றினால் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை சந்தைப்படுத்துவதில் நிச்சயம் வெற்றி அடையலாம். நுகர்வோர்களின் தேவையை அறிதல். தற்போது மாறி வரும் உணவு பழக்க வழக்கங்களால் நுகர்வோர் சுவையான ஆரோக்கியமான உணவுகளை வாங்க ஆர்வம் காட்டுகின்றனர். உடல் ஆரோக்கியத்திற்கும் சத்தான உணவிற்கும் அவர்கள் அளிக்கும் முக்கியத்துவமே இதற்கு காரணம். நுகர்வோரின் எண்ணங்களை அறிந்து தேர்வு செய்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து விற்பனை செய்வது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். நேரடியான விற்பனை. இடைத்தரகர்களுக்கு இடம் இன்றி உற்பத்தியாளர்கள் பாலின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களான பால்கோவா, கேரட், நறுமணப்பால், பன்னீர், நெய், குலாப் ஜாமுன், தயிர் போன்ற பொருட்களை நேரடியாக விற்பனை செய்ய வேண்டும். இம்முறையில் சிரமம் இருப்பினும் தொடர் கடின உழைப்பு மற்றும் மாற்று சிந்தனை இருந்தால் நிச்சயம் வெற்றி அடையலாம். உணவகங்கள் மற்றும் விடுதிகளுக்கு தேவையான பொருட்களை வழங்கி நிலையான வாடிக்கையாளர்களாக மாற்றலாம். தரமான பொருட்களை உற்பத்தி செய்தல். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி, பிறவும் தம் போல் செய்யின். இந்த திருக்குறளானது வாடிக்கையாளர்களையும் தம்மை போல் கருதி வாணிகம் செய்ய வேண்டும் எனவும், வாணிகம் செய்வதில் கடைபிடிக்க வேண்டிய நடுநிலைமை பற்றியும் குறிப்பிடுகிறது. தரமான பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதே சந்தையில் நிலைத்து நிற்க பெரிதும் உதவும். பொருள் கொடுத்து கொள்ளார் இருள் என்னும் பழமொழியின் அர்த்தம், பணம் தந்த யாரும் இருளை வாங்குவதில்லை. அதுபோல தங்கமாகவே இருப்பினும் தரமில்லை எனில் அதற்கு மதிப்பில்லை. எனவே தரம் என்ற மந்திரம் வெற்றியின் தந்திரம் என்பதை மனதில் கொண்டு தரமான பொருளை தயாரித்து அளிப்பதன் மூலம் நிலையான வெற்றி அடையலாம். தனித்துவத்தை ஏற்படுத்துதல். தரமான பொருட்களை கொண்டு சுகாதாரமான முறையில் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரித்து சரியான முறையில் சேமித்து வைக்க வேண்டும். மேலும் தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு என தனி அடையாளத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த கடைக்கு சென்றால் மட்டுமே இந்த தரத்தில், இந்த சுவையில் நல்ல பொருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நுகர்வோருக்கு ஏற்படுத்த வேண்டும். பண்ணை அல்லது பால் பதனிடும் ஆலைக்கு அருகில் சிறு விற்பனை மையம் அமைத்தல். இன்றைய சூழலில் பெருவாரியான மக்களுக்கு கால்நடை வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பற்றிய விழிப்புணர்வு பெரிதாக இல்லை. விற்பனை மையத்துக்கு வரும் நுகர்வோரை பால் பண்ணை மற்றும் விற்பனை மையத்தினை பார்வையிட அனுமதிக்கலாம். இதன் மூலம் சந்தைப்படுத்தினால் நுகர்வோருக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களின் மீது விழிப்புணர்வும், விற்பனை மையம் மற்றும் உற்பத்தியாளர்களின் மீதும் நம்பகத்தன்மையும் அதிகரிக்கும். விளம்பரப்படுத்துதல். நுகர்வோர் என்றுமே தாங்கள் அறியாத ஒரு பொருளை வாங்க விரும்புவதில்லை. ஆகவே உங்கள் பொருளின் விற்பனையை அதிகரிக்க வேண்டும் எனில் நுகர்வோருக்கு அப்பொருள் குறித்த தகவல்களையும் ஊட்டச்சத்து விவரங்களையும் துண்டு பிரசுரங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். இவ்வாறு நுகர்வோர்களிடம் விளம்பரப்படுத்தும் போது அந்த பொருட்களுக்கான தேவையை அதிகரித்து விற்பனை செய்யலாம். என்றும் வாடிக்கையாளரே சிறந்த விளம்பரதாரர். அவர்கள் விரும்பும் வகையில் தரமான பொருட்களை வழங்கும் பட்சத்தில் உற்பத்தியாளர்களுக்கான விளம்பரம் தானாக தேடி வரும். செயற்கை மனமூட்டிகள் மற்றும் நிறமூட்டிகள் இன்றி இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது என்றும், தயாரிக்கப்பட்ட தேதி, காலாவதியாகும் தேதி, இந்திய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி சத்துக்கள் போன்றவற்றை குறிப்பிட்டும் விற்பனை செய்யலாம். மேலும் மக்களின் அன்றாட வாழ்வில் பயன்படும் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்ய வேண்டும். நுகர்வோரின் தேவை அறிந்து அளவாக தயாரித்து விற்பனை செய்வதன் மூலம் அதிகப்படியாக உற்பத்தி செய்து விற்க முடியாமல் வீணாவதை தவிர்க்கலாம். விற்பனை மையம் சிறிய அளவில் இருந்தாலும் சுகாதாரமான முறையில் இருந்தால் நுகர்வோர் நிச்சயம் விரும்புவர். எனவே தரமான, தனித்துவமான, சுவையான, சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மேற்கூறிய வழிமுறைகளை பின்பற்றும் போது நுகர்வோர் கவனம் ஈர்க்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களுக்கான தேவை அதிகரித்து உற்பத்தியாளர்களுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி

0: பேசினதுடன் பேசும் பழக்கம் அனைவருக்கும் பெரும் ஆறுதலாக அமையும். நண்பர்களுடனோ அல்லது நம்பிக்கையுள்ள ஒருவருடனோ பேசுவது வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. மனநலத்தை ஊக்குவிக்க ஓய்வும் உறக்கமும் அவசியம். மனம் ஒரு அழகான வேலைக்காரன்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் இதில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு அவர் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின்திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவேக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது.

0: இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உர்வில் பட்டேல் 23 பந்துகளில் 65 ரன் குவித்தார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையமுடைய 101.8 நிலையத்தில் நேரம் சரியா 8:05 ஆயிற்றுக்கு நேர்களை. இப்ப நம்ம கேட்க போகும் நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். அதாவது 70-80 இருக்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9344901018 அப்படி இல்லாண்ணா 9342901018. அடுத்த நம்பர் 04-23 என்ற இணைப்பை எண்ணை சேர்த்து 2966-7811 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க வாட்ஸ்அப் வழியா உங்களுக்கு பிடிச்ச பாடல நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 8300-19-10018 இந்த நம்பருக்கு உங்களுக்கு மூலியமா வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சு உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம கூட பேசுறதுக்காக நேயர் ரெடியா இருக்காங்க. யாரு எங்க இருந்துன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: நன்றிங்க.

0: வைதேகி காத்தியிருந்தால் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரனோட வாய்ஸ்ல இளையராஜோட மியூசிக்ல அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம் சரியா 8:11 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நினைத்தாலே இனிக்கும் அப்படின்றதுல தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பில் நேயர் விருப்பமா நேயரோட பாடலை தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததான் நேயர் ரெடியா இருக்காங்க, யாரு இங்கிருந்து கேட்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: பிரீத்தி மேடம் வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன் மேடம்.
0: ஓகேங்க, சூப்பரா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். படம் வந்து பிரியா, பாடல் வந்து அக்கறை சீமை.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க.
1: நன்றி மேடம்.
0: நன்றிங்க.

விருப்பமா கேட்ட பாடல் பிரியா திரைப்படத்திற்காக இளையராஜாவோட மியூசிக்ல கே ஜெய யேசுதாஸோட வாய்ஸ்ல கேட்டு முடிச்சோம். கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நினைத்தாலே இனிக்கும். அடுத்த சாங் வந்துட்டே இருக்கு வாட்ஸ்அப் வழியா. யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுரேஷ்குமார் மைசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திற்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இதோ இந்த பாடல் நம்மளுடைய ஊட்டி FM 101.8.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்காக இளமை காலங்கள் திரைப்படத்திற்காக அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம் சரியா 8:21 ஆயிட்டு இருக்கு நேர்களே. இன்னைக்கு 8:30 சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு இடம்பெறும்.

0: ஸ்டுடியோ டைம் சரியா 8:26 ஆயிட்டு நேர்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நினைத்தாலே இனிக்கும். நம்ம கூட பேசுறதுக்காக நேயர் ரெடியா இருக்காங்க, யாரு எங்கன்னு கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
1: பழைய போஸ்ட் ஹவுஸ் பகுதியில இருந்து அசோக் குமார் பேசுறேன்.
0: ஓகேங்க, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு மேடம், நீங்களா நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோங்க. சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில எந்த பாடல் கொடுக்கலான்ட்டு?
1: நினைவே ஒரு சங்கீதம். பாடல் வந்து எடுத்து வச்ச பாலம் பிரிச்சு வச்ச பாயம் அந்த பாடல்.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றிங்க.

0: அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
1: அவருடன் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், கே ஏ செங்கோட்டையன், பி வெங்கடராமன், ஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, எஸ் கீர்த்தனா உள்ளிட்ட 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சில முக்கிய திட்டங்களுக்கு கையொப்பமிட்டார்.
2: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையை ஆணையிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதைப் பொருட்கள் தடைப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார்.
1: பின்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் உரையாற்றினார். அவர் பேசுகையில்,
0: என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கும் வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை மாதிரிதான், உங்கள ஒருத்த மாதிரிதான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரிதான், உங்க புள்ள மாதிரிதான், உங்க மகன் மாதிரிதான், உங்க அண்ணன் மாதிரிதான், உங்க தம்பி மாதிரிதான், அப்படிதான் நான் உணர்றேன். அவ்வளவு அன்பா, அவ்வளவு உறவா என்ன ஏத்துக்கிட்டீங்க. எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கீங்க, அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்து அதை நான் எடுப்பேன். பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. சட்டம் ஒழுங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதா நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம அரசு கூடவே நிற்கும். தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு, எனக்காக நீங்க குரல் கொடுத்ததுக்கும், எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி கூடவே நின்றதுக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்பிடண்டா இருங்க, நல்ல

0: நடக்கும். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.
1: இந்த நிகழ்வில் முன்னாள் தெலுங்கானா மாநில ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் மக்கள் பங்கேற்றனர். நேயர்கள், இதுவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

ஸ்டுடியோல டைம் சரியா 8:36 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நினைத்தாலே இனிக்கும் அப்படின்ட்டு நேயர்கள் விருப்பமாக பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் வழியாகவும் நேயர்கள் அவர்களுக்கு பிடிச்ச பாடல்கள், அது 70 காலத்துல இருந்து 80 வரைக்கும் உள்ள பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, காதல் பரிசு திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஊட்டி FM 101.8.

காதல் பரிசு திரைப்படத்திற்காக அந்த படலை கேட்டு முடிச்சோம். நினைத்தாலே இனிக்கும் ஷோல டைம் ஸ்டுடியோல சரியா 8:40 ஆயிட்டு இருக்கு. அந்த பாடலை கேட்டிருந்தாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருந்த மீனக்காக. அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நாயகன் திரைப்படத்திற்காக. தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2FM 101.8 இங்க எல்லாமே செம ஹிட்.

0: வாட்ஸ்அப் வழியா விருப்பம் தெரிவிச்சிருந்த நேயரான ஊட்டிலிருந்து ஷேகருக்காக இந்த படத்துல இருந்து அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம் சரியா 8:50 ஆயிட்டு நேர்களே. நினைத்தாலே இனிக்கும் ஷோல நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாவும் அது மட்டும் இல்லாம கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக நேயர் ரெடியா இருக்காங்க, யார் எங்கன்னு கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: அழகான இரவு வணக்கம் சிஸ்டர்.
0: இரவு வணக்கம்ங்க. யார்
1: இருந்து
0: ஓகேங்க, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சிஸ்டர், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கோங்க.
1: இந்த நலத்தோட எனக்கு பத்திரியன்ல இருந்து எஃப்எம் பிரண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும் ஆர்டிஎஸ் கும்பலத்துக்கும் இரவில் பயணிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்காகவும் சத்திரியன்ல இருந்து மாலையில் யாரோ
0: ஓகேங்க கடமை கொடுத்தது. நன்றிங்க, நன்றிங்க.

0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லாங்க. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நினைத்தாலே இனிக்கும்ல 70 முதல் 80 வரை காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நேயர்கள் அவங்களோட விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் வழியாகவும் மற்றும் கால் பண்ணியும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் நம்ம கூட பேசுறதுக்காக ரெடியா இருக்காங்க. யாரே எங்க இருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: வணக்கம்ங்க. சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில எந்த பாடல் கொடுக்கலான்ட்டு?
1: படிக்காதவன் படத்துல இருந்துங்க, ஜோடி கிளியங்கே சொல்லு சொல்லு என்ற பாடல். வாய்ப்பளித்த தங்களுக்கு மிக்க நன்றி.
0: ஓகேங்க, நன்றிங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
1: பேசுகின்றேன்.
0: வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை, அதனால தான் 90 ஆண்டு காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம் சொல்கின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்துல இன்னொரு கடலுங்க, அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகம் உண்டு, செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 ஆண்டு இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 ஆண்டு காணும் வானொலி நிலையம் என்னாலும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா, வானொலி. எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் பாடி, நான் மகள் பாரதியும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி. ஆஹா, இதை போன்று எத்தனை கலை குடும்பங்கள் தலைமுறைகளாக வானொலியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதை எண்ணிக்கையால வாழ்த்துவது 100, 500, 1000 என்று இல்லை, எண்ணத்தால் வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், இந்த உலகில் காற்று உள்ளவரை வானொலி முழங்கும், காற்றலை உள்ளவரை வானொலி முழங்கிக் கொண்டே இருக்கும்.
2: திரைகாலம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்

0: इसके साथ ही आज की रवि राष्ट्रीय अखिल भारतीय संगीत सभा में विद्वान डी श्रीनिवास का वीणा वादन अब संपन्न होता है। आपके साथ संगत कर रहे थे मृदंगम पर श्री यशवंत हम्पी होली और घटम पर श्री यम चंद्रकांत। ये संगीत कार्यक्रम रवि राष्ट्रीय अखिल भारतीय संगीत सभा के लिए आकाशवाणी हैदराबाद के स्टूडियोज में रिकॉर्ड किया गया और आकाशवाणी के दिल्ली केंद्र द्वारा प्रसारित हुआ।
1: With that, we conclude the Veena recital by Vidwan D. Srinivas in the broadcast of Ravi Vasariya Akhila Bharatiya Sangeet Sabha. He was accompanied on Mridangam by Sri Yashwant Hampiholi and on Ghatam by Sri M. Chandrakant. This concert was recorded at the studios of Akashwani Hyderabad for Ravi Vasariya Akhila Bharatiya Sangeet Sabha and was brought to you from the Delhi station of Akashwani.
2: நேரம் 11 மணி. நிகழ்ச்சிகள் கேட்கலாம் நேர்களே. மத்திய அலை 820 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 11:10 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மீள் கட்டமைப்பு செய்யப்பட்டு நடைபெறும் 75வது ஆண்டு விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சுழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம். சிப்பிகளின் துப்புரவு ரகசியம் எழுதி வழங்கியவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரர் அவர்கள். 7:25
3: திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி

நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. காற்றோடு சேரும் பன்னீர் போல மழைச்சாரல் மனதை நனைக்க எல்லாம் இன்பம்தானே.